நேரம் காலை 5:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ யோக மீனாட்சி ஸ்தோத்திரம்.

நிலை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நேர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை, எஃப்எம் ரெயின்போ 101.4 MHz அலைவரிசையில் இன்றைய காலை ஒலிபரப்பு கேட்கலாம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் குரல் அமுதம்.

0: பகைவரும் நமக்கு நண்பராகும் சூழ்நிலை வரும்போது முகத்தால் மலர்ச்சியை காட்டி மனத்தால் அந்த நட்பை நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 830 அதிகாரம் கூடா நட்பு.
1: பகை நட்பாம் காலம் வருங்கால் முகம் நட்டு அகம் நட்பு ஒரி விடல்.
0: பகைவரும் நமக்கு நண்பராகும் சூழ்நிலை வரும்போது முகத்தால் மலர்ச்சியை காட்டி மனத்தால் அந்த நட்பை நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 830 அதிகாரம் கூடா நட்பு.

0: நேரம் காலை 6 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவில்

ஒவ்வொரு காலையும் புதிய நம்பிக்கையின் துவக்கம். அன்பான காலை வணக்கம். இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. நிகழ்ச்சியில் முதலாகுவதாக ஒலிக்க இருக்கக்கூடியது கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

பிரார்த்தனை மனதிற்கு அமைதியும் வாழ்க்கைக்கு வலிமையும் தருகின்றது. நேரம் காலை 6:09 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. அடுத்ததாக நமது நிகழ்ச்சியில் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல், வாணி ஜெயராம் பாடிய பாடல் கேட்கவிருக்கிறோம்.

கடவுள் கொடுக்கக்கூடிய சோதனைகள் நம்மை வலிமையாக்கத்தான் வருகின்றது. அந்த வலிமை மிகப்பெரிய வெற்றிகளை நமக்கு ஈட்டி தரும். நேரம் காலை 6:14 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டணைந்திருக்கிறீங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:20 ஆகிட்டுருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டு இணைந்திருக்கிறீங்க. மனதிற்கு இதமான காலை நேரத்தில் அருமையான பாடல்கள், பக்தி பாடல்கள் கேட்ட வண்ணம் இருக்கிறோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடியது கங்கை அமரன் பாடிய பாடல்.

அன்பும் அமைதியும் நிறைந்த நாளை இறைவன் அருளால் அருமையாக நாம் பெற்றுக்கொள்வோம். நேரம் 6:24 ஆகிட்டிருக்கு. பக்தி தேரம் நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கீங்க. பல அருமையான பாடல்கள் இந்த காலை வேளையில் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் முருகன் பாடல் தொகுப்பிலிருந்து TM சவுந்தரராஜன் பாடியது கேட்கலாம்.

சொரசுவையும் கூடுது சரவண பவ குகை என்னும் மந்திரத்தால் தக தகவென மயிலும் ஆடுது தமிழெனில் ஒரு சுவையும் கூடுது சரவண பவ

கடவுளின் அருள் இருந்தால் வாழ்க்கையின் எல்லா பாதைகளும் ஒளிமயமாகும். நேரம் 6:33 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிருஷ்ணர் பாடல் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 6:38 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் ஜிக்கி பாடியது

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு பக்தி நேரம் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக ஒலுக்கியிருக்கக்கூடியது நாகூர் ஈஎம் ஹனீஃபா பாடிய பாடல்.

தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதாம் மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌகான், உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு

0: இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நிதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேலா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேலாவால என்ன அப்படின்னா என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்னே வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது. ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ்ல ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதுல நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சா சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனண்டா வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
0: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோரப் பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த

லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12 வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் ஜூன் 2 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பிஎஸ்என்எல் அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15 தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம் வாழும் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நிறைய உயிரினங்கள், குறிப்பா பல வகை தாவரங்கள் வளர்கின்றன, வாழ்கின்றன. இந்த தாவரங்களின் பலன்கள் நாம் அறிந்ததே. சில தாவரங்களின் அனைத்து பாகங்களும் உதவும். தென்னை, பனை, வாழை, முருங்கை போன்ற ஒரு சில தாவரங்களின் அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு உதவிகரமாக இருப்பவை. தமிழகத்தின் அனைத்து வீடுகளிலும் அல்லது வீட்டு தோட்டத்திலும் காணப்படும் ஒரு சிறு மரவகை முருங்கை. யார் வீட்டில் முருங்கை மரம் இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் நோய் அண்டாதுன்னு நமது முன்னோர் சொல்லுவார்கள். ஏன்னா முருங்கை என்பது வெறும் மரம் மட்டுமல்ல, வீட்டிலேயே இருக்கும் வைத்தியர். கற்பக விருட்சம்னு தென்னையை சொல்லுவோம். அதுபோல சித்த மருத்துவத்தில் முருங்கைக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பேர் பிரம்ம விருட்சம். எளியவர்களின் கற்பகத்தருன்னு தமிழ் இலக்கியம் முருங்கையை கொண்டாடுது. சிதம்பரம் ஐயா, சகல சத்துக்களும் கொண்ட இயற்கை டானிக் என்று விஞ்ஞானம் வியக்கிறது முருங்கையை பார்த்து. கொள்ளை நோய் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ள முருங்கையை உணவில் சேருங்கள்னு மருத்துவர்கள் ஆலோசனை சொல்றாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முருங்கை மரங்கள் இமயமலையின் அடிவாரத்தில் காணப்பட்டதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்ம இந்திய நாடு, பக்கத்து இலங்கை, ஆசிய கண்டத்தின் சில பகுதிகளிலையும் பண்டை காலம் முதல் காணப்பட்ட தாவரம் முருங்கை. வறண்ட கண்டமான ஆப்பிரிக்காவிலையும் முருங்கை ஆதி தாவரமாகத்தான் கருதப்படுது. 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழ மன்னனான வீரசோழன் காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் வீரசோழியம் புத்தமித்திரர் என்பவர் எழுதியது. அவரது கூற்றுப்படி முருங்கா என்பது சிங்களச் சொல், அதிலிருந்துதான் முருங்கை என்ற தமிழ் சொல் வந்திருக்கு. இதற்கு மாற்று கருத்தும் இருக்கு. நம் தமிழ்குடிகள் உணவாக பயன்படுத்தியவற்றுள் முருங்கை முதன்மையானது. முருங்கை என்ற வார்த்தையே அதற்கு ஆதாரம். முறி என்றால் ஒடிதல் என்று பொருள். முருங்கு என்றால் ஒடிப்பது. முருங்கும் கிளைகளை கொண்ட மரம் முருங்கை, அதாவது எளிதில் ஒடியக்கூடியது முருங்க மரம். தமிழ் இலக்கியங்கள்லையும் முருங்கை மனம் வீசுது. முருங்கை சங்ககால தாவரமாக கருதப்படுது. அகநானூற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாலை திணையிலும் சொல்லப்பட்டிருக்கு. நீரெல்லாம் வற்றி நிலமெல்லாம் வெடித்து கிடக்கும் அந்த வெப்ப காட்டில் முருங்கை மட்டும் பூத்து நிற்கிறது. ஏன்னா வறட்சியை தாங்கி வளரும் தாவரம் முருங்கை. சிதம்பரம் ஐயா, இரும்பு சத்து அதிகமுடையது முருங்கைக்கீரை. கண்ணுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்களை தரவல்லது முருங்கை. தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் தங்கள்

0: அது போர் வீரர்களுக்கு முருங்கைக்கீரையை உணவாக கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். அதனால் வீரர்களுக்கு உடல் வலிமை கிடைத்ததோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைச்சிருக்கு. கிபி 10ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட 12 ஆழ்வார்களின் பாடல்களின் தொகுப்பாகிய 4000 திவ்ய பிரபந்தத்திலும் முருங்கை குறித்த மேற்கோள் இருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறு மரப்பயிரான முருங்கை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கணுமா வேண்டாமா? சரி, முருங்கையை பற்றியும் முருங்கைக்கீரை பற்றியும் இவ்வளவு எழுதுன நீங்கள் முருங்கை காயை பற்றி குறிப்பிடவே இல்லையம்பிங்க. அதை பற்றி தான் நம்ம ஆட்கள் நிறைய சொல்லியிருக்காங்களே, அதை விலாவாரியா கடுதாசியில வேற எழுதணுமா என்ன? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி. சரவணன் அவர்கள்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

ஒவ்வொரு நாளும் நமக்கு புதியதான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பே நமக்கு வந்து அந்த நாள் நமக்காக வச்சிட்ருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து முக்கியமாக வந்து கருதக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொரு நாளுடைய வாய்ப்புகளையும் நம்ம சரியாக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு இணைகிறது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. இன்றைக்கி பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் பல பல விசேஷங்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுக்காக பல அருமையான பாடல்கள் மற்றும் நிறைய நிறைய நிறைய தகவல்களும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. என்ன பாடல் நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, வாரணம் 1000 திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. யாரோட வாய்ஸில் அப்படின்போது ஹரிஹரன், தேவன் மற்றும் பிரசன்னா அவங்களுடைய வாய்ஸில், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், தாமரை வரிகளில் பாடல்.

நேரம் 7:08 ஆகிட்டிருக்கு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. தாமரை அவர்களுடைய வரிகளில் சூப்பரான பாடல் நம்ம கேட்டாச்சு, ரசித்தாச்சு. வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து தான். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் முகநூல் வழியாக காலையில் 7 மணிக்கு

வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து தான். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் முகநூல் வழியாக காலையில் 7 மணிக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னு சொன்னால் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்டிருக்க போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை நீங்கள் கொடுக்கலாம். பொதுவாகவே நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கை வந்து அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும்தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் மற்றும் நம்மளுடைய செயல்கள் வந்து ரொம்பவே சரியான விதத்தில் மற்றவர்களுக்கு எந்த விதமான கேடும் கொடுக்காத அளவில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் அமைதி மகிழ்ச்சி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் செழித்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அப்படியே ஒரு பாடல் கேட்டெல்லாம் என்ன பாடல் எடுத்தா நம்ம நிகழ்ச்சியில வர இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆடுகளம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ்பி சரண், பிரசாந்தினி இவங்களுடைய வாய்ஸ்ல ஸ்னேகன் வரிகளில், ஜிவி பிரகாஷ் இசையில் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுளு.

நம்மக்கிட்ட உழைப்பும் பொறுமையும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், எந்த விதமான ஒரு இலக்கு நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும். யார் என்ன சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வந்து சிந்திச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மேலே நம்ம வந்து ரொம்பவே நம்பிக்கை வச்சு நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உழைப்பிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்துட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நேரம் 7:16 ஆகிட்டுருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அட்டகாசமாக நிறைய நேயர்கள் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அது சரியான பதிலா அப்படின்றத நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் பார்க்கலாம். பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்கிறாங்க நிகழ்ச்சியில். மேலப்பேடு தயாளன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. கதிரவன் அவர்கள் ஆலமரத்துப்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. அல்லியகிரம்லேருந்து எஸ் மகாதேவன் இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. மணலி பெரியச்சங்கோடு ஜெயக்குமார் அன்பு சகோதரி அபிலாஷாவிற்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நலமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நம்மளுக்கு அக்கறையாக வந்து கேட்குறாங்க. ரொம்பவே சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். வீரதுரை அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க. நெல்லையிலிருந்து பாரதி பதில் கொடுத்துருக்குறாங்க. விஸ்வநாதன் பதில் கொடுத்துருக்குறாங்க மற்றும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அம்பத்தூர்லேருந்து கொடமாண்டப்பட்டி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சைதாப்பேட்டையிலிருந்து மற்றும் அப்படியே பதிலும் கொடுத்துருக்குறாங்க. பொன்னியம்மன் வீடு அன்னை கணேசன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஜெயக்குமார் அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில். பூபாலன் பள்ளப்பாளையம்லேருந்து கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து அட்டகாசமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலை வணக்கம் நமக்காக தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பதிலும் சொல்லியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டானிலிருந்தும்

பதில் கொடுத்துருக்காங்க. அது என்னப்பா இவ்வளோ பேர் பதில் கொடுத்துருக்காங்களே, என்ன கேள்வி அப்படிங்கிறத மறுபடியும் சொல்லுங்கள் அப்படிங்கிறவங்களுக்காக மறுபடியும் இந்த கேள்வியை சொல்கிறேன். சென்னை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்வி கேட்டிருக்கோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் காலையில் 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய பதிலை கொடுக்கலாம். என்ன பாடல் வரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வைரமுத்து அவர்களுடைய வரிகளில் ஹரிஷ் ராகவேந்தர் மற்றும் மகதி இணைந்து பாடிய பாடல், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல வந்து சூப்பரா வரையிருக்கு. அயன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

நேரம் 7:25 ஆகிடுச்சு. வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுனேந்திருக்கிறீங்க. ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டாச்சு அயன் திரைப்படத்திலிருந்து. அப்படியே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து முகநூல் வழியாக வந்துடலாம். முகநூலில் 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம். நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா, மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தோம். அட்டகாசமாக நிறைய நேயர்கள் பதில்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. யார் யார் பதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மயிலிலிருந்து பட்டாபி, இனிய காலை வணக்கம், இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக அன்புராணி அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க, மற்றும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கேசவன் அன்புடன் காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. காஞ்சிபுரம்லேருந்து சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், மடல் மாடிக்கம் அவர்களுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு நன்றி, ரொம்பவே நல்ல விஷயமா இருந்துச்சு. முருங்கை பற்றின தகவல்கள் வந்து அறிந்து மகிழ்ந்தேன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரங்கராஜன் அவர்கள் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நன்றி அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பதிலும் கொடுத்துருக்குறாங்க ஸ்ரீநகர்லேருந்து ரங்கராஜன் அவர்கள். அடுத்ததாக எம் சங்கர் அவர்கள் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்ணன் அவர்களும் மேட்டுப்பட்டியிலிருந்து இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. திருமழிசிலிருந்து அஸ்வினி நாகராஜ் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டத்திலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில், காலை வணக்கமும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யார் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடுலேருந்து பாபு அவர்கள் காலை வணக்கம் தெரிவித்து பதிலும் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில். வி ஆர் செந்தில் என்ஆர்சி அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. விளக்கப்பாடி கடலூர் மாவட்டத்திலிருந்து செந்தில் முருகன் அவர்கள். அடுத்ததாக ஐயம்பட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி முன்னாடி வந்து காலை வணக்கம் சொல்லியிருந்தாங்க, மறுபடியும் என்னப்பா நான் பதில் சொல்லாமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நமக்காக பதில் சொல்லியிருக்கிறாங்க. வல்லவன் ஜே கே எம் மச்சவல்லன் ஜெயன் கொண்டா நிலை சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ் பதில் கொடுத்துருக்குறாங்க. சதீஷ்குமார் அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. ஆந்திராவில் சித்தூர்லேருந்து சதீஷ்குமார் அவர்கள் மற்றும் பதிலும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சூளையிலிருந்து ரீஜா மனோகரன் முன்னாடி நாங்கள் காலை வணக்கம் தெரிவித்தோம், இப்போ வந்து பதிலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ஏகாம்பரம் ஆர்பி அவர்கள் மேலப்புடி கிராமம் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பதில் தெரிவிச்சிருக்காங்க. ராமச்சந்திரன் கே எம் அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக எஸ் பழனி அவர்கள் நமக்காக பூங்கொத்து எல்லாம் அப்படியே வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு படி மேலே போயிட்டு பத்தாளம்லேருந்து அப்துல் ஜலீல் வந்து காலையிலே இருந்தாங்கப்பா சூடாக வந்து ஒரு தேநீர் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேநீரும் நமக்காக அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ராமகிருஷ்ணன் அவர்கள் காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க.

மேற்கு மாம்பலம்ல இருந்து அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. பாபு பாய் கோவையிலிருந்து அருமையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, மறுபடியும் உங்களுக்காக பதில் சொல்றேன். என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னா, மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என்று மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்த கேள்விக்கு உங்களுக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜ்ல நான் காலையில 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். அடுத்துதான் நம்ம நிகழ்ச்சியில் ஒரு குட்டி குட்டி பிரேக்ஸ் வர இருக்கு. அதை தொடர்ந்து நிறைய நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

0: ரெயின்போ எஃப் நூத்தி ஒன்று புள்ளி நாலு இங்கு எல்லாமே சமதூளு.
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
3: சைபால், எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு பாருங்கள், அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா, உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா, அவர் தான் நல சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல. நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டுருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலங்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்திக்கிட்ட போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான், இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை, சுயம்வரம் நடக்குது, அவன் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறா. அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னான் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சான் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தன் ஒரு நண்பனை தேடி போனால், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவேன், உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்கள்கிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னா அவன். ஏண்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனாக இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:33 ஆகிட்டு இருக்கு. நீங்க கேட்டணைந்திருக்க

நிகழ்ச்சி வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறைய நிறைய தகவல்களும் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம வந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். என்ன முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து மூன்று விதமான தினங்கள் வந்து நம்ம கடைபிடிச்சிட்ருக்கோம். முதலாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சர்வதேச செவிலியர் தினம் நம்ம கடைபிடிக்கிறோம், சர்வதேச தாவர ஆரோக்கிய தினம் கடைபிடிக்கிறோம், மற்றும் ஐக்கிய நாடுகள் உலக சாலை பாதுகாப்பு வாரம் வந்து கடைபிடிக்கிறோம். அந்த வாரத்தினுடைய நிறைவான நாள் தான் இன்னைக்கு அப்படிங்கறத நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு கடைபிடிக்கிற நாட்கள்ல முக்கியமான நாளான சர்வதேச செவிலியர் தினம் மற்றும் நவீன செவிலிய பணியின் முன்னோடியான ஃப்ளோரசன் நைட்டிங்கேல் அவங்களுடைய பிறந்த நாள் வந்து நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கிறோம். அவங்களுடைய பிறந்த நாள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்வதேச செவிலியர் தினமா வந்து ஐக்கிய நாடுகள் அமைப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. நோயாளிகளோட உயிரை காக்குறதுக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அன்பு நம்பிக்கை இது எல்லாம் அளிக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான தேவதைகளா இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா செவிலியர்கள் தான். இரவு பகல் எதுவுமே இல்லாம அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய தேவதைகள் அப்படின்னு தான் சொல்லணும். அன்பான சேவையே சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தினம் தினம் நிரூபிச்சுட்டு வராங்க. இந்த நாள்ல அனைத்து செவிலியர்களுடைய தன்னலமற்ற சேவைக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து சர்வதேச தாவர ஆரோக்கிய தினம் மற்றும் ஐக்கிய நாடுகளுடைய உலக சாலை பாதுகாப்பு வாரம் பற்றின நிறைய தகவல்கள் நம்ம வந்து பேச இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நேயர்களே, மறுபடியும் உங்களுக்கு நான் நினைவூட்டுறேன், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். காலையில் 7 மணிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன் நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில். உங்களுக்கு அந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நிகழ்ச்சியில் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன கேள்வி அப்படிங்கிறதே மறுபடியும் சொல்றேன். மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கேன். அடுத்ததான் நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பானா காத்தாடி திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வர இருக்கு. சாதனா சர்க்கம் அவங்களுடைய வாய்ஸ்ல, நான் முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கெல்லாமே எப்பவுமே சமதோடு

நேரம் 7:41 ஆகிட்டிருக்கு. வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கீங்க. நிறைய நிறைய தினங்கள் இன்றைக்கி நம்ம வந்து கடைபிடிக்கிறதா நம்ம சொல்லியிருந்தோம். அதில் வந்து முக்கியமான ஒரு தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச தாவர ஆரோக்கிய தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை இன்றைக்கி நம்ம வந்து கடைபிடிச்சிட்ருக்கோம். முக்கியமாக இந்த என்ன வந்து அவங்க வலியுறுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாள் வந்து தாவரங்களுடைய பாதுகாப்பு முக்கியத்தை வந்து மக்களுக்கு உணர்த்துறதுக்காக வந்து அனுசரிக்கப்படுகின்றது. தாவரங்கள் வந்து மனித வாழ்க்கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஆதாரமாக இருக்குது. அது வந்து நமக்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் கொடுக்குது, மருந்து மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை வழங்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உணவாகவும் தாவரங்கள் வந்து பயன்படுது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பூச்சிகள், நோய்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்களால் தாவரங்கள் பாதிக்கப்படுகின்றன. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நிறைய நிறைய பிரச்சனைகள் வருது. ஆரோக்கியமாக இந்த தாவரங்கள் இருந்தால் தான் மனித வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்னால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தாவரங்களை வந்து பாதுகாக்கணும், மற்றும் தாவரங்களை பாதுகாப்பது இயற்கையை காப்பதற்கு நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த தாவரங்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். தாவரங்களை காப்போம், பூமியை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணத்தோட அனைவரும் நம்ம வந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். முகநூல் வழியாக நம்ம வந்து பார்த்துடலாம், நம்ம கேட்ட கேள்விக்கு யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் பதில் கொடுத்துருக்காங்க. தீராத தாமரை அவங்கள் டீ மலையிலிருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. திருவண்ணாமலையிலிருந்து பதில் கொடுத்துருக்காங்க. விஜயமா காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. பட்டாளம்லிருந்து அப்துல் ஜலீல் மற்றும் சூளையிலிருந்து ரீஜா மனோகரன், இன்று ஒரு தகவல்கள் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு, சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ரவிச்சந்திரன் சங்கரன் கோவில்

இருந்து இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க மற்றும் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. பத்மா சவுந்தரராஜன் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதிலும் கொடுத்துருக்குறாங்க. மாலினி தேவி அருணாச்சலம் பதில் கொடுத்துருக்குறாங்க நிகழ்ச்சியில் வணக்கம் சொல்லி. கணேஷ் ராமசாமி இனிய காலை வணக்கம் புதுச்சேரியிலிருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. புதுச்சேரி கோவிந்தம்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இனிய காலை வணக்கம் அணிவியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தருமபுரியிலிருந்து முருகன் அவர்கள் அன்பான இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில பதிலும் கொடுத்திருக்கிறாங்க. தேவி ஸ்ரீதர் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாடல்கள்லாம் அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி அப்படிங்கறது நம்ம தெரிவிச்சுக்கிறோம். திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ரேவதி ராஜன் பாபு இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கு விக்னேஷ் அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க சிவகங்கையிலிருந்து. சங்கர் டெய்லர் சேந்தன் மங்கலம்லேருந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. தேசிங்கு காந்தி பெருவாலூர்லேருந்து இனிய காலை வணக்கம் சொல்லி பதில் கொடுத்துருக்குறாங்க. பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலி இந்தவங்கப்பா உங்களுக்கு காலை உணவே வந்து தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வந்து நிறைய உணவு பதார்த்தங்களையெல்லாம் வந்து விருந்தாக நமக்கு கொடுத்துருக்காங்க. பழனியிலேருந்து கவிதா அவர்கள் பழனி கவிதா பாப்பரப்பட்டியிலேருந்து தருமபுரி மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பெரியண்ணன் காவேரி தருமபுரி மாவட்டத்திலிருந்து காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ஆர் ரமணா அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க. சாமுனி கே எம் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க குமரன் சாவடியிலிருந்து. கோவையிலிருந்து எஃப்எம் பாபு சாய் அவர்களும் பதில் கொடுத்துருக்குறாங்க. மேற்கு மாம்பலம்லேருந்து ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் பதில் கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சியில் வந்து அடுத்ததான் நம்ம ஒரு பாடல் கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம பேச இருக்கிறோம். தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுளு.

மாமன்னன் திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டாச்சு ரசிச்சாச்சு. நேரம் 7:52 நம்மிடம் ஆகிட்டிருக்கு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டு இணைந்திருக்கீங்க. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். மஸ்தான் ஷாஹித் இனிய காலை வணக்கம் தெரிவித்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பதிலும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. ரமேஷ் அவர்கள் சரியாக பதில் தெரியவில்லை தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சென்னை என்ற பெயருக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு. அதை சொல்லியிருக்காங்க. நிறைய கல்வெட்டுகள்லாம் இருக்குது. இந்த மாதிரியே வந்து விஷயத்தை சொல்லியிருக்காங்க. மணிமாறன் அவர்கள் இனிய காலை வணக்கம் தெரிவித்து பதில் கொடுத்துருக்குறாங்க. கலை செல்வி இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. முத்துவேல் அவர்கள் துபாயிலிருந்து குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மணலி பெரியச்செங்கோடு ஜெயக்குமார் அவர்கள் பதில் கொடுத்துருக்குறாங்க.

நிகழ்ச்சியில் என்ன பதில் அப்படிங்கிறத நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மெட்ராஸ் என்ற பெயர் அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேள்வி கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1996 அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சரியான பதில். சரியாக பதில் சொன்ன அத்துணை நேயர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முகநூல் வழியாக இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்துணை நேயர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஓகே, அப்படியே வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைவாக ஒரு தகவலும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஐக்கிய நாடுகள் உலக சாலை பாதுகாப்பு வாரத்தினுடைய நிறைவான நாள் தான் இன்னைக்கு. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சாலை விபத்துக்களில் உயிரிழக்கிறாங்க மற்றும் பல்வேறு விதமான விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதிக வேகம், கவனக்குறைவு, தலைக்கவசம், சீட் பெல்ட் அணியாதது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா விபத்துக்கு மிகவும் முக்கிய காரணமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சாலை விதிகளை வந்து நம்ம மதித்து நடக்கக்கூடியது ஒவ்வொரு குடிமகன்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மக்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த விதிகள் வந்து நம்மளுடைய பாதுகாப்பிற்காக இடப்பட்டது. அதனால் இந்த விதிகளை வந்து கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வாகனம் ஓட்டும்போது மொபைல் ஃபோன் வந்து பயன்படுத்தாமல் இருக்குங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். போக்குவரத்து சிக்னல்களை வந்து நம்ம பின்பற்றினோம் அப்படின்னு சொன்னால், பின்பற்றுவதோடு மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம ஹெல்மெட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அணிந்து தான் நம்ம வந்து டூ வீலர்ஸ் இந்த மாதிரி போகும்போது கொண்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். பாதுகாப்பான சாலை, பாதுகாப்பான வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த எண்ணத்துடன் செயல்படணும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அப்படியே இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். கடல் திரைப்படத்துலேருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக வர இருக்கு. தொடர்ந்து கேட்டணையும் திருங்கள். இது உங்கள் FM 101.4 இங்கெல்லாமே சமதோடு.

0: நேரம் காலை 8 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கேற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா. ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

அனைவரையும் ரஷ்ஷா ரெயின்போ நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. எப்பவுமே சொல்கிற மாதிரி தான், அவசர அவசரமாக கிளம்பும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியம். அதனால் வந்து இருசக்கர வாகனத்தில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இரண்டு நபர்கள் நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் போட்டுக்கோங்க. நான்கு சக்கர வாகனத்தில் போகும்போது கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கோங்க. வாகனம் ஓட்டும்போது கண்டிப்பாக ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து மொபைல் ஃபோன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அதை மூட மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஐக்கிய நாடுகள் உலக சாலை பாதுகாப்பு வாரத்தில் இருக்கிறோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களும் நம்மளுக்கு வந்து நினைவு கூறுறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இந்த விதிகள் இதெல்லாமே போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பாதுகாப்புக்கு தான் அப்படிங்கிறத வந்து நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை சொல்லி இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைந்திருக்கிறது நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா. நிகழ்ச்சியில் நிறைய நிறைய தகவல்கள், நிறைய நிறைய பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர இருக்குது. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக ஒலிக்க இருக்கக்கூடியது வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில் வர இருக்குது. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

நேரம் 8:30 ஆகிடுச்சு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்து இருக்கிறீங்க. பல பல அருமையான பாடல்கள், நிறைய நிறைய தகவல்கள் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி போயிட்டுருக்கு.

அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சரவணன் இருக்க பயமே திரைப்படத்துலன்னு சூப்பரான பாடல் வர இருக்குது, தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள்.

0: श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
1: परीक्षा एक ऐसा अवसर है और परीक्षा के लिए हेल्दी कंपटीशन की भावना हमारी तैयारी को और बेहतरीन बनाती
0: है। NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
2: நேரம் 8:36 ஆகிட்டிருக்கு. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்ம அந்த விஷயத்தை வந்து நாள் கடத்தவே கூடாது. நாள் கடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்துக்கான ஒரு வேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைஞ்சிட்டே போகும். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அது உடனடியாக நம்ம செஞ்சு முடித்தோம் அப்படின்னா தான் சிறப்பானதாக இருக்கும். அது வந்து இது நம்மளுடைய கோல்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் நம்ம செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நல்ல முழு முயற்சியோடு செஞ்சோம் அப்படின்னா சிறப்பானதா இருக்கும் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் வர இருக்கு, வனமகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
1: अल्टीमेट गोल एग्जाम के नंबर नहीं हो सकता है, अल्टीमेट गोल संपूर्ण जीवन के विकास का होना चाहिए।
0: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
2: நேரம் 8:42 ஆயிடுச்சு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே அவசியம். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் அலுவலகம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது காலை உணவை வந்து தவிர்க்கிறாங்க. காலை உணவு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 6-8 மணி நேரம் தூக்கத்திற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த உடல் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கறதுக்காக கண்டிப்பாக வந்து அந்த காலை உணவு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். காலை உணவை தவிர்க்கிறத வந்து ஒட்டுமொத்தமாக தவிர்ப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நிகழ்ச்சியில் மெர்சல் திரைப்படத்தில் ஒரு அட்டகாசமான பாடல் உங்களுக்காக ஒலிக்கிருக்கு. இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க கைலேஷ் மற்றும் சத்யபிரகாஷ், தீபக், பூஜா இவங்கெல்லாம் இணைந்து பாடியிருக்காங்க. விவேக் அவர்களுடைய வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் பாடல்.

0: எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதோலு.
1: நேரம் 8:49 ஆகிட்டுருக்கு. ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்து இருக்கிறீங்க. முன்னாடியெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வலது கையை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏதாவது ஒரு உதவி இந்த மாதிரியான விஷயங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி செய்யணும் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய மனதிற்கு நிறைவாக இருக்குது ஒருத்தங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நம்மளுடைய மனதிற்கு ஏற்றவாறு நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் சிறப்பானதாக இருக்கும். அதை வந்து விளம்பரப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் ஒலிக்கி இருக்கு. பாடலுக்கு முன் ஒரு சிறிய இடைவேளை.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: अपने से ऊपर का जो स्टूडेंट है, हमसे ज्यादा होशियार है, उसको कहो 5-10 मिनट मेरे साथ बैठो, मुझे बताओ मैं ये सोच रहा हूँ ठीक है क्या, तुम करेक्ट करो.
2: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.

நேரம் 8:54 ஆகிடுச்சு. இன்னைக்கு நம்மளுடைய ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய நிறைய பாடல்கள், நிறைய நிறைய தகவல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம், ரசித்தோம். கண்டிப்பாக நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலிக்க இருக்கக்கூடியது பாகுபலி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கு. நயனா நாயர் அவங்களுடைய வாய்ஸில் தான் பாடல், மதன் கார்கி அவர்களுடைய வரிகளில் பாடல் வர இருக்கு. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்கே சமதுள்ளு.

0: நேரம் காலை 9 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கேற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையில் இருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

9:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க அன்பு தோழி திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக வந்தாச்சு. பல சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஓடோடி வந்துட்டு அப்படியே அழகான பாடல்களையும் உங்களுக்காக கொடுக்க போறேன். சோ ரெயின்போ ராப் அப்படின்னாலே நம்ம ராப்பா இருக்கணும் இல்லைங்க, அதுக்கேத்த மாதிரியான ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் தான் உங்களுக்காக வச்சிருக்கேன். நம்ம நிகழ்ச்சி

0: நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் என்ன அப்படின்னா, சந்தோஷ் நாராயணோட இசையில் ஆண்டனி தாசனுடைய வரிகளில் ஆண்டனி தாசன் மற்றும் கருவாயன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. ஜிகர் தண்டா படத்துல இருந்து கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ ராப், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது திவ்யா.
1: யா யா யா காஸ்மி வேற போய் ஓட்டப்பிள்ளைக்கு யாரா சாப்பிட்டா

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போனு, பல்லு விளக்கும் போது போனு, என் பாத்ரூம் போகும்போது போனு, சாப்பிடும் போது போனு, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதா? நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்
1: புத்தாணி

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: आपके परिवार के जो बड़े लोग हैं उनके साथ परीक्षा पे चर्चा पढ़ने के लिए कहिए, उसकी चर्चा कीजिए. और कोई मंत्र है तो खास लाइन करके बताए, देखिए ये पीएम ने ये कहा है तुम पढ़ो.
2: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.
4: நேரம் 9:11 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த அன்பு அப்படின்றது கொடுக்கறதுங்க, அதை திருப்பி கேட்கறது அப்படின்றது கடனை தான் திருப்பி நம்ம கேட்போம். ஸோ அன்பு அப்படின்றது கொடுத்துட்டீங்க அப்படின்னா விட்டுடுங்க. நம்மளுடைய குணம் கொடுக்கறதுன்னா கொடுத்து சந்தோஷமா இருப்போம். ஆக்சுவலி சில பேர் வந்து அன்பை திருப்பி எதிர்பார்க்க மாட்டாங்க. அன்பு நான் கொடுக்குறேன்னா கொடுக்கறதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அன்பை கொடுத்துருவாங்க. அதை திருப்பி கேட்கும் போது தான் அடடா நம்ம கொடுத்தோமே அவங்க நமக்கு திருப்பி தரமாட்டாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் ஒரு பிரச்சனை எல்லாமே உருவாகும். ஸோ அன்பு கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், அதோட விட்டுடுங்க. நம்ம ஹாப்பியாக இருப்போம், நம்ம அன்பை கொடுக்கறதுல அப்படியே ஹாப்பியாக இருப்போம். ஓகே, இப்போ உங்களுக்காகவே பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷுடைய இசையில் கபீர் வாசகியுடைய வரிகளில் சிவகார்த்திகேயன் ஏ அமீன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாமா? ரொம்ப குட்டி பிரேக் தான்.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है।
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
0: ஜில்லா படத்துல இருந்து டி மானுடைய இசையில விவேகாவுடைய வரிகள்ல கே ஜி ரஞ்சித் மற்றும் சுனித்திதான் பாடிய பாடல்கள் கேட்டு முடிச்சோம். அடுத்து உங்களுக்காகவே ஜெமினி திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு சர்வதேச செவிலியர் தினமா, அதாவது இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே. இந்த இன்டர்நேஷ்னல் நர்சஸ் டே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல செவிலியர்களுக்காக ஒரு அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்லலாம். மனிதநேயம், மருத்துவ சேவையை பாராட்டுற விதமா இந்த நாள் கொண்டாடப்படுது. ஒவ்வொரு வருஷமும் மே 12 தேதியான இந்நாள் அவங்களுக்காகவே நம்ம வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர்ஸோடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நர்சஸ் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்களுமே மக்களுக்காக சேவை செய்கிறாங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இப்படி ஒரு நாள் கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை நர்சஸ்க்கும் நம்மளுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நேரம் 9:21 ஆயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்காக நம்மளுடைய ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ஜெமினி திரைப்படத்திலிருந்து பரத்வாஜுடைய இசையில் வைரமுத்துடைய வரிகளில் SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 9:19 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. அழகான பாடல்கள் அடுத்தடுத்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன்.

0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
1: अगर टाइम मैनेजमेंट सीख ली और समय का प्रोडक्टिव यूज सीख लिया तो आप देखिए, आप कभी भी प्रेशर नहीं लगेगा, थकान नहीं लगेगी।
0: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
2: நேரம் 9:30 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், அரண்மனை படத்துல இருந்தா பாடல் கேட்டு முடிச்சோம். அதுவும் அரண்மனை 4. எஸ், ஹிப்ஹாப் தமிழாவோட இசையில விக்னேஷ் ஸ்ரீகாந்தோடைய வரிகள், கரிஷ்மா ரவிச்சந்திரன் பாடிய பாடல் தான் கேட்டு முடிச்சோம். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே தலைவன் தலைவி படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி May 12 இன்னைக்கு நர்சஸ் டே மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு முக்கியமான நாளும் கூட, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிளான்ட் ஹெல்த், அதாவது சர்வதேச தாவர ஆரோக்கிய தினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் May 12 இன்னைக்கு நம்ம அந்த நாளை கொண்டாடுவோமா? ஏன் தாவரத்துடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது முக்கியத்துவம் அப்படின்னு அதை எடுத்துரைக்கிற விதமாக இந்த நாள் கொண்டாடப்படுது. அது மட்டும் இல்லாமல் வறுமையை குறைக்கிறதுக்காகவும் பல்லுயிர் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காகவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காகவும் உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த தாவரங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க, ஏன்னா அதுதான் வந்து பல உயிர்களை வாழ வைக்குது. சின்ன சின்ன தாவரங்களாக இருந்தாலுமே அதை பத்திரமா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தானே பின்னாடி பெருசாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். அந்த மாதிரி தான் சின்ன சின்ன தாவரங்களையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். தாவரங்களுடைய பாதுகாப்பை அதிகப்படுத்துறதுக்கான என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை நம்ம கட்டாயமா செய்யும். அதுக்கான ஒரு நாளாக தான் இந்த நாள் பார்க்கப்படுது. ஓகே, ரெயின்போ ராப்ல அடுத்த பாடல் கேட்டு இல்லாம தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணனுடைய இசையில விவேக்குடைய வரிகள், சந்தோஷ் நாராயணன் மற்றும் சுப்லட்சுமி பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

தலை நிமிந்தா உயரத்தில் தெரியும், தலை சிறந்த மனுஷனுக்கு புரியும். இவ காற்றுல எப்பவுமே மழை பிடிக்காதவ தூர நின்னு தூர நின்னு தூர நின்னு.

0: אין בו איפה מוטיון לפולינלי, אם גיאל למסע מדולה.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
2: परीक्षा एक ऐसा अवसर है और परीक्षा के लिए हेल्दी कंपटीशन की भावना हमारी तैयारी को और बेहतरीन बनाती है।
1: एनसीपीसीआर आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉग
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: நேரம் 9:41 ஆயிற்றுக்கு. கொடி படத்துல இருந்தான் பாடல் கேட்டு முடிச்சோம். சந்தோஷ் நாராயணனுடைய இசையில தனுஷ் மற்றும் அருண்ராஜ காமராஜ் மற்றும் ஆர் கே சுந்தர் பாடிய பாடல், ரொம்ப அழகான ஒரு பாடல். அடுத்து உங்களுக்காகவே ஜென்டில் மேன் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி வன்முறை, எது தெரியுமா வன்முறைன்னு சொல்றாங்க? நம்மளுடைய கவலைகள்லாம் புரிஞ்சுக்காம இதுக்கெல்லாம் கவலைப்படுவியா நீ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்மளுடைய அழுகைய பொருட்படுத்தாம சில பேர் அதை வந்து உதாசீனப்படுத்த போறது. அதுவும் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உதாசீனப்படுத்திட்டு போனா அதுதான் வன்முறைன்னு சொல்றாங்களாமா. ஆனா இதுக்கு இன்னொரு சைடுமே இருக்கு. நம்மளை சமாதானப்படுத்துறதுக்காகவும் வாழ்க்கையில இன்னும் பல விஷயங்கள் இருக்கு, பல தடைகள் இருக்கு, அதெல்லாம் தாண்டி போகணும், நீ இங்கே துவண்டு உட்கார்ந்துட்டா எப்படி அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்ச வழியில நமக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த வழியில அவங்க புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. ஸோ இதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, எப்படி இதை கொடுக்குறாங்கன்னு ரெண்டு பக்கத்துல இருந்தும் நம்ம பார்க்கணும்ல. வன்முறை எப்படிலாம் வேலை செய்து பாருங்களேன். ஓகே, நேரம் 9:42 ஆயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்காக ஜென்டில் மேன் திரைப்படத்திலிருந்து ஏ ரமானுடைய இசையில் வைரமுத்துடைய வரிகளில் சுரேஷ் பீட்டர்ஸ் மற்றும் பிரகாஷ் பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

நேரம் 9:47 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக கோ திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில் கபிலனுடைய வரிகளில் திப்பு, கிருஷ் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல்லு.

ஸ்டூடெண்ட்ஸை உற்சாகப்படுத்துற மாதிரியான ஒரு பாடலை கோ படத்துல இருந்து கேட்டு முடிச்சோம். நேரம் இப்போ 9:53 ஆயிட்டு இருக்கு. எஸ், அடுத்து உங்களுக்காகவே சண்டைக்கோழி 2 திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு, நிகழ்ச்சியுடைய இறுதி பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதோட திவ்யா கிளம்பிடுவீங்களா அப்படின்னா இல்ல இல்ல இல்ல, அடுத்த கெட் செட் கோல உங்களுக்காகவே ஒரு அட்டகாசமான கேமோட நானும் அபிலாஷாவும் வந்து பேச போறோம், உங்க கூட சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்க போறோம். ஓகே, ஹாப்பியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா சண்டைக்கோழி 2 திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட இசையில அருண் பாரதியுடைய வரிகள் மகாலிங்கம் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதுல்லு.

0: ஏப்ரல் மேயிலே பசுமையே இல்லே காஞ்சு போச்சுடா.
1: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
2: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
1: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
0: அப்பதான்
1: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: கேமரா ரோலிங், ஆக்சன்.
4: ஸ்டூடண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsulesோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்.
5: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுவதற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுகவின் ஒரு குழு தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். இக்குழுவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் அணி ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: 10:03 ஆயிடுச்சு. உங்க எல்லாரையும் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது. நான் உங்கள் அன்பு தோழி அபிலாஷா மற்றும்
1: திவ்யா.
0: ஓகே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி முழுக்க வந்து பாடலுடைய இடைப்பட்ட வரிகள் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அது என்ன அப்படிங்கறத நாங்க சொல்லுவோம், ஆனா சரியான பாடல் என்ன அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம்.
1: எஸ், நீங்களும் விளையாடணும் அப்படின்னா கால் பண்ணுங்க, விளையாடலாம்.
0: 2986000038 மற்றும் 2952055544 அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு தான் நீங்கள் கால் பண்ணணும். வெளியூர் நேயர்களாக இருக்கீங்கன்னா மறக்காமல் 0444 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து கால் பண்ணுங்கள். முதல் நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக அருமையாக இருக்கேன்.
1: சூப்பர் கண்ணன் சார், விளையாடலாமா? எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுதே, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுதே. ஆமா,
2: கண்டுபிடிக்கணும்.
1: இல்லையே,
0: ஆனா நீங்க பாடுற பாட்டு கூட ரொம்ப நல்ல ஒரு பாட்டு.
1: ஆமா, எடுத்து வச்சுக்கிறேன் கண்டுபிடிக்க முடியலையா கண்ணன்?

0: பாட்டாச்சே.
1: படம் அவதாரமா?
0: ஆ அதே அதே. அப்படியே பாட்டை பாடிடுங்க.
1: அந்த பாட்டை பத்தி நினைச்சேன்.
0: ஆனா இத சொல்லிட்டீங்க.
1: அப்புறமா ரெண்டாவதா ஒண்ணு நினைச்சேன்.
0: ஓகே,
2: இப்படி இல்ல அப்படி அப்படிங்கிற மாதிரி. ஓகே, கண்டுபிடிக்கலையா நீங்க?
0: எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுதே, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுதே.
2: இணைப்புல இருக்காங்க அழகா. வந்து இப்ப முன்னாடி வந்த நேயர் வந்து ரெண்டு க்ளூஸ் குடுத்துட்டு போயிருக்காங்க, அதை வச்சு அடுத்த நேயர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். ஹலோ வணக்கம். ஓகே, அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. ஹலோ வணக்கம்.
0: எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுதே, உறவும் இல்லாமலே இருமனம் ஏதோ பேசுது.
2: வரும்போதே அப்படி வந்து பதிலோட வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி.
3: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
2: நன்றி நன்றி நன்றி.
3: பாட்டு வந்து எவரும் சொல்லாமலே
2: ஒரு கைத்தட்டலும் நாங்க குடுத்துறோம். கரெக்டா நீங்க சொல்லிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக. ஓகே, அடுத்த பாடல் வரிகள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து நிறைய எடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்காக. நம்ம நிகழ்ச்சியில நிறைய வரிகள் காத்துட்டு இருக்கு. அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட வந்து அந்த வரிகள் சரியா வந்து கண்டுபிடிக்கிறாங்களான்னு பாத்துடலாம். ஹலோ வணக்கம்.
4: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
2: வணக்கம் தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். உங்களுக்கான வரிகள் என்னன்னு சொல்லிட்டு பாத்துடலாமா?
4: சொல்லுங்க.
2: நீ புது கட்டளைகள் விதிக்க, நான் உடன் கட்டுப்பட்டு நடக்க, இந்த உலகத்தை ஜெயித்திடுவேனா, அன்பு தேவதைக்கு பரிசளிப்பேனா. இதுதான் வந்து வரிகள்.
0: அந்த ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கேக்கும்
4: இன்னும்.
0: இப்ப சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
2: நீ புது கட்டளைகள் விதிக்க, நான் உடன் கட்டுப்பட்டு நடக்க, இந்த உலகத்தை ஜெயித்திடுவேனே, அன்பு தேவதைக்கு பரிசளிப்பேனே. பாருங்க, நீ வந்து சொன்னதும் வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பட்டு இந்த உலகத்தையே ஜெயிச்சிடுவேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அது என்ன பாடல், கண்டுபிடிக்க முடியுதா? எங்கேயோ. ஓகே, நாங்க அடுத்த பாட்டுக்கு போற மாதிரி.
0: ஆமா ஆமா.
2: ஓகே, ஒரு ஹிண்ட் உங்களுக்கு நான் கொடுக்கறேன். இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து கதாநாயகனாக நடித்தது வந்து ஜெயம் ரவி.
0: கண்டுபிடிக்க முடியல. சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
4: ஹீரோயின் சொல்ல முடியுமா?
0: ஹீரோயின், ஹீரோ, டைரக்டர்.
4: ஹீரோயின் மட்டும் சொல்லுங்களா?
2: ஹீரோயின் நம்ம வந்து அடுத்த நேருக்கு நம்ம இது கொடுப்போம், சரிங்களா?
4: சரி, நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த வரிகள் யார் எழுதின வரிகள் அப்படின்றதையும் நாங்கள் வந்து அடுத்ததாக க்ளூ கொடுக்குறோம். ஒருவேளை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்த நேயர் யாருன்றத நம்ம பார்த்துடலாம். ஹலோ வணக்கம்.
5: மேடம், சென்னை நோம்பலிருந்து ஹேமா மேடம்.
2: வணக்கம் ஹேமா மேம், எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் மேடம்.
2: ஓகே,
5: அந்த பாட்டு
2: நீங்க போடுற மெட்டெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா அதுல கோர்த்த வரிகளுடைய சொற்கள் தான் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு
5: பிறந்துட்டு.
2: அன்பே அன்பே உன் விழி பார்க்க,
5: விழி பார்க்க,
2: விழி விழி,
0: இத்தனை நாளாய் காத்திருந்தேனே.

0: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா வந்து பாடல் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கைத்தட்டலும் உங்களுக்கு வந்துருச்சு. நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு. ஓகே, அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில ஒரு இடைவேளை வர இருக்கு. இடைவேளையை தொடர்ந்து அட்டகாசமா இந்த பாடலை கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, தாம் தூம் திரைப்படத்துல இருந்து அன்பே என் அன்பே அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை வந்து கண்டுபிடிச்சதுனால அதே பாடலை வந்து நம்ம நேயர்களுக்கு வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு குட்டி பிரேக் வர இருக்கு. இடைவேளையை தொடர்ந்து அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் தாம் தூம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கின்றது. ஹரீஷ் ராகவேந்திரா வாய்ஸ்ல, நா முத்துக்குமார் வரிகளில் பாடல்.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
2: अल्टीमेट गोल एग्जाम के नंबर नहीं हो सकता है. अल्टीमेट गोल संपूर्ण जीवन के विकास का होना चाहिए.
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न

0: அன்பு என் அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலை வந்து கண்டுபிடிச்சதுனால அதே பாடலை வந்து நம்ம நேயர்களுக்கு வழங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு குட்டி பிரேக் வர இருக்கு, இடைவேளையை தொடர்ந்து அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் தாம் தூம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கின்றது. ஹரீஷ் ராகவேந்திரா வாய்ஸில் நா முத்துக்குமார் வரிகளில் பாடல்.
1: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
2: अल्टीमेट गोल एग्जाम के नंबर नहीं हो सकता है, अल्टीमेट गोल संपूर्ण जीवन के विकास का होना चाहिए.
1: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.

0: தாம் தூம் திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டாச்சு, ரசிச்சாச்சு. நேரமும் 10:16 ஆகிட்டு இருக்கு. கெட் சட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் பாடலுடைய இடைப்பட்ட வரிகள் சொல்லும்போது நீங்கள் என்ன பாடல் முதல் வரி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து யோசிச்சு என்ன பண்ணியிருக்கோம்
1: என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்காக நாங்கள் முதல் வரியை கூட கொடுப்போம். நீங்கள் அந்த மாதிரி முதல் வரி இருக்கிற படத்துடைய படம் பேர் சொன்னால் போதும். பாருங்க எவ்வளோ எளிமையாக உங்களுக்காக இறங்கி வந்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணோம், கால் பண்ணி எங்கள் கூட விளையாடணும்.
0: நீங்கள் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா எங்களுக்கு அழைக்க வேண்டிய எண்கள் என்னன்னா 2986000038 மற்றும் 2952055454 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்கள் தான். கண்டிப்பாக வெளியூர்லேருந்து கால் பண்ணுவீங்க. மறக்காமல் 0444 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து கால் பண்ணுங்க. அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்துங்க மேம். எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? அபிலேஷா மேம்,
0: ரெண்டு பேருமே நலமா இருக்கிறோம்.
1: எஸ், என்ன மறந்துட்டீங்க பாத்தீங்களா?
2: என்ன
0: சொல்றான் பாரு.
1: சரி, ஓகே, விளையாடலாமா?
2: சூப்பர் மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. சொல்லுங்க, முயற்சி பண்றேன்.
1: கண்டிப்பா வின் பண்ணிடுவீங்க. புன்னை வனத்தினிலே பேடை குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன்.
2: உன்னுடைய
1: வேதனைய நான் அறிஞ்சேன்.
0: என்ன மாதிரி பாட்டு?
2: முத்துக்காலை படமா?
1: இல்லையே, இல்லையே. அப்படியே பாடி பாருங்க, அந்த வரிய கண்டுபிடிச்சிருவீங்க. புன்னை வனத்தினிலே பேடை குயில் கூவையிலே. சரி, வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
0: நீங்க வந்து இப்ப வந்து கொஞ்ச நேரம் அப்படியே நிகழ்ச்சி கேட்டுட்டே இருப்பீங்களா? அப்ப என்ன ஆகும்னா அடுத்த நேர் சொல்லும் போது அட்டடே இதையா நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு யோசிப்பீங்க கண்டிப்பா.
2: பேடை குயில் கூவையில குழு கொடுங்க, அது யாரு நடிச்சதுன்னு.
0: இது வந்து யாரு நடித்த திரைப்படம்
1: சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்களே.
2: கேக்குறேன்.
0: சரி, ஓகே, உங்களுக்கு வந்து நாங்க வந்து க்ளூ குடுக்குறோம்.
1: கமல்ஹாசன்.
2: கமல்ஹாசன் நடிச்சது, அதான் எப்படி மறந்தேன்
1: நான். அத
0: அதான் நீங்க எப்படி மறந்தீங்க சொல்லுங்க.
1: சரி, வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமே.
0: நன்றி நன்றி நன்றி. அப்படியே அவங்க வந்து யோசனையிலே இருக்காங்க. நம்ம வந்து நம்ம கிட்ட இருந்து கொஞ்சம் யோசனையிலிருந்து அடுத்தடுத்த க்ளூஸ் வாங்கிடுவாங்க. அடுத்த நேருக்கு நம்ம உஷாராமா அவங்களுக்கு லைன் கொடுத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
0: உங்கள் பேர் மற்றும் ஊர் சொல்லுங்க.
3: அண்ணாநகர்ல இருந்து மாலினி பேசுறேன்.
1: மாலினி தேவி, விடை தெரிஞ்சுதா?
3: இல்லடா,
1: சரி உங்களுக்காக சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க.
1: புன்னை வனத்தினிலே பேடை குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன்.
3: கார்த்திக் படமா?
1: உலகநாயகன் படம்.
3: கமல் படமா?
1: கமல்ஹாசன்.
3: புன்னை வனத்தினிலே
1: பேடை குயில் கூவையிலே உன்னுடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உங்களுடைய வேதனை இப்ப எனக்கு புரியுது. பாட்டை கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு
3: கேட்ட பாடலா இருக்கு. அதான்
1: சூப்பர் சூப்பர்.

0: உங்களுக்கு யாரு சொல்லி தந்தது? அங்க பின் குரல் ஒலித்ததே. உடனே சொந்த முயற்சி.
1: ஆமா இல்ல, ராகம் சரியா தெரியல. சரி, திருப்பி இருக்காத சொல்லுங்க, அதை வாசிச்சு பாக்கலாம்னு பார்த்தேன்.
0: ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். அட்டகாசமா வந்து பதில் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: நான் ஊர்ல இருந்து பேசுறப்பா தான் ஆன்லைன்ல கேட்டுட்டு இருக்கேன்.
0: பாருங்க, நாங்க கஷ்டப்பட்டு உங்களுக்காக கைத்தட்டெல்லாம் கொடுத்தோம், நீங்க அதை கவனிக்கவே இல்லை. எங்களுக்கு அவ்வளவு மனசெல்லாம் கஷ்டமாகும்.
1: கண்டிப்பா, கண்டிப்பா,
0: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு. இதே மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா 2986000038 மற்றும் 2952055545 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்களுக்கு வந்து நீங்க கால் பண்ணலாம். அடுத்ததா ஒரு குட்டி பிரேக் வர இருக்கு. பிரேக்கதுக்கு அப்புறமா நாங்க வந்து பல பாடல்களுடைய வரிகளோட நாங்க உங்க கூட வந்து வர இருக்கிறோம். தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்க எல்லாமே சமதுல.
3: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
4: शिक्षा की जीवन में भी जरूरत है, समाज जीवन में भी जरूरत है. इसको अंडर एस्टिमेट नहीं करना चाहिए.
3: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 10:22 ஆயிடுச்சு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து உங்க கூட விளையாடிட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம்னா, உங்ககிட்ட ஒரு வரி சொல்வோம், அந்த பாட்டுடைய வரி இடைப்பட்ட வரியா இருக்கும், அது என்ன பாட்டு அப்படின்றத முதல் வரியை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே,
2: அப்படி இல்லாம நாங்க முதல் வரியே நாங்க உங்களுக்கு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த முதல் வரியை வச்சு அது என்ன படம் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும்.
1: அம்முட்டு தாங்க,
2: அவ்வளவுதான். அப்படியே நேர்கள் அலை மோதிட்டு வராங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். யார் அந்த அலையில முதல்ல வர்றது அப்படிங்கறத பாத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் இருவருக்கும். வணக்கம், குயில் கோபி.
1: குயில் கோபி,
2: குயில் சத்தம் அப்படி பலமா இருக்கே இன்னைக்கு.
3: ஆமா, உங்களுக்குதான் முதல் முதல்ல மீட் பண்றோம் அதனால.
2: ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான வரிகள்
1: சொல்லட்டுமா? என்ன படம்
3: தெரியலையே.
1: இது ஒரு படத்தோட, ஒரு பாட்டோடைய முதல் வரி. முதல் வரி அப்படியே உங்ககிட்ட தூக்கி
3: குடுத்துட்டேன்.
1: கண்டுபிடிக்க முடியலையா? சரி, வேறொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
2: எங்களுக்கும் பதில் சொல்லாதது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், உங்க பேர் மற்றும் ஊர் சொல்லுங்க.
4: நான் தான் புஷ்பா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
2: அண்டே, அப்புறம்
4: காலு, இது என் காலு, என் கால் மேல கால் போத்திரேன் மேலயா போத்திரேன்.
1: வட பேசுற சட பேசுற மாதிரி இவர் பேசுறாரு. சரி, பாட்டுடைய வரி கண்டுபிடிக்க முடிஞ்சதா? உங்களுக்கான பாட்டு வரி இதான், நான் சொன்னதும் மழை வந்துச்சா, நான் சொல்லல வெயில் வந்துச்சா, அட ரெண்டுமே இதம் தந்துச்சா, முத்து முத்து பேச்சு, என்ன படம் என்ன பாட்டு?
4: அதுதான் நம்ம தனுஷ் படம்.
1: என்ன படம்
4: அதான்? நான் சொன்னது மழை வந்துச்சா, வெயில் வந்துச்சா,
2: நாங்களும் பாட்டு பாடுவோம், ஆனா எங்களுக்கு என்ன படம் அப்படிங்கறத வேணும்.
4: ஆயிரத்தில் ஒருவன்.
2: தனுஷ்
4: படம். நான் சொன்னது மழை வந்துச்சா, இது சரியான பாட்டு.
1: ரிப்பீட் மோட்ல கேட்டுக்கிட்டே இருக்கோம். சரி, இன்னொருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாமா?
2: நன்றி நன்றி நன்றி. ஓகே, சூப்பரா வந்து நம்ம பாடலுடைய வரி சொல்லியிருக்கோம். அடுத்த நேர் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கறத பாத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
5: இருவருக்கும் காலை வணக்கம். பெரும்பாக்கத்திலிருந்து
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: வித்யா ரவி.
1: வித்யா ரவி, நடுல ஒரு பிரேக் விழுந்துருச்சு. ஓகே வித்யா ரவி, என்ன படம் கண்டுபிடிச்சிங்களா?
5: மயக்கம். என்ன?
1: அவ்வளவுதாங்க, நான் மயங்கிட்டீங்க உங்க பதில்ல. நன்றி நன்றி.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
5: இல்ல, ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு, அடிக்கடி கேட்டுக்கானே.
2: அப்படி உங்களுடைய வாய்ஸ்ல ஒரு ரெண்டு வரி நாங்க கேட்கலாமா?
5: இல்லவே

சரி ஓகே, நீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால ஓகே, உங்களுக்காக உங்களோட சேர்ந்து நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில மயக்கம் என்ன திரைப்படத்துல இருந்தா பாடல் வர இருக்கு. நரேஷ் ஐயர் மற்றும் சைந்தவி அவங்களுடைய வாய்ஸ்ல, செல்வராகவன் அவங்களுடைய வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் பாடல்.

0: 10:31 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டணைந்திருக்கிறீங்க. பாடலுடைய இடைப்பட்ட வரிகள் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன பாடல் அப்படின்ற முதல் வரியை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். பாடலினுடைய முதல் வரி சொல்லிட்டோம் அப்படின்னா அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து நேயர்களுக்கு டாஸ்க் கொடுத்துட்டே இருக்கோம். அப்படி அட்டகாசமாக நேயர்களும் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதா சொல்லணும். அடுத்ததா என்ன உங்களுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறத அடுத்த நேயர்கிட்ட நம்ம போயிட்டு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், நான் பாரதி ராஜேஷ் பேசுறேன், அம்பத்தூர்ல இருந்து.
1: பாரதி ராஜேஷ், உங்களுக்கான வரியை சொல்லிடலாமா?
2: சொல்லுங்க.
1: பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு, பூ பறிக்க கோடாரி எதற்கு, பொன்னோ பொருளோ பொற்களம் எதற்கு, போர்க்களம் எதற்கு, ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு.
2: சூப்பர் பாட்டு. ஒருவன் ஒருவன் முதலாளி,
1: அடடா அடடா,
2: தொழிலாளி,
0: அடுத்ததான் நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். என்ன பாடல் வர இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது உங்களுக்காக தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல் வரையறுக்கு தொடர்ந்து கேட்டனை திருங்கள்.

0: நேரம் 10:37 ஆகிடுச்சு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு நினைந்திருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சியில் கேம் ஷோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பாடலுடைய இடைப்பட்ட வரிகள் சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா பாடலுடைய முதல் வரி சொல்லி என்ன திரைப்படம் அப்படிங்கிறத நேயர்கள் அழகாக கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. அதை தான் வந்து இன்றைக்கி நம்ம டாஸ்க்காக வந்து நேயர்கள்ட்ட கொடுத்துட்ருக்கோம். நீங்களும் நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புனீங்கன்னா 2986000038, அப்படி இல்லைன்னா 2952055454 அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அடுத்த நேயர் அப்படியே வந்து லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஓகே, லைனில் ஏதோ ஒரு பிரச்சனையை நினைக்கிறேன். அடுத்த நேருக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க சார்.
0: வணக்கம் ஜெயசீலன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லமாக இருக்கிறோம்.
0: பழைய பாடல் வரிகளா? அப்படிங்களா,
1: சரி நான் ஒரு லைன் சொல்றேன், அது என்ன படம் கண்டுபிடிங்க. நான் நாணகிட்டால் அது நடந்து விட்டால். அவ்வளவுதாங்க, ரெண்டு லைன் சொன்னாலே நீங்க வந்து கண்டுபிடிச்சிருங்க, தெரியுமே.
0: ஓகே, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாடலுடைய முதல் வரி சொல்லுவோம், அது என்ன திரைப்படம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அட்டகாசு பாட கண்டுபிடிச்சிட்டீங்க ஜெய்சீலன் சார், நன்றி நன்றி நன்றி. அடடா, நம்மளா கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அவங்க வந்து கொஞ்சம் பழைய பாடல்கள் எதிர்பார்ப்பாங்க நிகழ்ச்சியில். ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசிக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், இருவருக்கும். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிறேன். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும் சந்திரசேகர், விளையாடலாமா?
2: மிக்க மகிழ்ச்சி மேம். சொல்லுங்க, எனக்கான ஈஸியான ஒரு சென்டென்ஸா கொடுத்துருங்க மேம்.
1: கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஏ பெண்ணே, காதல் என்பது இனிக்கும் விருந்து, கல்யாணம் என்பது வேப்பங்கொழுந்து. ஏ பெண்ணே, ஓ நிறையை மட்டும் காதல் பார்க்கும், குறையை மட்டுமே கல்யாணம் பார்க்கும்.
2: மேம் இது ட்ரூ ஏதாவது கொடுங்களேன். ஹீரோ ஆர் ஹீரோயின்?
1: ஹீரோ வந்து மாடி மாதவன்.
0: நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: இருந்தாலும் முயற்சி பண்ணதுக்கு நன்றி சந்திரசேகர். காதல் என்பது இன்னிக்கும் விருந்து, கல்யாணம் என்பது வேப்பங்கொழுந்து. காதல் நிறையை மட்டும் பார்க்கும், கல்யாணம் குறையை மட்டுமே பார்க்கும்.
2: காதல் என்பது கல்யாணம்
1: சொல்லுங்க.
2: அந்த பாட்டு
1: ஃபர்ஸ்ட் லைன்.

0: பாட்டுடைய ஃபர்ஸ்ட் வரி
1: செப்டம்பர் மாதம், செப்டம்பர் மாதம்,
0: அவ்வளவுதாங்க. சூப்பர் அடி தூல்.
2: அலைப்பாயுதே படம் கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சியில
1: கலந்து.
2: ஓகே, சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாடல் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்ததான் வந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு குட்டி இடைவேளை வர இருக்கு. இடைவேளைக்கு பிறகு ஒரு பாடல் சர்வம் தாளமயம் திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கின்றது. தொடர்ந்து கேட்டணைந்திருங்கள்.
0: இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.
3: प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
4: जिंदगी परीक्षा के लिए नहीं है, हमारे जीवन को बनाने के लिए शिक्षा एक माध्यम है.
3: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें.

0: நேரம் 10:46 ஆகிடுச்சு. கெட் சர்கோ நிகழ்ச்சி நான் கேட்டணைந்திருக்கிறீங்க. கேம் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாடலுடைய இடைப்பட்ட வரிகள் பாடல் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கு. அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் சார், வரி சொல்லிட்டுமா? உண்டல்லோ தமிழில் உண்டல்லோ, பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை.
0: பாடலுடைய முதல் வரி என்ன?
1: பாட்டு வந்து
2: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: கண்டுபிடிச்சீங்க. ஒரு முறை இருந்தாலும் என்னடான யோசனை வந்துச்சு, பட் இருந்தாலும் அழகா வந்து
1: கண்டுபிடிச்சீங்க.
2: ஆமா, அந்த வரி வந்து இப்பவும் அது பல பேருடைய மனசுல அப்படியே நிலைச்சு நிக்குது. அந்த மாதிரியான ஒரு அழுத்தமான வரின்னு
1: சொல்லலாம். ஒரு
2: மொழியில
1: இருக்கோ இல்லையோ, தமிழ்ல ரொம்ப அழகானது.
2: சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, அடுத்த வரிகள் காத்துட்டு இருக்கு, அடுத்த நேரும் காத்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்மா, ரெண்டு பேருக்கா?
2: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேரு?
3: நான் ரதி, ரதி பாலாஜி, மடுமனகர்ல இருந்து.
0: வணக்கம் மேம், உங்களுக்கான வரிகள் பாத்துடலாமா?
3: கொஞ்சம் ஈஸியா கொடுங்க.
0: ஈஸியாவா?
3: கண்டுபிடிச்சேன் முன்னாடி, அவர் சொல்லிட்டாரு.
0: ஓகே ஓகே. சூரியன் வந்து வாவினும் போது என்ன செய்யும் பனித்துள்ளி? சூரியன் வந்து வாவினும் போது என்ன செய்யும்? ராகமா தான். சூரியன் வந்து வாவினும் போது, ரெண்டு முறை வரும் ஓகேவா? சூரியன் வந்து வாவினும் போது என்ன செய்யும் பனித்துளி? என்ன செய்யும்
3: பனித்துளி? பனித்துளின்னு வருது அந்த பாட்டா?
0: அடடா, இது வந்து ரொம்ப கிளாசிக்கலான ஒரு பாடல். முக்கியமான ஒரு கதாபாத்திரமா வந்து மணிவண்ணன் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்துல. அதுல வந்து நீங்க இப்ப சொன்னீங்கல்ல பனி அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்ல ஒரு பாடல் இருந்துச்சு, அந்த பாடல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம்.
2: நன்றி.
0: ஓகே, அடுத்த நேரம்.

0: நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: உங்க லைன் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது சார். கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துக்கு போக முடியுமா?
2: ரெண்டு செகண்ட் வெளியே வந்து
1: வந்துருங்க, வந்துருங்க.
0: கேக்குது, கேக்குது.
1: உங்க பேரு?
2: திருநன்றையூர் கணபதிங்க.
1: கணபதி, கணபதி, அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சதா?
2: வரிய செல்ல ட்ரை பண்ணுங்க.
0: சரி, ஓகே, நான் உங்களுக்காக வரி மறுபடியும் சொல்றேன். சூரியன் வந்து வாவெனும் போது, ஓகேங்களா, சூரியன் வந்து வாவெனும் போது பனித்துளி என்ன செய்யுமோ? ஓகேவா? அடுத்த வரிகளும் சொல்லிடவா? கோடி கையில் என்னை கொள்ளையிடு, கோடி கையில் என்னை கொள்ளையிடு, கோடி கையில் என்னை அள்ளியெடு. இதுதான் வந்து அடுத்த வரிகள்.
1: மனசுலயே இருக்கு,
0: மனசுல இருக்கா,
1: வர மாட்டேங்குது.
0: இல்ல இல்ல, மறுபடியும் சொல்றேன். சூரியன் வந்து வாவெனும் போது, மறுபடியும் அதே லைன் வரும், சூரியன் வந்து வாவெனும் போது பனித்துளி என்ன செய்யுமோ அப்படின்னு சொல்லிட்டு வரி. அடுத்ததா, கோடி கையில் என்னை கொள்ளையிடு, கோடி கையில் என்னை கொள்ளையிடு அப்படின்றதான் வரிகள். கண்டுபிடிக்க முடியுதா? ஓகே, நம்ம அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுக்கறோம். ஓகே, ஒரு க்ளூவும் நம்ம வந்து உங்களுக்காக சொல்லியிருக்கோம். என்ன க்ளூ கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், மணிவண்ணன் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதும், பனித்துளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மற்றும் ஒரு ரொம்ப ஃபேமஸான பாடல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் சொல்லுங்க.
3: கோயம்பேட்டிலிருந்து பார்த்திபன். நல்லா இருக்கீங்களா மேடம்? ரெண்டு பேருக்கும், இந்தியா மேடத்துக்கும் அபிஷ் அபிலேஷக்கும் காலை வணக்கம்.
1: காலை வணக்கம்.
3: கொஞ்சம் ஈஸியான பாட்டா சொல்லுங்க மேடம்.
0: எனக்கு
3: கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். ஒரு இளையராஜா பாட்டு என்ன சொல்லுங்க மேடம்?
0: இளையராஜா பாட்டு சொல்லவா?
3: நம்மளுக்கு அதுதான் நம்மளுக்கு தெரியும்.
1: சரி, நான் சொல்லட்டுமா இளையராஜா பாட்டு?
3: சொல்லுங்க மேடம், ட்ரை பண்றேன், முடிஞ்சா ட்ரை பண்றேன்.
1: என்ன காயம் ஆன போதும் என் மேனி தாங்கி கொள்ளும், உந்தன் மேனி தாங்காது செந்தேனே. கண்டுபிடிங்க பாக்கலாம்.
3: என்ன காயம் ஆகும் போது இது மேடம் குணா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பொன்மணி உன் வீட்டை சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே.
1: சௌக்கியம், சௌக்கியம்,
3: சௌக்கியமா மேடம். அந்த பாட்டு பாட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அருமையா நம்ம நேயர்கள் வந்து பாடல் வந்து நிறைய நிறைய நிறைய வந்து பாடல்களுடைய வரிகள் சொன்னோம். அதுலேயும் சிறப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அத்தனை நேயர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதுலேயும் இடைப்பட்ட வரிகள் நம்ம கடுமையா சொல்லும் போது கூட வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. நிறைவா ஒரு வரிகள் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அது வந்து என்ன பாடல் அப்படின்னா, சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா
1: அப்படின்னு சௌக்கியங்க.
0: ஓகே, நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்களுடைய வாய்ஸ்ல வந்த பாடல் தான், பாடலுடைய வரிகள் தான் நம்ம சங்கமம் திரைப்படத்துல இருந்து கொடுத்துருந்தோம். அந்த சங்கமம் திரைப்படத்தை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அடுத்த ஒரு பாடலையும் அந்த திரைப்படத்துல இருந்து ஒரு க்ளூ கொடுத்துருந்தோம். பட் இருந்தாலும் சரி, ஓகே, கண்டுபிடிக்கல, பட் இருந்தாலும் நிறைய நிறைய பாடல்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க, ரொம்பவே நன்றி. மற்றும் நிறைய நேயர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்து கொண்டாங்க, அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நிறைய பேருக்கு லைன் கிடைக்காம கூட போயிருக்கும், கால் பண்ணி எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் கூட வந்திருக்கலாம். ஓகே, இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிக்கிறோம் நாங்க.
1: எஸ், இன்னைக்கு பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய சார்பா வாழ்த்துக்கள். போயிடாதீங்க, போயிடாதீங்க, அடுத்த நிகழ்ச்சியில நான் திவ்யா உங்க கூட வந்து பேச போறேன். ஒரு குட்டி பிரேக் தான், அபிலாஷக்கு டாடா பாய் பாய் சொல்லி அனுப்பி வச்சிடலாம்.
0: அதோட ஒரு சூப்பரான பாடலும் நம்ம கேட்டலாம். என்ன பாடல் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக NGK திரைப்படத்திலிருந்து ஒரு அட்டகாசமான பாடல், ஸ்ரேயா கோஷல் மற்றும் சித் ஸ்ரீராம் அவங்களுடைய வாய்ஸ்ல வர இருக்கு. தொடர்ந்து கேட்டு நைந்திருங்கள். இது உங்கள் FM Rainbow 101.4.
1: இங்க எல்லாமே சமதுல்லே.

0: நேரம் காலை 11 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது

முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுக தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 11:03 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இதோ திவ்யா உங்க கூட பேசுறதுக்காக வந்துட்டேன். இன்னைக்கு என்ன விஷயம் நம்ம பேச போறோம் அப்படின்னா, ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தாங்க. பொதுவா இந்த கோடை விடுமுறை அப்படின்னாலே மே மாசம்னாலே கோடை விடுமுறை அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அப்படி இந்த கோடை விடுமுறைக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு ஒரு பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை ஹஸ்பண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை பசங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு யோசனை வருங்க. ஏன்னா வருடம் முழுக்க வீட்டில் இருக்கும்பொழுது அந்த ஒரு மாதம் நமக்கான மாதம்ப்பா. அதுவும் ஸ்கூலில் பசங்களுக்கு லீவ் அப்படின்னாலுமே ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஷெட்யூல்லாம் பிளான் பண்ணிவிட்டு எங்கேயாவது போவோம் இல்லை. அப்படி இந்த கோடை விடுமுறைக்கு நீங்க வெக்கேஷனுக்காக எங்க போனீங்க? எஸ் ஃபேமிலியோட எந்த இடத்துக்கு போனீங்க? அது மட்டும் இல்லாம இன்னும் போல இதுக்கப்புறம் தான் போகணும் திவ்யா அப்படின்னா எங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க? கால் பண்ணுங்க 2986000038 அல்லது 2952055554 பேசலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: கலா.
0: கலா, எங்க போவீங்க கலா? டப்புனு சொல்லுங்க.
1: மைசூர்
0: போறீங்களா?
1: நீங்க
0: சொல்லும் போது எனக்குமே போகணும்னு ஆவலா இருக்கே. ஓகே, நம்ம குழந்தைய மாறிடுறோம் இந்த மாதிரி எல்லாம் கேக்கும் பொழுதுல.
1: ஜாலியா இருக்கும், ஆசம் போது அமையா

0: சூப்பர், என்னையும் கூட்டிட்டு போங்களேன். கண்டிப்பா கண்டிப்பா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரியா, கண்டிப்பா. நன்றி நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், திருவள்ளூர்ல இருந்து காமராஜ்.
0: காமராஜ், வெக்கேஷன் வந்தாச்சு, எங்க பிளான் பண்ணிருக்கீங்க இல்ல எங்க போயிருக்கீங்க?
1: வெக்கேஷன் போனது வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி போனோம்.
0: ஓ சூப்பர். சன்செட்ட பார்த்தாச்சா? சன்ரைஸ் சன்செட் ரெண்டுத்தையும் பார்த்தாச்சா?
1: ரெண்டுமே ரெண்டுமே அங்க பார்த்தேன்.
0: அடடா, உண்மையாவே எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க, கன்னியாகுமரிக்கு போகணும், அங்க இருக்கக்கூடிய அந்த சூரியன் மறைவையும் உதிவையும் பார்க்கணும் அப்படின்ட்டு. எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? முக்கடல் சங்கமிக்கிற இடம்.
1: அதோட மட்டும் இல்ல, தென்னிந்தியாவின் கடைசி எல்க பகுதி.
0: ஓகே ஓகே, ஃபேமிலியோட பிளான் பண்ணி போயிட்டு வந்தாச்சு.
1: இருக்கும்ல
0: சூப்பர்.
1: ஆமா, அது வந்து நல்ல ஏரியா. எங்க அங்க அண்ணா அங்கதான் இருக்கான், அதனால நாங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கோம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சந்தோஷமா ஹாப்பியா போயிட்டு வாங்க. நன்றி
1: நன்றி.
0: சூப்பர், இந்த மாதிரி வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணி அதுவும் ஆராய்ச்சிலாம் பண்ணி இந்த இடத்துக்கு போகணுப்பா, இங்கே இதான் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம ஃபேமிலியோடு டிஸ்கஸ் பண்ணி போகிறதுலாம் உண்மையாகவே ஒரு பெரிய விஷயம்தான், சந்தோஷம்தான். ஓகே, நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காகவே டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. மோகன் ராஜனுடைய வரிகளில் ஷான் ரோல்டனுடைய இசையில் ஷான் ரோல்டன் பாடிய பாடல் கேட்டு நினைஞ்சிருங்க.

0: போதும் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நாள் பாட்டு எல்லாம் பாடுங்க. ஓ திவ்யா ஓ திவ்யா நடமாடும்
1: என்ன ஒரே திவ்யா புராணமா இருக்கு, நம்ம பேசணுமா வேணாமா அப்படின்னு பீல் பண்ணிடுவாங்க. அதனால நீங்க சரி சொல்லுங்க, எங்க போறதுக்கு பிளான் பண்ணீங்க?
0: சென்னை
1: திரும்பும் போது தெம்பா வரீங்க.
0: கண்டிப்பா.
1: நன்றி நன்றி. வணக்கம். ரெயின்போ யார் அங்க இருந்து?
2: ஹலோ.
1: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: சார் நேம் ராஜேஷ் மேடம்.
1: ராஜேஷ்
2: கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். புது நேயர் நானு.
1: ஓகே.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: எனக்கும் சந்தோஷம் உங்க கூட பேசினதுல.
2: பதட்டமாவும் இருக்கு. ஒரு இரண்டாவது தடவை பேசுறேன் நானும் நினைக்கிறேன். ஒரு 20 வயசுக்கு முன்னாடி இளைய பாரதம் நிகழ்ச்சியில
1: கலந்துகிட்டேன்.
2: அதுக்கப்புறம் இப்பதான் கலந்துக்கிறேன்.
1: அப்ப எனக்கு நீங்க ஸ்பெஷல் நேயர், உங்க கூட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, எங்க பிளான் பண்ணிருந்தீங்க வெக்கேஷனுக்கு?
2: நாங்க போயிட்டு வந்துட்டோம் மேடம். நாங்க கூர்க் போனோம்.
1: கூர்க். ஓகே.
2: கர்நாடகா கூர்க் இருக்கீங்களா? சென்னையில இருந்து மைசூர் போயிட்டு அங்க ஒரு 2 days இருந்துட்டு மைசூர்ல இருக்கிற எல்லா பிளேஸையும் பாத்துட்டு, இந்த கோயில்லாம் இருக்கு, சாமுண்டீஸ்வரர் கோயில், ஜூ, அந்த மாதிரி மைசூர் எல்லாத்தையும் பாத்துட்டு அதுக்கப்புறம் 2 days அங்க இருந்துட்டு மைசூர் பேலஸ் எல்லாம் பாத்துட்டு அதுக்கப்புறம் கூர்க். அங்க இருந்து ஒரு 3-4 hours ஆகும். கூர்க்கு போய் ஹோட்டல்ல இது பண்ணிட்டு அங்க இருக்கிற இடமெல்லாம் பார்த்தோம். ரொம்ப கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். காஃபி எஸ்டேட் உள்ள
1: வணக்கம். ரெயின்போ யார் எங்க இருந்து? வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. காலை வணக்கம் மாடசாமி. நீங்க எங்க போனீங்க? இல்ல எங்க போறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்க?
3: வருத்த வருஷம் நாங்க அந்த குற்றாலம் பக்கத்துல எங்க ஊரு குலதெய்வம் கோயில்.
1: ஓகே. குற்றாலம் பக்கத்துல குலதெய்வம் கோயில் ஊர் இருக்கு. எங்க?
3: ஆமா, கடையநல்லூர்.
1: கடையநல்லூர்.
3: ராஜபாளையம் பக்கத்துல.
1: கண்டிப்பா அங்க போயிட்டு வந்துருவீங்க.
3: ஆமா, வருஷம் வருஷம் போயிடுவோம். அந்த வாரம் இல்லாத அடுத்த வாரம் போற மாதிரி இது பண்ணி பிளான் பண்ணி இருக்கு.
1: குற்றாலத்தை கேட்டுதா சொல்லுங்க என் சார்பா.
3: தேங்க்யூ மேடம்.
1: ஓகே, நன்றி நன்றி ராஜேஷ். ஓகே பா, இந்த மாதிரி ஊருக்கு போக ஆரம்பிக்கிறது, சொந்த ஊருக்கு போறது, புது இடத்துக்கு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குல்ல. கேட்குற நமக்குமே ஒரு புது அனுபவம் கிடைக்குது. ஓகே, அந்த இடத்துல அது ஸ்பெஷல் பா, நெக்ஸ்ட் டைம் நம்ம போனால் போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை நம்ம எல்லாருக்குள்ளேயுமே வந்துடுது. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காகவே சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில் கங்கை அமரனுடைய வரிகளில் SPB ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டேன்னு சொல்லுங்க.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மாநனிய பிரதான மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி கா தேஷ் கே சபி எக்ஸாம் வாரியர்ஸ் கே லியே விசேஷ சந்தேஷ்.
3: ஆப்கே பரிவார் கே ஜோ படே லோக் ஹேன் உன்கே சாத் பரீட்சா பே சர்ச்சா படனே கே லியே கஹியே, உஸ்கி சர்ச்சா கீஜியே. ஆர் கோய் மந்திர ஹே தோ காஸ் லைன் கர்கே பதாயே, தேகியே யே பிஎம் நே யே கஹா ஹே தும் படோ.
2: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु एनसीपीसीआर द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
4: நேரம் 11:21 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நம்ம இதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, வெக்கேஷன் அப்படின்னு வந்துட்டாலே நிச்சயமா ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்ப்பா. ஒரு 4 நாள் இல்ல ஒரு 3 நாள் கூட மனசுக்கு நிம்மதியா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் எண்ணம் நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அப்படி இந்த கோடை விடுமுறைக்கு எங்க போனீங்க இல்ல எங்க போக போறீங்க, இதுதான் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் பேசலாம், அடுத்து நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
5: ஏற்கனவே பேசினேன், குலதெய்வங்களுக்கு போனேன்னு பேசினேன்.

0: இப்ப சின்ன தம்பி பாடம் படம் வந்து ஒரு 25 தடவை பாத்திருப்பேன். அந்த படம் பிடிச்ச பாட்டை போட்டீங்க, ரொம்ப நன்றி மேடம்.
1: ஓ, நன்றி சொல்றதுக்காகவா? நன்றி நன்றி. வணக்கம், ரெயின்போ யார் அங்கிருந்து? கோடை விடுமுறைக்கு எங்க போனீங்க இல்ல எங்க போக பிளான் பண்ணிருக்கீங்க?
2: போன ஒரு இடம் சொல்றேன் மேம், கோடை விடுமுறைக்கு மைசூர் போனோம் மேம்.
1: மைசூர்? என்ன எல்லாரும் மைசூர் பக்கம் டிராவல் பண்றீங்க?
2: ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும் மேம். ஏன்னா பெங்களூர்ல தான் நான் நிறைய வர்க் பண்ணிருக்கேன், அதை பார்த்து பார்த்து செலக்ட் ஆயிடம் ஆயிடுச்சு. மைசூர் நான் போன மேம், அங்க மைசூர் மகா பேலஸ் இருக்கு, அப்புறமா குட்டி குட்டி அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி இருக்கு, அண்ட் ரெசார்ட் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மேம். இங்க மைசூர்ல போனீங்கன்னா சாப்பாடு சூப்பரா இருக்கும். மைசூர் மசால் தோசைன்னு ஒண்ணு தருவாங்க,
1: அது
2: ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, அப்புறமா பெண்ண தோசை அப்படின்னு சொல்லுவாங்க, அது நல்லா இருக்கும். பிசுபிலாபாத், பகுலாபாத், அதாவது சாப்பாடுலயே சூப்பரா இருக்கக்கூடியது அப்படின்னா மைசூர்ல இருக்கக்கூடிய அந்த சாப்பாடு தான்.
1: எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் மைசூர் கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் மைசூர் மைசூர்னு உசுப்பேத்துக்கிட்டு இருக்கீங்க.
2: வித்தியாசமான ஒரு இடம், நிறைய வாட்டி நாங்க அங்க போனாலும் நமக்கு அலுப்பே தட்டாது.
1: நான் மைசூர் கோட்டைக்கு போயிருக்கேன், அங்க பேலஸ் பாத்திருக்கேன்.
2: எனக்கு போகணும்னு விருப்பப்படுற ஒரு இடம் வந்து டார்ஜிலிங் மேம். இது வரைக்கும் பார்த்தது இல்ல.
1: என்னுடைய
2: ஆண்டி அங்கிள் அங்கெல்லாம் போயிட்டு சூப்பரா பனிப்பொழிவு இருந்தது, அங்க நல்லா இருக்கு, கூல் கிளைமேட் எல்லாம் இருக்கு அப்படின்னாங்க. அந்த ஹில்ஸ் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாவும் இருக்குனாங்க. அத போய் நார்த் இந்தியால பாக்கணும்னு ஆசைப்படுறேன் மேம்.
1: ஓகே, கண்டிப்பா போலாம். நன்றி நன்றி.
2: தேங்க்யூ தேங்க்யூ.
1: வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
3: வணக்கம், குயில் கோபி.
1: கோபி, கோவில் அடிக்கடி கூவிக்கிட்டு இருக்க, சொல்லுங்க எங்க எங்க போனீங்க?
3: இந்த போகணும் மேடம், நம்மதான். அதாவது இந்த வாட்டி ஒரு புதுவிதமா போலான்னு
1: இருக்கேன்.
3: எப்படின்னா கடல் வழி, தரை வழி, மாவான் வழி போலான், ஸ்ரீலங்கா.
1: அடடடா, சூப்பர் சூப்பர்.
3: அதுக்காக 1 lakh ஒதுக்கியாச்சு.
1: வெரி குட். இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்ல இப்பதான் முதல் தடவையா?
3: இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம், வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, சுத்தி பாக்குறதுல ஆள் வேணும் சொன்னி.
1: ஆமா ஆமா, கண்டிப்பா.
4: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க சார்.
4: நுங்கம்பாக்கம் கேட்மெண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறோம்மா. வணக்கம்மா. வணக்கம்
1: போஜராஜன். எங்க டிராவல் பண்ணீங்க இல்ல எங்க பண்ணணும்னு இருக்கு?
4: நான் ஒரு சாதாரண 7 மா 78 வயசு
1: கிழவன். ஒரே
4: இடத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு மேகம் வந்தது,
1: நன்றி போஜராஜன். வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து? சிவகுமார். ஹலோ
5: மேடம்,
1: கரெக்டா சிவகுமார் தானே உங்க பேரு?
5: சிவகுமார் மேடம்.
1: ஓகே, எங்க டிராவல் பண்ணீங்க இல்ல எங்க பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க?
5: மேடம், இந்த கோடை காலத்துக்கு போனோம்னா இந்த ஏலகிரி மலை, இந்த ஜவ்வாது மலை, இதெல்லாம் போனா பசுமையா ரொம்ப நல்லா இருக்கும் மேடம். அங்கதான் போன மேடம், எல்லாருமே போயிட்டு வந்தோம்.
1: கரெக்ட், அடிக்கிற வெயிலுக்கு அந்த பக்கம் தான் அப்படியே விட்டுன்னு
5: போட்டுனும்ல. நல்லா இருக்கு. அப்புறம் எங்க ஊர் திருப்பத்தூர் காவலூர் பக்கத்துல விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இருக்கு மேடம். அந்த அப்ஜெக்ட், அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்கு போனோம்னா சனிக்கிழமை மட்டும் போனோம்.
1: ஓகே,
5: நம்ம நேயர்கள் யாரும் வரணும்னா அந்த சனிக்கிழமை மட்டும் வர சொல்லுங்க.
1: திருப்பத்தூர்ல ஒரு ஆராய்ச்சி இடம் இருக்கு.
5: காவலூர்ல ஒரு விண்வெளி ஆராய்ச்சி நிலையம்.
1: விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். ஓ, நல்ல தகவல் கொடுத்திருக்கீங்க, நிச்சயமா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
5: ஆமா, வரதுன்னா சனிக்கிழமை மட்டும் வரணும் மேடம்.
1: ஓகே,
5: எங்க ஊர் பக்கம் அது.
1: சூப்பர், நன்றி நன்றி சிவகுமார்.
5: ஓகே ஓகே, தேங்க்யூ மேடம்.
1: இந்த மாதிரியான புது அனுபவங்கள் கேட்கும் போது பார்க்கும் போது நிறைய கிடைக்குது இல்லைங்க. இவர் சொன்ன மாதிரி அந்த ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், அதெல்லாம் போய் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, ஸ்கூல் பசங்களுக்கு அந்த மாதிரி இடம்லாம் கூட்டிகிட்டு போய் காமிச்சா உண்மையாகவே நேரில் அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக. கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் திரைப்படத்திலிருந்து மணி அமுதவாணனுடைய வரிகளில் அனிருத் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: மாநனிய பிரதான் மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி கா தேஷ் கே சபி எக்ஸாம் வாரியர்ஸ் கே லியே விசேஷ் சந்தேஷ்.
3: அகர் டைம் மேனேஜ்மெண்ட் சீக் லியே ஆர் சமய கா ப்ரொடக்டிவ் யூஸ் சீக் லியா தோ ஆப் தேக்கியே ஆப் கபி பி பிரஷர் நஹீ லகேகா தக்கான் நஹீ லகேகி.
2: NCPCR ஆயோஜித் கர் ரஹா ஹை பரீக்ஷா பர்வ், ஜிஸ்கே லைவ் செஷன் கே தௌரான் ஆப் பரீக்ஷா சே சம்பந்தித் பிரஷ்ன் எக்ஸ்பர்ட் சே பூச் சக்தே ஹை, ஜோ கி 23 அப்ரேல் சே 23 மை தக் சலேங்கே. அதிக ஜான்காரி கே லியே www.ncpcr.gov.in பர் லாகின் கரே.

0: நேரம் 11:31 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? டிராவல் பண்றது பத்தி பேசிட்டு இருக்கோம். முக்கியமா மே மாசம் கோடை விடுமுறை அப்படின்னாலே குடும்பத்தோட சேர்ந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போவோம், மறக்க முடியாத ஒரு நினைவுகள் அங்கிருந்து கொண்டு வருவோம். அங்கிருந்து என்ன எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்வோம்? நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு வந்தேன், நிறைய அழுக்கு துணி எடுத்துட்டு வந்தேன், இதெல்லாம் சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இந்த கோடை விடுமுறைக்கு நீங்க எங்க போனீங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ, யாரு?
1: வணக்கம் மேடம். பார்த்திபன் கோயம்பிலிருந்து.
0: பார்த்திபன் சொல்லுங்க. நல்லமா இருக்கேன்.
1: அதாவது பெங்களூர் போனேன், ஆனா

0: வானொலியில கேட்டுக்கலாம்னு பார்த்தா அந்த கன்னட நிகழ்ச்சியாவே இருந்தது. அப்புறம் சரி அது ஒரு ட்ரிப் போயிருக்கேன், ஊட்டிக்கு போயிருக்கேன் மேடம், அதுதான் மறக்க முடியாத விஷயம்.
1: எங்க
0: போனாலும் நான் வானொலியில பேசுவேன் மேடம்.
1: ஓகே, ஊட்டில போய் என்ன என்ன பாத்தீங்க?
0: நல்ல அனுபவம்ல.
1: சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம், ரெயின்போ யாருங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், கேட்டு தமர் ராஜசேகர் மேடம்.
1: ராஜசேகர் சொல்லுங்க, எங்க போனீங்க?
2: நம்ம போறோம் மேடம், என் ஃப்ரெண்டு நானும் போறோம். அதாவது திருப்பதி மலை கீழ அடிவாரில இருந்து மேல வரைக்கும் போயிட்டு வரலாம்னு பிளான் வச்சிருக்கோம்.
1: நல்ல அனுபவம் அதுவும். இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா?
2: நிறைய வாடி போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு இப்ப வரேன்னு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இப்பதான் அவரு இது வரைக்கும் படியேறி வந்தது இல்லையா? நான் பல தர பெருமாள் என்ன கூப்பிட்டுருக்க, படியேறி போயிருக்கேன், அங்க பிரசனம்
1: பண்ணிருக்கேன்,
2: நல்லா நிறைய பண்ணிருக்கேன். இப்ப வந்து இந்த ஆன்லைன்ல வந்ததுனால இப்ப அது எனக்கு தெரியல, அது பண்றதுக்கு நான் ஆர்டினரி போன் தான் வச்சிருக்கேன்.
1: ஓகே ஓகே, டிக்கெட் புக் பண்றது.
2: ஆமா மேடம், அது ஃப்ரெண்டு வந்து ஆன்லைன்ல பண்ணி தரேன்னு இருக்காரு. அது இப்போ அது ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லையா?
1: நிச்சயமா நிச்சயமா, போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க.
2: ஓகே மேடம், வாழ்க்கை நலமுடன் நீங்கள்.
1: நன்றி நன்றி. வணக்கம், ரெயின்போ யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம், எலியனா இருந்து சண்முகசுந்தரம் பேசுறேன் மேடம்.
1: சண்முகசுந்தரம்,
3: சண்முகதுரை.
1: சண்முகதுரை, எங்க போறீங்க இல்ல எங்க போனீங்க?
3: மே மாதம் வந்து எங்களுக்கு வந்து ஆண்டு விழா கொண்டாடுனாங்க மேடம், கன்னியாகுமரியில
1: வியாபாரத்தில. ஓகே,
3: ஆண்டு விழாக்காக எங்களுடைய தலைவர் வந்து ராஜேஷ் வந்து ஒரு 20 பேர் கூட்டு போனாரு. அன்னைக்கு நைட்டு 4 ட்ரெயின் இங்க இருந்து சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு ஏறி காலையில ஒரு 5:30 மணிக்கு தான் கொண்டு போயிட்டாங்க.
1: அன்னைக்கு
3: வந்து மேகம் மூட்டினால மழை வர்ற காரணத்தினால வந்து முதல்ல சூரிய உதயத்தை போய் பாத்துட்டு வந்துடலாம்னு எல்லாரும் போனோம். போனா ஒரு 7 வரைக்கும் மேகம் மூட்டம் தான் இருக்கு, தவிர சூரியன் வந்த பாடல.
1: என்னடா
3: வந்து நமக்கு குடும்பம் இல்லையா அப்படின்னு பார்த்தா பிரகாசம் மேல வந்து ஓடிட்டு இருக்காரு.
1: ஏமாத்த மாட்டாங்க, அந்த சூரிய கடவுள் நம்மளை ஏமாத்த மாட்டாரு.
3: ஆமா ஆமா, அப்படின்னா அங்க நான் எல்லாம் சுத்தாப்பி இதெல்லாம் வந்தவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டு நேர போய் சாப்பிட்டு அப்படியே நம்ம காமராஜர் தொட்டிப்பாளத்துக்கு போனோம் மேடம்.
1: திருவள்ளுவர் சிலை, அதுக்கப்புறமா வந்து விவேகானந்தர் சிலை எல்லாம் பாத்தீங்களா?
3: என்ன மேடம்?
1: திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம் எல்லாம் பாத்தீங்களா?
3: திருவள்ளுவர் சிலை இதெல்லாம் வந்து நாங்க தொட்டிப்பாளம் போயிட்டு வந்து பார்த்தேன், கண்ணாடி பாலம் மேல ஏறி பார்த்தோம் மேடம்.
1: ஓ சூப்பர்,
3: கண்ணாடி பாலம் இருந்து கீழே பார்த்தாலே ரொம்ப பாதாளமா அலைகள்லாம் போடுறதெல்லாம் தெரியுது. ஒரே ஒரு இதா இருக்கு, ஆனா மழை குண்டு மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தா கண்ணாடி அப்படி தொடுற மாதிரி தெரியுது.
1: ஓ, நீங்க சொல்லும் போதே அப்படியே உண்மையான அனுபவம் மாதிரியே இருக்கு எனக்கு, வந்து நான் உண்மையா நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி.
3: ஆமா, அதே மாதிரி நீங்க காமராஜர் தொட்டி பாலத்துக்கு ஒரு தடவை போய் பாருங்க.
1: நிச்சயமா,
3: மேல இருந்து கீழே பாக்கணும், அவ்வளவுதான், கண்ணே கட்டிடுது மேடம். வேறாயிடும் போல அன்னைக்கு, நீ பயப்படாத, நான் கீழே இருந்தா கூட நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்றாங்க.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி
3: ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நல்ல அனுபவத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. தொடர்ந்து யாரெல்லாம் எங்கெல்லாம் பயணிச்சாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காகவே ஓ மை கடவுளே திரைப்படத்திலிருந்து லியோன் ஜேம்ஸோட இசையில 60 ராம் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
1: परीक्षा एक ऐसा अवसर है और परीक्षा के लिए हेल्दी कंपटीशन की भावना हमारी तैयारी को और बेहतरीन बनाती
0: है। NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉग इन करें। நேரம் 11:41 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. பயணம் செய்யறது அப்படின்றது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனைகள், பசங்களுக்கும் ஒரு மாதிரி ரிலாக்ஸ் வேணும், அடுத்த வருஷம் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும், இது எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயாவது பயணம் செய்யணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே முடிவெடுப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக காசு சேர்த்து வைப்போம். அது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய உறவுகளை சந்திக்கிறது இல்லை புது இடத்துக்கு பயணிக்கிறது ஒரு பெரிய அனுபவத்தை கொடுக்கும் வாழ்க்கையில். அந்த மாதிரியான அனுபவங்களை எனக்கு கேட்கும் போதே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில் அடுத்த நேர் யார் அப்படின்றத பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, உங்க பேர்?
2: கோபுரத்தினம்.
0: கோபுரத்தினம், ஹலோ, கேக்குதா?
2: கேக்குதா? அடுத்த வாரம் ஃப்ளோர் ஷோ ஊட்டி போலாம்ன்றோம் மேடம்.
0: ஊட்டி?
2: ஃப்ளோர் ஷோ.
0: ஓகே, ஓ ஃப்ளவர் ஷோ பாக்கிறதுக்காக. சூப்பர் சூப்பர். ஆ, போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு போயிட்டு வந்துட்டு சொல்லுங்க.
2: நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல. ஆனா உங்களுடைய பெயர் தெரிஞ்சுக்கலாமா?
3: என்னோட பேர் அரியலூர் மாவட்டம் வாரியந்தாவல் என்எஸ் கொளஞ்சிநாதன்.
0: கொளஞ்சிநாதன்?

0: அருமையான
1: ஒரு முருகன் கோயில், பூம்பாறை முருகன் சொல்லக்கூடிய குழந்தை
0: முருகன்.
1: அது வந்து நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்த கொடைக்கானலுக்கு நிரடா போய் தான் பார்த்து
0: வந்தேன். நல்ல நல்ல அனுபவமா இருந்துச்சா?
1: அதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தது நம்ம வானொலி மட்டும்தான்.
0: அடடா, நிச்சயமா ரொம்ப நன்றி.
1: நன்றிமா, நன்றிமா, நன்றி.
0: ஓகே, நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு பயணம் இல்லை. அந்த இடத்துக்கு போகும்போது உண்மையாகவே, அதுவும் பல வருஷம் கழித்து ஒரு இடத்துக்கு போகும்போது, அடே என்ன இப்படி மாறி இருக்கு, இந்த இடத்த மொத்தமாக மாற்றிட்டாங்கப்பா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு பெரிய புரிதல் வர ஆரம்பிக்கும். பயணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். தொடர்ந்து பயணம் செய்யுங்க. உங்களுக்கு முடிஞ்ச டைம் கிடைக்கும் போதெல்லாம் பயணம் செய்யுங்க, இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக. இப்போ எங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் 96 திரைப்படத்திலிருந்து கோவிந்த் வசந்தாவுடைய இசையில் கே உமாதேவியோடைய வரிகளில் சின்மை பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh, oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
1: अल्टीमेट गोल एग्जाम के नंबर नहीं हो सकता, अल्टीमेट गोल संपूर्ण जीवन के विकास का होना चाहिए।
0: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
2: நேரம் 11:50 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இவ்வளவு நேரம் பல நேர்கள் உங்களுடைய அனுபவத்தை கூட பகிர்ந்துகிட்டீங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில இறுதியா யார் பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம், யார் இங்க இருந்து? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். ஹல்லோ ஹல்லோ. ஓகே, எதை பற்றி இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த கோடை விடுமுறை வந்துட்டாலே ஃபேமிலியோடு சேர்ந்து எங்கேயாவது போகணும்ப்பா, வெக்கேஷன் அப்படின்னு ஒன்று பிளான் பண்ணணும். இல்லை அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அது அப்படியே ஓடிடும். அதுவே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வெக்கேஷன் போக ஆரம்பித்து கண்டினியூவாக ஒரு 2-3 வருஷம் போயிட்டோம் அப்படின்னாலே அது ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம போகலன்னா என்ன, நம்ம இந்த வருஷம் போகலையே, சரி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தோன்றும். ஆனால் சில பேர் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்மளுடைய பசங்க வரணும், அதுக்கப்புறமா வந்து வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான பிளான்லாம் பண்ணியிருப்போம். நம்ம வரலனாலும் நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்களே, அதே ஒரு வெக்கேஷன் தானே அப்படின்னு தோணலாம்ல. ஸோ நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா ஹாப்பியாக அதை செலிப்ரேட் பண்ணுங்கள், கொண்டாடுங்க, வருஷம் வருஷம் போங்க. நமக்காக இல்லை, இப்போ இருக்கிற குட்டி குட்டி பசங்க கூட நம்ம அங்கே போலியா இங்கே போலியா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து ஒரு பிளான்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ கோடை விடுமுறை அப்படின்றது வருஷம் வருஷம் ஒரு அழகான ஒரு தருணம். அந்த நேரத்தில் உங்கள் ஃபேமிலியோடு எங்கேயாவது போங்க. இங்கே வெயில் அடிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஊட்டி கொடைக்கானல் வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அங்கே கிளம்பிடுவோம். இல்லை நமக்கு இங்கே மழையாக இருக்குது அப்படின்னா எங்கெல்லாம் வெயிலாக இருக்கோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு தோணும். அதுவும் சென்னையிலே இப்போ நிறைய இடங்கள் வந்து இந்த வசந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரியான புது புது மலர்கள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள் நம்ம உலகத்தில் இருக்குது, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, அனுபவிங்க, சந்தோஷப்பண்ணுங்க. வாழ்க்கை வாடுறதுக்கு தானே.

அளவுக்கு நிறைய அனுபவங்களை கொண்டு வாங்க, நிறைய நினைவுகளை கொண்டு வாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது, அட என்னடா இது, நம்ம இந்த இடத்துக்கு போகணும்ல, இவங்க கூட போகணும்ல, மறக்க முடியாத ஒரு தருணம்ல அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை அது கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு நினைவுகளை அப்பப்போ அப்படியே சேகரிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, மறக்காமல் அந்த ஃபோட்டோஸ்லாம் திரும்பி பாருங்க. சரியா, இதோட திவ்யா கிளம்புறேன். அடுத்து உங்க கூட அடுத்த திரைகானத்தில் வந்து சந்திப்பேன். நடுவில் நம்ம சரணுக்கு கொஞ்சம் நேரம் கொடுப்போமே. எஸ், உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் சரண் தான் வந்து உங்க கூட ஷோ பண்ண போறாங்க. பல விஷயம் ஹாய் ஸ்நேகிதியில பேச போறாங்க. இப்போ திவ்யா உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறேன். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலா ஷாஜஹான் திரைப்படத்துல இருந்து மணி சர்மாவுடைய இசையில வைரமுத்துடைய வரிகள் தேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: நேரம் 12 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தேசிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். பெண் குழந்தைகள் கல்வி பயிலும் போது இடைநிற்றலை தடுப்பதற்காகவும் அவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் தொடர்ந்து பயில மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தேசிய திட்டம், நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். இதனை 2008 முதலாகவே மத்திய அரசு நடத்தி வருகிறது. 14 முதல் 18 வயதுடைய பெண் பிள்ளைகளுக்கு கல்வி பயிலும் உரிமையை இந்த திட்டம் வழங்குகிறது. குறிப்பாக 8 தேர்ச்சி அடைந்த பெண்கள் மேல்நிலை கல்வி பயில வசதியை ஏற்படுத்தி தருகிறது. இந்த திட்டத்தில் சேர தகுதியுடைய பெண்கள் யார் என்றால், பட்டியலின பெண் பிள்ளைகள் 8 தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அதேபோல் கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா பள்ளிகளில் 8 தேர்ச்சி அடைந்த மாணவிகள், அவர்களில் பட்டியலினத்தவர், அவ்வாறு அல்லாதோர் என்ற நிபந்தனை கிடையாது. அவர்கள் மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலோ, ஊராட்சி பள்ளிகளிலோ 9 சேர்க்கை பெறலாம். அவர்களது வயது 16 கீழே இருத்தல் அவசியம். திருமணமான அல்லது தனியார் பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளும் இந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆக முடியாது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஒவ்வொரு மாணவியின் பெயரிலும் பொதுத்துறை வங்கியிலோ தபால் நிலைய கணக்கிலோ நிலையான கால வைப்பு என்று 3000 சேமிக்கப்படும். இந்த தொகை செலுத்தப்பட்ட நாளிலிருந்து அந்த பெண்ணிற்கு 18 ஆகும் வரை இதற்கான வைப்பு காலமாக கருதப்படும். இதற்கு முன்னதாக இந்த வைப்பிலிருந்து பணத்தை எடுக்க இயலாது. இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் முகமைகள் இந்த வங்கி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு

ஏற்றுக்கொள்வார்கள். அந்த மாணவி வசிக்கும் பகுதியின் அருகே உள்ள பொதுத்துறை வங்கி அல்லது தபால் நிலையம் தேர்ந்தெடுக்கப்படும். இதற்கு சான்றாக அந்த மாணவிக்கு பாஸ்புக் அல்லது சான்றிதழ் வழங்கப்படும். இதன் மூலமாக அவர் இந்த திட்டத்தின் பயனாளியாகவும் அடையாளம் காணப்படுவார். இதில் பயன்பெறும் மாணவிகளுக்கு இருக்கும் ஒரே நிபந்தனை, அவர் 9ஆம் வகுப்பில் சேர்க்கை பெற்ற பிறகு அவர் குறைந்தது 2 ஆண்டுகளாவது அந்த படிப்பை தொடர வேண்டும். அப்போது மட்டுமே இந்த திட்டத்தின் பயன்களை அனுபவிக்க இயலும். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அந்தந்த பள்ளிகளின் முதல்வர்கள் சான்றளிக்க வேண்டும். இவர்கள் பெயரில் வைக்கப்பட்டுள்ள நிலையான வைப்பு தொகையின் காலத்திற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ள விரும்பினால் இந்த மாணவிகள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பின்னர் அதனை மேற்கொள்ளலாம். இந்த திட்டத்தின் பயனாளிகளான மாணவிகளுக்கு 18 வயது பூர்த்தியான பிறகு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்த சான்றிதழ், 9ஆம் வகுப்பில் சேர்க்கை பெற்ற பிறகு தொடர்ந்து 2 ஆண்டுகளாவது படிப்பை தொடர்ந்ததற்கான உத்தரவாதமாக பள்ளி முதல்வரிடமிருந்து சான்றிதழ் பெற்றுள்ள பட்சத்தில் அந்த மாணவிகளுக்கு அந்த நிலையான வைப்பின் முதிர்வு தொகையுடன் அதற்கான வட்டி தொகையும் சேர்த்து அவரது வங்கிக் கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படும். இந்த திட்டத்திற்கான ஆன்லைன் விண்ணப்பம் நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் என்ற இணையதளத்திலிருந்து பெறலாம். இணையதள முகவரி https://scholarships.gov.in. இணையதள முகவரி மீண்டும் https://scholarships.gov.in. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன், மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தேசிய திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

0: இந்த ஒரு மணி நேரம் பெண்கள் கூட தான் நாம வந்து பேச போறோம். என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுக்கு உள்ள ஒரு ஹிடன் டேலண்ட், அப்படி மறைமுகமான ஒரு டேலண்ட் இருக்கும் தெரியுமா, அது என்ன அப்படின்றது தான் வந்து பேச போறோம். நீங்க என் கூட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே போன் எடுத்து 298-6-00-38 இல்லைனா 295-2-0554 என்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். முதல் பாடல கேக்குறதுக்கு முன்னாடி என் கூட ஒரு கால் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. ஓகே ஓகே, அடுத்த காலர். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
1: யார் கனக தெரிஞ்ச
0: யார் பேசுறீங்க?
1: கலா. கலா
0: கலா எப்படி இருக்கீங்க?
1: என்ன ஒரு திறமை?

0: கொடுத்த செஞ்சு பாப்பா செஞ்சு போடுங்களா அக்கா போடுங்களா அதுதான் எழுதிப்பு. ஆனா இறகு யார்த்தியா பேசுனேன் ஜாலியா பேசுனேன் மனசு எதுவுமே இருக்காது.
1: மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டீங்க. எஸ் ரொம்ப அழகா பேசுறீங்க, அடிக்கடி கால் பண்ணுங்க சரிங்களா, நிறைய விஷயம் பேசலாம். தேங்க்யூ. எஸ் இது மாதிரி உங்களுக்கும் எங்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க 298-6-00-38 இல்லைனா 298-5-2-0-5-5-4 எனக்கு கால் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடலாம் கொண்டு வந்திருக்கேன். நான் வந்தாலே பியூட்டிஃபுல்லான சாங்லாம் கொண்டு வருவேன் தெரியும் இல்லையா இணையர்களுக்காகவே. இன்னைக்கு பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகியோட குரலில் வைரமுத்தோட வரிகளை இளையராஜாவோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிறங்கள் இது எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

பாடல் மட்டும் கீரவாணி இல்ல, பாடல் வந்து அமைந்த ராகமும் கீரவாணி. அதனாலதான் அந்த பாடல் வந்து அவ்வளவு அழகா இருக்கு போல. எஸ், பாடல் கேட்டு முடிந்த நேரம் 12:12 ஆயாச்சு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: எஸ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நேரம் 12:13 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில தான் வந்து இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்குள்ள இருக்க ஹிடன் டேலண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். எஸ் யார் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? இந்த ஒரு மணி நேரம் பெண்களுக்கான நிகழ்ச்சி, ஆண்களுக்கு இங்க இப்பொழுதுக்கு இடம் கிடையாது. நீங்க அப்புறம் கால் பண்ணுங்க சரிங்களா?
2: ரொம்ப நன்றி,
1: ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம். ராஜலட்சுமி லட்சுமா மேடம்.
1: ராஜலட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நாங்க நல்லா இருக்கிறோம், நீங்க நல்லா? ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டது எனக்கு.
1: சரி, ஓகே, நாங்க வந்துட்டோம். இப்போ சொல்லுங்க, ராஜலட்சுமி அம்மாவுடைய ஹிடன் டாலன்ட், மறைமுகமான அந்த ஒரு திறமை என்ன? மறைச்சு வச்சிருக்க அந்த ஒரு திறமை?
3: மறைச்சு வச்சிருக்கிறது அந்த நம்மளோட ஒரு பிறருக்கு உதவணும், அந்த ஒரு நல்ல வேலை செய்யணும், அந்த ஒரு அதை வந்து உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. அந்த என்னோட அந்த டேலண்ட
1: உபயோகப்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க. ராஜலட்சுமி விஷமம்ல தான் நான் வந்துடுறேன். ரொம்ப சந்தோஷம் கேட்டு பேசினதுக்கு. தேங்க்யூ. எஸ் அதுதான் வந்து உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அதாவது உங்ககிட்ட இருக்க அந்த ஹிடன் டேலண்ட், இந்த திறமையை நான் ஒன்னும் வெளியே காமிச்சிக்கவே இல்லை சார், அதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல, அந்த அதுக்கான சூழ்நிலை அமையல அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருக்குது அப்படின்னீங்கன்னா உடனே போன் எடுங்க. போன் எடுத்து 298-6-00-38 இல்லைனா 298-5205-54 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி அந்த விஷயத்தை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில வந்து ஆஸ் யூஷுவல் அழகான பாடல் தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் திரைப்படத்திலிருந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் தான் இது. எஸ்பிபி மற்றும் ஜானகியோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், இளையராஜா இசையில இந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நின்றுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

0: எல்லாரும் பேசணும் நினைப்பேன், எல்லாரும் கோவப்படுவேன். சிலர் கண்டால பிடிக்காது, சிலர் கண்டா ரொம்ப பிடிக்கும். சில காரியம் முடிக்கணும்னா செய்யணும் செய்யணும் சொல்லிட்டே இருப்பேன், அது எங்க வீட்டுல இருக்கிறவங்க கோபம் வரும்.
1: அதாவது உங்ககிட்ட இருக்க அந்த ஹிடன் டேலண்ட் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். நல்லா பாடுவேன் சரண், பாடுறதுக்கு தான் வாய்ப்பு இல்லை, நல்லா சமைப்பேன் சரண், ஆனா எங்க அதுக்கு டைமே இல்லை, இந்த மாதிரிலாம் கேட்கறேன். எஸ் அடுத்த காலர், வணக்கம். ரெயின்போ யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. வணக்கம்.
2: வணக்கம், அயப்பகுதியிலிருந்து லட்சுமி பேசுறேன்.
1: லட்சுமி எப்படி இருக்கீங்க?
2: என்னோட என்னோட டேலண்ட் வந்து எனக்கு, நான் வந்து எனக்கு டைலரிங் ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே.
2: அது எனக்கு அது அந்த டைலரிங் இருக்கிறதுனால என்னோட பொழுதுபோக்கு எல்லாமே அந்த என்னோட டேலண்ட் ஃபுல்லாக அந்த டைலரிங்கில் தான்
1: காமிச்சேன். சூப்பர், தேங்க்யூ, அடிக்கடி கால் பண்ணுங்க.
2: ஏன்னா அது வந்து எனக்கு ஒரு வருமானமும் வருது.
1: வருமானமும் வருது, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்.
2: வந்து ரெண்டு பசங்க கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்போ நான் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கோம். எனக்கு மூணு மணி காலையில டிஃபன், திரும்ப மத்தியானம் லஞ்சுக்கு செய்யணும், திரும்ப நைட்டுக்கு 8:30 டிஃபன் செய்யணும். அது கரெக்டா போயிடும் டைம்.
1: எனக்கு கரெக்டா டைம் போயிடுது சரண் அப்படின்றீங்களா?
2: நடுவுல
1: துணி தைக்கிற வேலை, மத்த
2: சமைக்கிற
1: வேலை, துணி துவைக்கிற வேலை. இதுக்கு நடுவுல வேற சரண் வேற போன் பண்ணனும்,
2: அடிக்கடி
1: கால் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. எவ்வளோ ஒரு இன்னசென்ட்டான ஒரு அவங்க பேச்சில் இருந்துச்சுல்ல. எனக்கு டெய்லரிங் தெரியும், எனக்கு நான் வந்து அப்படியே அதே வருமானமும் வருது, என் ரெண்டு பசங்களை கல்யாணம் பண்ணிட்டேன், நானும் என் வீட்டுக்கார தான், இப்போ துணி சாப்பிடுவேன், துணி சமைப்பேன், நடுவில் உங்ககிட்ட பேசுவேன். அவள் லைஃப் அவ்வளோதாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்ல. எஸ் உங்களுடைய வாழ்க்கையில், சாரி, உங்களுக்கு உங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு ஹிடன் டேலண்ட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்க. எனக்கு அது மாதிரி ஒன்று இருந்திருக்கு. நான் எனக்கு இந்த வரைவேன் அப்படின்றதுலாம் எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க. நான் வந்து திறமையானவங்கள்லாம் பார்க்கும்போது நான் நினைப்பேன், ஐயோ பெரிய ஆட்கள் இவங்கெல்லாம் அப்படின்ற பார்ப்பேன் நான். பட் ஆனால் ஒரு சில விஷயம் வராதுன்னு நினைப்போம், ஆனால் அதெல்லாம் நாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. எனக்கு அது மாதிரி வரையிறது சரி, ஓகே. நீங்களும் அந்த மாதிரி உங்களோட விஷயத்த எங்கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க. அந்த ஃபோனில் டயல் பேட் எடுத்து 298-6-00-38 அப்படி இல்லைன்னா 298-5-2-0-55-4 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் வெற்றி விழா திரைப்படத்திலேருந்து அகைன் எனக்கு பிடித்த ஒரு பாட்டு. எஸ் வெற்றி விழா திரைப்படத்திலேருந்து யார் பாடிருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ்பிவி மற்றும் சித்ராவோட குரலில் பாலியோட வரிகளில் இளையராஜா இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிறங்கள் எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுவில்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: எஸ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நேரம் 12:31 ஆயாச்சு. ஹாய் ஸ்நேகிதியில் ஆர்ஜே சரண் ஜெயராமன் கூட தான் இணைஞ்சிருக்கீங்க. ஓகே, பெண்கள் கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்டுத்தேன், உங்க கிட்ட இருக்க அந்த ஹிடன் டேலண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தரா கால் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: ராஜேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப சௌக்கியமா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: உங்ககிட்ட பேசுறல ரொம்ப நல்லா இருக்கேன் ராஜேஸ்வரி.

0: சொல்லுங்க.
1: ஒரு யுகம் போனது மாதிரி இப்போ
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்களுடைய அந்த திறமை வெளியே காமிச்சிக்கல சார்.
1: பாடல் எழுதுவீங்க, விழிப்புணர்வு பாடல் 100க்கு மேல எழுதி வச்சிருக்கீங்கப்பா.
0: ஓ சூப்பர் சூப்பர், பாடல் எழுதுவீங்களா?
1: எழுதுவேன், குட்டி குட்டி கவிதை எழுதுவேன்.
0: அதான் அடுத்து அதான் கேட்க வந்தேன். அதான் அடுத்து கேட்க வந்தேன் நானு, கவிதை எழுதுவீங்களா அப்படின்ட்டு.
1: குட்டி குட்டி கவிதை பாடல்,
0: ஒரு சின்ன கவிதை சொல்லுங்க.
1: அந்த பாடல் வரி சொல்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமானது. ரயிலத்தான் பாத்தீங்களா, நீங்க பல ஊரு போறதுக்கு அதுலேதான் நாம பயணம்தான் செஞ்சா குஷியாக இருக்குமுங்க, ரொம்ப சுகமாக இருக்குமுங்க. ரயில் நாம போனோம்னா காசுதானே மிச்சமாகும், நம்ம காசுதானே மிச்சமாகும். பல ஊரு சுற்றிடலாம், நம்ம வரலாற்றை தெரிஞ்சிடலாம். குழந்தைகள் எல்லாம் விரும்பி தரையிலு குசியாக போவாங்களே, நல்ல சமத்தாக இருப்பாங்களே.
0: நீங்க அதாவது அதாவது நீங்க போன ஒரு 1 hour ஷோல வந்து திவ்யா பேசிட்டு இருந்தாங்க பயணம் போறத பத்தி, நீங்க அதுக்கு கால் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப ஆப்டா இருந்திருப்பீங்க. தேங்க்யூ சோ மச், அடிக்கடி கால் பண்ணுங்க சரிங்களா.
1: இல்லப்பா, நான் பாடுறது ஒரு கவிதை மட்டும் சொல்லிடுறேன்.
0: சீக்கிரம் சொல்லுங்க, நிறைய பேர் வெயிட் பண்றாங்க.
1: அதாவது நாம எங்கே சுற்றினாலும் திரும்புவது வீடு. இறைவன் எந்நேரமும் நாடு, விலங்குகள் வாழும் இடம் காடு. உனக்குள் போட்டுக் கொள்ள வேண்டும் எல்லை கோடு, போல தேங்காமல் ஓடு. தினமும் படி படி திருக்குறள் ஏடு, சிறந்தது மாடு, தமிழை பாடலாக பாடு. துறவிகள் கையில் ஓடு, வாழ்வது வாழ்வினில் உண்டு மனம் பள்ளம் மேடு, நமக்கு இருக்கும் மேலே உண்மையான கூடு அப்படின்னு எழுதிருக்கேன்.
0: அப்படி போடு, சமையா சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் மா, அடிக்கடி கால் பண்ணுங்க. எஸ் ஏஸ், அவங்க ரொம்ப அழகான கவிதை வந்து சொன்னாங்க. நான் பாடல் எழுதுவேன் அப்படின்னு சொன்னதுமே ஆஹா, இப்போ ஒரு கவிதைலாம் எழுதுவாங்க போல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அழகாக பாடலும் பாடினாங்க, கவிதையும் சொன்னாங்க. எஸ் நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் வந்து கலந்து பேசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2980638 அப்படி இல்லைன்னா 2952055 4 என்ற எண்ணை கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம் ரெண்டு, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார், நான் தேவிகா பல்லாவரத்துலேருந்து பேசுகிறேன்.
0: பல்லாவரத்துலேருந்து தேவிகா, எப்படி இருக்கீங்க?
2: கொஞ்சம் நல்லா ஒரு நாளைக்கு ஒரு 10 liter கிட்ட கடகடன்னு கட்டுவேன்.
0: கடகடன்னு கட்டிடுவீங்க?
2: ஆமா ஆமா.
0: ஓ சூப்பர் தேவிகா, ரொம்ப அழகா பேசுறீங்க.
2: ரெண்டு வரி பாட்டு பாடலாமா?
0: ரெண்டு வரி பாடுங்க.

0: மாலை ஒன்று கையில் கொண்டு நானும் போனேன், மாலை ஒன்று கையில் கொண்டு நானும் போனேன், அவர் மலரை மட்டும் தூவி விட்டு போக சொன்னார், அவர் இலே சந்திரனை பார்க்க போனேன், அவர் இரவிலே வருவதாக ஒதுக்கி சொன்னார்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூ, அடிக்கடி கால் பண்ணுங்க.
0: நன்றி நன்றி.
1: நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்துல வந்து எஸ்பிபி மற்றும் ஜானகியோட குரல்ல வைரமுத்து வரிகள் இளையராஜா இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நின்றுங்கள் எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுல.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு

சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய நான்கு அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்து பேசினார். மூன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான இரண்டு நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் இரண்டாம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்க்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நான்கு நாடுகள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் என்ற அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த மூன்றாம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர்

0: பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்கு வங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இதுதொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சுமார் 5000 மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒருசில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்குவங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யெட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷவாணி, நேரம் 12:50 ஆயாச்சு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். வணக்கம், ரெயின்போ யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரு? இல்ல புரியல, மறுபடியும் சொல்லுங்க. புஷ்பா பேசுறீங்க, சொல்லுங்க புஷ்பா, எப்படி இருக்கீங்க?
1: ஒரு
0: நாள் கால் பண்ணி எங்களுக்கும் கதை சொல்லுங்க, சரிங்களா?

0: நிறைவு கலரா வந்து யார் பேசுறாங்க பாக்கலாம். எஸ், ரொம்ப அழகான இது நேயர்கள்லாம் பேசிட்டு இருந்தோம். நிறைவு கலரா ஒருத்தங்க வந்திருக்காங்க. வணக்கம் ரின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வயதானால் தலைமுடியில் விழும் நரை, கண்ணில் விழும் புரை, வயிறு ஏற்றுக்கொள்ளாது அதிகமான இறை, இவையெல்லாம் உரிமையில் வரும் குறை. ஒழுக்கமும் கட்டுப்பாடும் இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம் ஆயுள் உள்ள வரை.
0: ரொம்ப தேங்க்ஸ்மா கால் பண்ண. தேங்க்யூ.
1: சூப்பரா சார் உங்க வாய்ஸ், ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு.
0: தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, அடிக்கடி கால் பண்ணுங்க. தேங்க்யூ. இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. திவ்யா வந்து டேய் சீக்கிரம் போடா, ஐயா நேர்களுக்கு நான் பேசணும் அப்படின்னு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எஸ் ஓகே, நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடலாம் வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி திரைப்படத்தில் இருந்தால் அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ்பிபி மற்றும் ஜானகியோட குரல் இளையராஜாவுடைய இசையில இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை 2:30 வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஆதிசரன் ஜெயராமன். போய் சாப்பிடுங்க, நானே போய் சாப்பிட்டு வரேன். ஹைட்ரேட்டடாக இருங்க, வெயிலில் வெளியே சுத்தாதீங்க. பாய். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதூளம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரை காணும் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இதோ உங்கள் அன்பு தோழி திவ்யா உங்கள் கூட பேசுகிறதுக்காக வந்துட்டேன். இனிமையான பல பாடல்கள் இந்த நேரத்தில் கேட்டால் தான் மனசுக்கு கொஞ்சம் இதமாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நிச்சயமாக வானொலி முன்னாடி உட்காந்துருவோம்ல. அப்படி உங்கள் காதுகளுக்கு இனிமையான பாடல்கள்

தான் திவ்யா கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். அதில் நிகழ்ச்சியில் முதல் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து பாடிய பாடல் கேட்டு நெஞ்சிருங்க.

நேரம் 1:04 ஆயிட்டிருக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியோடைய அடுத்த பாடல் குயிலே குயிலே திரைப்படத்திலிருந்து ஷாமோடைய இசையில் முத்து பாரதியோடைய வரிகளில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க.

0: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
1: परीक्षा एक ऐसा अवसर है और परीक्षा के लिए हेल्दी कंपटीशन की भावना हमारी तैयारी को और बेहतरीन बनाती है।
0: NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर
2: நேரம் 1:20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. பாசமலர் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டு முடிச்சோம். விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா பாடிய பாடல், ரொம்ப இனிமையான ஒரு பாடலில் உருக்கமாக நம்ம எல்லார் மனசையும் வருடக்கூடிய ஒரு பாடல்னு சொல்லலாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக அன்னை திரைப்படத்திலிருந்து ஆர் சுதர்சனனுடைய இசையில் ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

0: ஏன் நிறுத்தி விட்டாய் லைலா? பாடு பாடு, பாடிக்கொண்டே இரு.
1: சிங்கார ரூபனே வா, சதனா கேசு, சதனா
0: சின்ன பெலாசு.

தான் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ பிச்சை போடுங்க காதல் பிச்சை போடுங்க காதல் பிச்சை போடுங்க லைலா.

0: கண்ணம்மா கண்ணம்மா,
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்கப்பிள்ள இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லிருக்கேன்ல, என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: பாத்து பாத்து பாத்து, பத்திரமா கூட்டிட்டு போங்க.
4: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
3: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
4: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
3: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
4: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
3: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண்தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
5: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஸ் ஜானகி, அப்படியே நம்ம எல்லாரையும் தேன் மழையில் நனைய வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து உங்களுக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல், நம்ம எல்லாருக்கும் பிடித்த பாடல்னு சொல்லலாம். எஸ் தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து ஏஎம் ராஜாவுடைய இசையில கண்ணதாசனுடைய வரிகளில் ஏஎம் ராஜா பாடிய பாடல், கேட்கலாமா?
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா? பால்லிலாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாதை கேடி ஓடி வந்த காளை அல்லவா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா.

6:39 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 அடுத்தடுத்து உங்களுக்காக அழகான பாடல்கள் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை.

0: நேரம் 1:45 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 செந்தூர் பாண்டி திரைப்படத்துல இருந்தான் பாடல் கேட்டு முடிச்சோம். தேவாவுடைய இசையில வாலியுடைய வரிகள்ல தேவா பாடிய பாடல். அடுத்த நம்மளுடைய திரைக்கானத்துல உங்களுக்காக ராஜகுமாரன் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இளையராஜாவுடைய இசையில ஆர்வி உதயகுமாருடைய வரிகளில் எஸ்பிபி பாடிய பாடல் கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்க எல்லாமே சமதுலு.
1: ஐயய்யய்ய, வெக்கத்தை பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? அட சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

எஸ்பிபி எஸ்பிபி தாங்க, அவருடைய குரல் மூலமா இன்னும் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கார்ல. அவருடைய பாட்டை கேட்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஏற்றம் இறக்கம் எல்லாம் இப்போ நம்ம மனசில் ஆள் மனசில் பதிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமாக எஸ்பிபி அவர்களுடைய பாடல்கள் மூலிமா அவர் எப்போது நம்ம கூட இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அடுத்து அவங்களுக்காக நம்மளுடைய திரை கானம் நிகழ்ச்சியில் சின்னவர் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவுடைய இசையில் கங்கை அமரன் வரிகளில் மனோ மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் வந்துட்ருக்கு. கேட்டனும் சொல்லுங்கள் இதிலேயும் போய்ஃபாம் 101.4 இங்கே எல்லாமே சமதோல்.

நேரம் 1:56 ஆயிற்றுக்கு. எஸ், திரைக்கானம் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. அடுத்து உங்களுக்காக மிஸ்டர் ஹோமியோ திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. இதோட திவ்யா நானும் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். அடுத்த சரண் உங்களுக்காக காத்திருக்காரு. இதே மாதிரி எப்பவும் ஹாப்பியாக இருப்போம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடந்து போவோம். இந்த மனசு ரிலேட்டடான பிரச்சனை அப்படின்னா கூட இருக்கவங்கிட்ட அதை பகிர்ந்துக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் திவ்யா அதை தான் சொல்கிறேன், எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்து கஷ்டமாக நம்மளை போட்டு நெருடிக்கிட்டு இருக்காமல் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட அதை பகிர்ந்துக்கோங்க. சந்தோஷமா இருப்போம், இருப்பது ஒரு வாழ்க்கை தானே, ஹாப்பியா வாழலாம் சரியா. இப்போ உங்களுக்காக மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்துல இருந்து ஏரமானோட இசையில பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுல்லை.

0: the party's prospects ahead of the next general election. Responding to the calls to quit, the UK Prime Minister pledged that he would prove his doubters wrong. Mr. Starmer said this while giving a speech in London. Back home, benchmark domestic equity indices declined around 1.4% in the afternoon session today. The Sensex plunged 1,048 points to 74,967, while the Nifty shed 305 points to 23,511 when reports last came in. The broader market at the National Stock Exchange also declined. The Intermeteorological Department, IMD, has forecast heatwave conditions at isolated places over Gujarat, Madhya Maharashtra, Marathwada, Rajasthan and West Madhya Pradesh till tomorrow. The Met Department has issued an orange-coloured warning for heavy to very heavy rainfall over Assam and Meghalaya and also predicted heavy rainfall conditions over Arunachal Pradesh, Sub-Himalayan, West Bengal and Sikkim tomorrow. Bihar and Uttarakhand are also likely to witness thundersquall with wind speed reaching up to 60 kilometers per hour tomorrow. Meanwhile, warm night conditions are expected to prevail at isolated places over Rajasthan throughout this week. In IPL cricket, Gujarat Titans will take on Sunrisers Hyderabad in Ahmedabad today. The match will begin at 7:30 p.m. Indian time. And now before we end the bulletin, the headlines once again. NEET exam for admission to undergraduate medical education cancelled over paper leak allegations, CBI probe ordered. Hemanta Biswa Sarma takes oath as Chief Minister of Assam for second consecutive term. CBI takes over probe into murder of West Bengal Chief Minister Shubhendu Adhikari's aide, Chandranath Roth. President Draupadi Murmu confers National Florence Nightingale Awards on 15 nursing professionals. And in IPL cricket, Gujarat Titans to take on Sunrisers Hyderabad in Ahmedabad this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. With that, we end the Midday News.
1: Rainbow FM. ஆகாஷவாணி நேரம் 2:15 ஆகியிருக்கு. நேயர்கள் இன்னைக்கு இருக்கலாம்
2: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இன்று மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: சிறிய வயதுல நீங்க வானொலியை ரசிச்சு பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமா நிறைய வானிலை அறிக்கை கொடுக்கும் போது வானொலியை வந்து நீங்க எப்படி பார்த்தீங்க அதை பத்தி சார்?
3: சின்ன வயசுல வந்து பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாரும் கேட்பாங்க, நாங்களும் கேட்டுட்டு இருப்போம். குடும்பத்தோட ஒட்ட உறவாடுற மாதிரி இருக்கும் பாடல்கள். அதுக்கு சில பாடல்கள் வந்து உருக்கமா இருக்கும், சிலது கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும். அதனால அந்த பாடல்லாம் திருப்பி கேட்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும். அப்படி அறிந்து மரியாத பருவத்தில் இது மாதிரி விஷயங்களை கேட்டுட்ருந்தோம். கல்வி நிகழ்ச்சிகள், நாடகங்கள், பொது விஷயங்கள் இதை பற்றியெல்லாம் கேட்குறப்போ ஆக்கம்ப நல்ல ஜெனரல் நாலேஜை பற்றி எதாவது கொடுக்குறப்போ அதெல்லாம் கேட்கணும் ஆர்வம் இருக்கும். சின்ன சின்னதாக கேட்டுட்ருப்போம். நமக்கு பள்ளி பருவத்தில் படிக்கிறப்போ எது கேட்கணும் எது கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. எது நமக்கு பிடிச்சிருக்கோ அதை கேட்டு பழகிட்டு வந்திருப்போம். படிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு காலேஜ் எல்லாம் முடிஞ்சு வேலைக்குன்னு வர்றப்போ வானிலைத்துறையில் சேர்ந்த உடனே எனக்கு வந்து தமிழில் ஆர்வம் உண்டு. ஏன்னா நான் வந்து இப்போ பெரும்பாலும் பெரிய பெரிய ஆளுகளாம் மீட்டிங் போடுறது, சொற்பொழிவு இதெல்லாம் போய் கேட்பேன். அப்போ அவங்கெல்லாம் எப்படி பேசுகிறாங்க, என்ன பேசுனா கை தட்டுறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே என்கிட்ட கேட்பாங்க, என்ன பேசுனாங்க, என்ன சொல்லுன்னா அது ஏதோ ஒரு ஆர்வமாக அதை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லுவேன். அது அவங்களே என்னை ஊக்கப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும் போல் இருக்குது. அதை மற்றவங்களோட பேசுகிறப்போ ஓ இது மாதிரிலாம் பேசணும், இப்படியெல்லாம் உச்சரிக்கணும், இதை சொல்லக்கூடாது அப்படிங்கிற எண்ண உணர்வுகளாக வந்தது. அப்புறம் விளையாட்டு மாதிரி புஸ்தகத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் சின்ன சின்னது எழுதி போடுவேன். அது 2-3 பப்ளிஷ் ஆகிடுச்சு
2: என்னது
3: போட்டு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. எத்தனையோ பேர் எழுதியிருக்கிறப்ப நம்மளது எழுதியிருக்கேன்னு. புதிய தலைமுறைன்னு ஒரு புக்கு, நான் கோயம்புத்தூருக்கு வந்த புதுசு, ஏதோ ஒரு புக்கு வாங்கி படித்தேன். அதில் வந்து மேயர் கடிதம்ல வந்து நீங்கள் என்ன வேணால் எழுதலான்னு போட்டிருந்தாங்க. அப்போ கோவைக்கு நான் மேயராக இருந்தால் என்ன பண்ணுவேங்கிறத பற்றி ஒரு கடிதம் எழுதி நானும் போட்டேன். ஏதோ விளையாட்டு மாதிரி போட்டேன். அது கோயம்புத்தூரில் என்னுடைய லெட்டரை செலக்ட் பண்ணி என் பேரம் போட்டாங்க. அடுத்த வாரம் புதிய பார்க்குறேன். என்னுடைய இது வந்தாலும் ஆச்சரியம்.

0: சந்தோஷமாக போச்சு. ஓ, நம்ம எழுத்து ரொம்ப பேர் ரசிக்கிறாங்க, நம்ம பேச்சு ரொம்ப ரசிக்கிறாங்க, இது நம்மளுடைய பலம், இந்த பலத்தை நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. வானொலித்துறையில் சேர்ந்த உடனே வானொலி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வானொலி நிலையத்துக்கு சொல்கிறப்போ அதுக்கு ஓரளவுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கிறவங்க தான் இருக்க முடியும். ஏன்னா வானொலி நிலையத்தில் பணிபுரியவங்க எல்லாரும் வானொலியாளர்கள் இல்லை. ஸோ இந்த ரெண்டு பேருமே உடன்பிறவாத சகோதரர் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருந்தால் தான் மக்களை சந்திக்க முடியும்.
1: கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் வந்து வானொலி மட்டும்தான் வானிலையை வந்து துல்லியமாக கணிச்சு சொல்லக்கூடிய அளவில் இருந்தது அப்படிங்கிறதுனால வானிலை அறிக்கை வானொலியில் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம்.
0: அது உண்மைதான், ஒன்றும் மறக்க முடியாத உண்மை. ஏன்னா அந்த காலத்தில் இருந்தது ரேடியோ ஒன்று தான். மார்கோனி கண்டுபிடிச்சி டெலிகிராஃப் வந்துன்னா ரேடியோ வந்துருச்சு, எல்லார் வீட்லேயும் ரேடியோ இருக்கும். வானொலி வந்து நம்மளை அப்படியே உருக்கமாக கொண்டு போயிடும். அதனால் காலத்துக்கும் மறக்க முடியாதது, அழிக்க முடியாத ஒரு செல்வம் அது. கிராமத்தில் இருக்கிறவன், பள்ளிக்கு போகிறவன், கல்லூரி போனவன், ஆஃபீஸ் போகிறவன், வீட்டில் குடும்பத் தலைவிகள் எல்லா சமுதாயத்துக்கும் வந்து வானொலி வந்து ஒரு முக்கிய, அதாவது வானொலி நிலையத்தாருக்கும் வானொலிக்கும் ஒரு பாலம் அமைஞ்சு இந்த பாலத்தின் மூலியமாக வெகுஜன மக்கள் நம்மளோட டியூட்டியை சர்வீஸ் டு த பீப்புள், அதுதான் அவங்க மட்டும் எங்கள் மட்டும். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆத்தரைஸ்டு ஏஜென்சி. அதனால் இவங்க ரெண்டு பேரும் கைகோத்து நின்னா தான் நிறைய விஷயங்களுக்கு உடனுடன் சேரும். அதனால் வானொலிக்கு வந்து நான் மறக்க முடியாத உண்மை, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம்.
1: வானொலியில் முதன் முதலாக வானிலை அறிக்கை அப்படிங்கிறது காலையில் ரெகுலராக வந்து கொடுக்குற மாதிரி இருந்ததா? இப்போ வந்து வானிலை அறிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு புயல் வந்தாலோ இல்லைனா ஒரு சுனாமி மாதிரியான ஒரு இயற்கைக்கு மாறான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னால் வானிலை அறிக்கையை கட்டாயம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் எப்படி நீங்கள் ரெகுலராக வானிலை அறிக்கை கொடுத்தீங்களா? முதன் முதலாக வானிலை அறிக்கை கொடுத்த அனுபவம் எப்படி?
0: முதல்ல வந்து அதாவது இந்திய வானொலித்துறை வந்து 6 ரீஜனாக இருக்குது. மெட்ராஸ் ரீஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கோஸ்ட் ஆந்திர பிரதேஷ், ரயலசீமா, தெலுங்கானா, சவுத் இண்டியர் கர்நாடகா, நார்த் இண்டியர் கர்நாடகான், கேரளா, லட்சத்தீவ், இதெல்லாம். அதே மாதிரி ஒவ்வொரு சப்டிவிஷனும் அப்படி இப்படியே இருக்கும். அதில் பாம்பே இருக்கும், டெல்லி இருக்கும், நாக்பூர் இருக்கும், கல்கட்டா இருக்கும். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் அவங்கவுங்க மொழியில் தான் பேசணும். ஸோ அந்த மொழியில் வந்து டெய்லியே வெதர் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து இப்போது கம்ப்யூட்டர்லாம் வந்தோன்னா தமிழ் அழகாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தந்த மொழியில் அந்தந்த மாநிலத்தில் கொடுக்கறதுனால வானிலை நிலையத்தாரும் தொந்தரவு இல்லாமல் அப்டேட் பண்ணிடுறாங்க. முதல்ல வந்து நமக்கு அப்படி இல்லை, ஏன்னா ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுவோம், அவங்க எழுதிக்குவாங்க, அதை வந்து முக்கியமான செய்தி படிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. இப்போ கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால ஆஸ் ஆன் டேட் எவ்ரி திங் பிளாக் அண்ட் ஒயிட்டாக கிடச்சிருது. ஸோ அந்த சுருக்கத்திலேருந்து எதை எடுத்து சொல்லணுமோ அதை எடுத்து சொல்லிடுவாங்க. குறிப்பாக டெய்லி வெதர் ரிப்போர்ட்டில் வந்து ரயில்வேஸ்ட் வெதர் என்ன இருக்குது, என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம், எங்கே மழை ஜாஸ்தி பெஞ்சிருக்கு, மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன, மினிமம் டெம்பரேச்சர் என்ன இருக்குது, ஹூமிடிட்டி என்ன, இந்த மாதிரி விவரங்கள் அடங்கியிருக்கு. அப்புறம் அடுத்த 5 நாளைக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தமிழ்நாட்டில் இருக்கும், அதை கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக் வைஸ் எப்படி இருக்கணும் சரி, அதுக்கும் ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க. இது இப்போது தண்டஸ்வம் ஆக்டிவிட்டீஸ் கூட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து நாளுக்கு நாள் மக்கள் தேவையன்னையும் அதை பூர்த்தி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அது மாதிரி சமாச்சாரத்தை ஆய்ந்து இப்போ ராடாரம் சேட்டலைட் இருக்கிறதுனால நமக்கு கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாம். சேட்டலைட்டில் படம் பார்த்தோன்னே சார் புயல் வந்துட்டு இருக்கு சார்னு ஆரம்பிச்சுருவாங்க. அதை உடனே செயற்கை படத்தில் வந்த உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுக்கறது ஏஐஆர் தான். அது வந்து நமக்கு தாய் வீடு மாதிரி. அவங்க வாங்கிட்ட உடனே அதை உடனே ப்ராட்காஸ்டில் கொடுத்துருவாங்க. சப்போஸ் நான் வந்து வானொலி சென்னை நுங்கம்பாக்கம் ஆஃபீஸில் டியூட்டி ஆஃபீஸரை வந்து என்னை வெளியே எடுக்கலை. ஏன்னா மீடியாவோட நான் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னை பர்மனெண்ட்டாகவே உட்கார வச்சிட்டாங்க. ஏன்னா அடுத்த ப்ரமோஷன் வந்து வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வரப்போ தான் மீனம்பாக்கம் போனேன். ஸோ இப்போது ஏஐஆரில் இருக்கிறவங்க நம்மளோட தோஸ்து, அப்புறம் டிவிக்காரங்க எல்லாருமே அந்த 1:30-2 மணிக்கெல்லாம் ஒரு டியூட்டி ரூமுக்கே டைரெக்டாக வந்துடுவாங்க, லைனில் நியூஸில் வந்துடும். சில சமயங்களில் சென்னை வானொலி நிலையத்திலேருந்து சார் இது ஒரு முக்கியமான விஷயம், இம்மிடியேட் எங்களுக்கு 7 நியூஸில் கொடுக்கணும் சார்ம்பாங்க. எங்கள் அதிகாரி வந்து மலையாள தெரிஞ்சவர், தமிழ் சுமாராக தான் தெரியும். அவர் சுமாராக டேபிளுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இருக்குது, நீ இதுக்கு எழுதி கொடுத்துருங்கன்றவர். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அவர் எழுதி கொடுத்து படித்து கொடுத்துருவேன், 6:30 நியூஸில் வந்துடும். இது மாதிரி மொழி வந்து ஒரு அந்தந்த மாநிலத்துக்கு தகுந்தவங்க இருந்ததுனால அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. அப்போ புயல் காலங்களில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு டிவியில் வந்து படம் பார்க்கலாம், மின்சாரம் கட் ஆயிடுது, கட் ஆனோன்னா டிவி பார்க்க முடியாது. நீங்கள் வீட்டில் இருக்கிறவன், வெள்ளம் வந்தவன் என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. கையில் செல்லு வச்சுருந்தாங்கன்னா இந்த ஐஏஆரில் கொடுக்குற செய்திகள்

0: எல்லாம் செல் மூலமா எங்கே இருக்குது, எப்போ புயல் வரும் போகும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம்.
1: ஆனால் முந்தி காலத்தில் இந்த மாதிரி தொழில்நுட்ப வசதியெல்லாம் இல்லாத காலத்தில் அவங்களோட தகவல் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே சாதனம் அப்படின்னு சொன்னால், அதாவது விரைவாக பேப்பரில் வந்து மறுநாள் வரலாம் செய்தித்தாளில் விரைவாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே சாதனம் வந்து வானொலியாக மட்டும்தான் இருந்தது. நீங்கள் அந்த மாதிரி சந்தித்த ஒரு சுவையான அனுபவங்கள் ஏதாச்சும் இருக்கு?
0: ரொம்ப லைஃப்பில் மறக்க முடியாத விஷயம், இப்போ தான் லேட்டஸ்ட் 1875 தான் ஐஎம்டி ஆரம்பித்தாங்க. இப்போது 150 ஆண்டுகள் முடிஞ்சது. 150 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே மாநிலத்துறையை பணியாற்றிய அதிகாரிகளை எல்லாம் வந்து ஏதாவது கார்டிகள் எழுதுங்க, நினைவலைகள் அப்படின்னா வந்து நினைவலைகள் டாப்பிக்கில் ஒரு 2-3 pages எழுதினேன். கிட்டத்தட்ட 30-40 பேர் எழுதுகிறாங்க ஆல் இண்டியா லெவலில். அதில் என்னுடைய ஆர்டிகலும் பப்ளிஷ் வந்தது. அதில் வந்து எப்படி நான் வானிலைத்துறையோட பணியாற்றினேன், தெங்கச்சி சுவாமிநாதனோட பேசினது, குறிப்பாக வந்து புயல் காலங்களில் வந்து என்னாகனா கம்யூனிகேஷன் கட் ஆயிரும். அந்த நேரத்தில் இஷ்யூஸை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. எப்படி வானிலைத்துறையில் வானொலி கிட்ட நான் வச்சுருக்கோன்னா, அதே மாதிரி பிஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க JEIT-எல்லாம் அண்ணந்தம்பியார் உழவும். அதனால் அவங்க போகிறப்ப வரப்போ கூட ஆஃபீஸ்க்குள்ளே வந்து என்ன சார் என்ன ஏதாவது விசேஷமான கேட்டு போவாங்க அந்தளவுக்கு. ஒரு தடவை புயல் டைமில் என்னாச்சு, வயசாக நோக்கி புயல் வந்துட்டுருக்கு, கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்லி கட் ஆஃப், ராடார் ரிப்போர்ட்டு தேவை, அதை வச்சு தான் ராடார் படத்தை வச்சு தான் நம்ம புயல் எங்கே போகுதுன்னு கணிக்க முடியும். என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, சுமாரன் இதுக்கு எங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணி அப்படின்ட்டாங்க. என் ஆஃபீஸிலேருந்து பிஎன்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜீப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற ஜெயிட்ட கேட்டேன், அவர் என்னையா கம்யூனிகேஷனே கம்ப்ளீட்டாக கட்டுனேன் என்ன சொன்னேன். கட்டுன்னெல்லாம் சொல்லாதீங்க, விசாகப்பட்டினத்துக்கு உங்கள் பிஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் வயர்லெஸ் செட்டெல்லாம் வச்சுருப்பீங்க, அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். விசாகப்பட்டினத்தில் எங்கள் ஆஃபீஸை வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட ரிப்போர்ட் வாங்க சொல்லுங்கள், எழுதி அதெல்லாம் கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள், அதை நீங்கள் ஒயர்லெஸ்லேயே ஏதாவது போட்டு எங்கள் ஆஃபீஸ் எங்களையும் ஒயர்லெஸ் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அதில் அடுங்கன்னு. ஒரு 10 நிமிஷத்தில் வாங்கி கொடுத்துட்டாங்க. எங்கள் டைரக்டர், ரீஜனல் டைரக்டர், ஹூ இஸ் த சாப் அப்படி கூப்பிடுங்க வர அப்படின்னு கூப்பிட்டு, ஹவு டு யூ காட் திஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னாரு. நின்று போயிட்டாங்க. அடுத்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் எப்படி வயசாகலேருந்து வந்து இவ்வளோன்னு, நான் ஒன்றும் இல்லை சார், ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு மை பிஎன்டி ஆஃபீஸர். அதனால் உடனே அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கே ஃபோர்காஸ்ட் ரேடியோ கொடுத்துட்டோம் இமீடியட் ப்ராட்காஸ்ட்டில் வந்து. அது வந்து மறக்க முடியாத நாட்கள்.
1: கண்டிப்பா, ஒரு தொழில்நுட்ப வசதி வந்து குறைந்த காலகட்டத்துல இந்த மாதிரி சமயோஜிதமா செயல்பட்டு கண்டிப்பா வந்து மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்க ஒரு பெருத்த முயற்சி எடுத்திருக்கீங்க. வானொலியோட உண்டான தொடர்பு மிக நெடிய தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். வானொலியிலேயே மறக்க முடியாத நபர் அப்படின்னு யாரையாச்சும் நீங்க குறிப்பிடலாம், சொல்ல முடியுமா?
0: என்னை பொறுத்தளவுக்கு எல்லா ஸ்டாஃபும் யாரும் சளைச்சவங்க இல்லை. அதான் எனக்கு குறிப்பா சொல்லணும்னா, இங்கே வேலை செய்கிற ஒரு ரெக்கார்டர்லேருந்து டைரக்டர் வரைக்கும் ஒரு அன்போடும் பண்போடும் பழகக்கூடிய இனிய சுபாவம் படைந்த எளிய மனிதர்கள். இதுதான் என்னுடைய கணிப்பு. நம்மைச்சூட்டின்னு ஒரு ப்ரோக்ராம், அது என்விரான்மெண்ட் இஷ்யூஸ் பற்றி, அது வந்த புதுசில் கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு தகவல் மாதிரி இதுவும் வர்றது நல்லா தானே இருக்குது, நம்ம இதுலேயும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மைச்சூட்டி ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 40 ப்ரோக்ராம் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து கேட்பேன், சார் ஏதோ டாபிக் கொடுங்க எழுதுனேன். ஒரே வருஷம் உனக்கு டாபிக்லாம் கிடையாது, நீ சூழ்நிலையை பற்றி என்ன வேணால் எழுதிட்டு வா, அது இருந்தால் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. அதனால் நம்மைச்சூட்டி ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்தது ஒரு மறக்க முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப ஷார்ட் ஃபார்மில், ஒரு சின்ன ஒரு காஃபி டீயை கொடுக்குறப்ப, சூடாக ஃபில்டர் காஃபி கொடுக்குறப்ப எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி காலையில் 7-7.5 மணிக்கு வந்து கேட்குறவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதில் இந்த இந்தூர்லெல்லாம் வந்து ஏன் நம்ம ஆல் இண்டியாவில் நம்ம ஃபஸ்ட்டு சிட்டியாக இருக்குது, இது மாதிரி விஷயங்கள், டெல்லியில் மாசு கட்டுப்பாடுக்கு எப்படி இருக்குது, இந்த புயல் நேரங்களில் நம்ம எப்படியெல்லாம் அவதிப்படுறோம், அதையெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இது மாதிரி அழகான விஷயங்கள் எல்லாம் அப்பப்போ தோர்த்து கொடுப்பேன்.
1: சரி சார், வானொலி வந்து 90 ஆண்டுகளை கடந்திருக்கு, இந்த தருணத்தில் வானொலியை பற்றி உங்களுடைய கருத்து?
0: வானொலி வந்து வளர்ந்து வர்ற ஒரு ஒரு ஆர்கனைசேஷன். இதை வந்து மாடர்னாக வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்கோ அந்த வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். இப்போ நான் பேசுகிறத வந்து மக்களுக்கு போய் ரீச் ஆகுது, மக்களுடைய ஃபீட்பேக் கிடைக்குது. ஃபீட்பேக் வந்து பப்ளிக்கிட்ட இருந்து என்ன வருதுன்னு பார்த்து அதை அப்டேட் பண்ணணுங்கிறது தான் என்னோடய தாட்டு. பட் ஏஆர் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க.
1: ரொம்ப சந்தோஷம் சார், இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமாக பல கருத்துக்களை வானிலை அறிக்கை வந்து எப்படி தயார் பண்ணுவீங்க, அது எந்த விதத்தில் வானொலிக்கு வந்து ரொம்ப உபயோககரமாக இருந்தது அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: நன்றி மேடம்.
2: வானொலிக்கு 90 நிகழ்ச்சி தொடரில் இதுவரை

மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற வானிலை அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: FM Rainbow 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரம் 2:29 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போல ஆர்ஜி சரஞ்சயராம் கூட தான் இணைஞ்சிருக்கீங்க. என்ன நிகழ்ச்சியில
2: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

எஸ்எஃப்எம் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரம் 2:30 ஆயிருக்கு. இப்போ சென்னை எஃப்எம் ரெயின்போல ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. அமே அப்படியே இந்த மதியான நேரத்துல சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருப்பீங்க, இல்ல வெயிலுக்கு ஓரமா கொஞ்சம் நிழல ஒதுங்கி இருக்கலாமே டயர்டா இருக்கே அப்படின்னு ஒதுங்கி இருப்பீங்க. நீங்க எல்லாரும் ரெடியா கேட்டுட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். எஸ், உங்களுக்கான அடுத்த 1 மணி நேரம் அழகான ஒரு பாடல். அப்படியே இந்த பாடலை கேட்கும் போதே ஹைட்ரேட் ஆன மாதிரி இருக்கும். ஆனா தண்ணி குடிங்க, தண்ணி குடிச்சு தன்னை நல்லா நீர் சத்தெல்லாம் இது பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. நிகழ்ச்சியில முதல் பாடலா வந்து வானமே இல்லை அப்படின்ற திரைப்படத்துல இருந்து எஸ்பிபி மற்றும் குழுவினர் பாடிய பாடல். வைரமுத்துவோட வாரிகள்ல மரகதமணி, எஸ் அவருடைய இசையில தான் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

0: காலிக்கு 90.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश।
3: आपके परिवार के जो बड़े लोग हैं उनके साथ परीक्षा पे चर्चा पढ़ने के लिए कहिए, उसकी चर्चा कीजिए, और कोई मंत्र है तो खास लाइन करके बताइए, देखिए ये पीएम ने ये कहा है तुम पढ़ो।
2: परीक्षा से जुड़े किसी भी प्रश्न या समस्या के समाधान हेतु NCPCR द्वारा आयोजित लाइव स्ट्रीमिंग सेशन में विशेषज्ञों से सीधे बातचीत करें, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे। अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉगिन करें।
4: எஸ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். நேரம் 2:41 ஆயாச்சு. ரெயின்போ மெலடிஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே சரண் ஜெயராமன். இந்த மாதிரியான நேரத்துல அழகான பாடலாம் கேட்டிருக்கோம்ல. நிகழ்ச்சியில அடுத்த ஒரு பாடல் வந்து தங்கமான புருஷன் அப்படின்ற திரைப்படத்துல இருந்து மனோரமாவுடைய குரல்ல தான் இந்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை எழுதியவர் வாலி. இந்த பாடலை கேட்டு வாங்க. தொடர்ந்து என்ன தெரியுங்களது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: நாளைக்கு 90.
1: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
2: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப, தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய தனிமையில, என்னுடைய வருத்தத்துல. நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.

நேரம் 2:49 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டிருக்கீங்க, ரெயின்போ மெலடி. ஓகே, அடுத்த பாடலுக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன அறிவிப்பு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்த 3 மணிக்கு வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் நர்சிங் டே, ஞாபகம் இருக்குல்ல காலையில சொல்லியிருந்திருப்பாங்க. எஸ், அது சம்பந்தமா வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டூடியோக்கு வரப்போறவங்க வந்து சென்னை மருத்துவ கல்லூரியோட செவிலியர் துறை ஆசிரியர் மற்றும் செவிலியர் டாக்டரேட் வாங்கியிருக்காங்க பி அஞ்சலி அவர்கள் தான் நம்ம கூட இன்னைக்கு பேச போறாங்க. நேர்முகமா நம்ம நிறைய விஷயங்கள் கேட்க போறோம், நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேச போறோம். உங்களுக்கும் வந்து ஒரு நர்ஸ் கிட்ட என்னெல்லாம் கேள்விகள் கேட்கல, என்ன சுவாரஸ்யமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்துக்கு, அவங்க எப்படி இங்க வந்தாங்க, என்ன உங்களை ஈர்த்துச்சு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, இந்த ஒரு துறையை நீங்க தேர்ந்தெடுக்கிறது காரணம் என்ன, இன்னைக்கு பல விஷயம் அடுத்த 1 மணி நேரம் 3 மணிலிருந்து 4 மணிக்கும் பேச போறோம். நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 2986-00-38 இல்லனா 2952-05-54 உடனே கால் பண்ணாதீங்க 3 மணிக்கு. இப்போ அடுத்த ஒரு பாடல் தான் கேட்க போறோம் நிகழ்ச்சியில, அடுத்த ஒரு பாடலாக உள்ளம் ஒரு ஊஞ்சல் அப்படின்ற திரைப்படத்துல இருந்துதான் எஸ்பி மற்றும் குழுவினர் பாடிய பாடல். வைரமுத்துவோட வரிகள்ல பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே.

எஃப்எம் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 2:55 ஆயாச்சு. எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் வந்து ரெயின்போ மெலடிஸ் தான் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, ரொம்ப அழகான பாடலாம் கேட்டுட்டு இருந்தோம்ல. எஸ் நீங்கள் கண்டிப்பாக தூங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் வந்து நிறைவு பாடலாக வந்திருக்கு மனோ மற்றும் ஜானகியோட குரலில். யார் எழுதியிருக்கான் அப்படின்னு தேடி பார்க்கும்போது வாலி அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். இசை வந்து இளையராஜா. எந்த படம் தானே கேட்குறீங்க? புதிய ராகம் திரைப்படத்தில் இருந்தால் அடுத்த ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நிந்திரங்கள். அடுத்து நாம செவிலியர் அஞ்சலி கூட தான் பேச போகிறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். தொடர்ந்து நிந்திரங்கள் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டுத் தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு KR பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை IIT-யில் BS படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ரக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மற்றும் இன்னைக்கு நம்ம கூட இன்னைக்கு ஸ்டுடியோல வந்திருக்கவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு துறை சார்ந்த ஒரு நபர் தான். சென்னை மருத்துவ கல்லூரியோட செவிலியர் துறை ஆசிரியர் மற்றும் செவிலியர் டாக்டர் அஞ்சலி அவங்க தான் வந்து வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க சிஸ்டர்?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். என் பேர் சரண், நீங்க சரண்னே சொல்லுங்க.
1: வணக்கம் சரண் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் வார்ம் வெல்கம்.
0: எஸ் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இன்னைக்கு இன்டர்நேஷனல் நர்ஸ் டே.
1: நன்றி. அதே மாதிரி அனைத்து துறையில செவிலியர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: அதாவது இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போறோம். இந்த துறை சம்பந்தம் எப்ப மருத்துவர் வருவாங்க, இன்னைக்கு வந்து ஒரு நர்ஸ் வந்திருக்காங்க. ஹலோ டாக்டர்ல ஒரு நர்ஸ் இன்னைக்கு. ஆக்சுவலி ஹலோ டாக்டர், ஹலோ நர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்க போறாங்க. ஸோ நேர்களே, நர்ஸ் கிட்ட உங்களுக்கு இன்னைக்கு என்ன மாதிரி கேள்விகள்லாம் உங்களுக்கு இருக்கு? அந்த துறை சார்ந்து அவங்க வேற ஆசிரியரா இருக்காங்க, இந்த படிப்பு சார்ந்து நீங்க கேட்கலாம். ஸோ உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க உடனே போன் எடுங்களேன். 298-6-00-38 அப்படி இல்லை அப்படின்னா 299-5205-54 அப்படின்ற எண்ணுக்கு கால் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசலாம். டாக்டர் சிஸ்டர், நான் முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். சில டாக்டர், சில குழந்தைங்கள்லாம் வந்து சில நர்ஸை பார்த்து பயப்படுவாங்க, டாக்டர் பார்த்து கூட பயப்பட மாட்டாங்க. ஆனால் சில குழந்தைங்க வந்து நர்ஸ் கிட்ட தான் ரொம்ப. நீங்கள் என்ன மாதிரி நர்ஸாக இருந்திருக்கீங்க உங்கள் காலத்தில்?
1: சார், நான் வந்து முதல்ல ஸ்டாஃப் நர்ஸாக தான் என்னுடைய பணியை வந்து என்னோடய ட்ரைனிங்கு அதை நோக்கி தான் இருந்தது. என்னுடைய பணி ஆரம்பித்ததும் ஸ்டாஃப் நர்ஸாக தான் நான் ஆரம்பித்தேன்.
0: சரி.
1: குறிப்பிட்ட ஒரு 10-15 வருஷம் கழித்து நான் வந்து சுவிட்சோர் ஆகணும். நான் 15 வருஷமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு நினச்சதுனால நான் வந்து எஜுகேஷன் சைடு மாறினேன்.
0: ஓகே.
1: அதுக்கப்புறம் மேல் படிப்பு படித்து இன்னைக்கு பிஹெச்டி முடிச்சு டாக்டரேட் வாங்கியிருக்கேன்.
0: டாக்டர், அதாவது நர்ஸ்ல கூட டாக்டரேட் இருக்காங்கன்றது நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் நான் கேட்க போறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு?
1: சார், ஆக்சுவலாக நான் வந்து பிளஸ் டூ முடித்த உடனே வீட்டில் எங்கே போகிறதுன்னு எனக்கும் தெரியல. எல்லாரையும் மாதிரி ஒரு குழப்பம் தான்.
0: ஓகே.
1: அப்போ வீட்டில் பெரியவங்க, என் மாமா எல்லாம் வந்து நீ நர்சிங் துறைக்கு போனால் சேஃபாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து இந்த ட்ரைனிங்கில் சேர்த்து கட் ஆஃப் மார்க்கு நல்லா இருந்ததுனால அப்போல்லாம் வந்து குவாலிட்டிஸ் பார்ப்பாங்க. ஈவன் நர்சஸ்க்கு வந்து ஹைட்டு, வெயிட்டு, ஜென்ரல் நாலேஜ், ஒரு பேஷண்ட்டோட அந்த நம்மளுடைய ஹியூமனிட்டி பேஸ்டாக கொஸ்டின்ஸு, கிரிட்டிக்கல் திங்கிங், இதை பற்றி டெசிஷன் மேக்கிங் டுவர்ட்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதில் இன்டர்வியூவில் இப்போ நேர்முகத் தேர்வில் பாஸ் பண்ண உடனே எங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஈவன் எங்களை ஹைட்டு பார்த்து தான் எடுப்பாங்க. 154 சென்டிமீட்டர் மேலே இருந்தால் மட்டும்தான் எங்களை வந்து அப்போல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் குளுக்கோஸ் ஏற்றுனா அந்த ஸ்டாண்டு ஹைட்டாக இருக்கும்.
0: ஓ எஸ் ஓகே.
1: அதை தொட்டு எடுக்கிறதுக்காகவாவது எங்கள் உயரம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க சார்.
0: இன்ட்ரெஸ்டிங். இப்போ அப்படிதானா? இல்லை,
1: இப்போ இல்லைங்க சார்.
0: இப்போ நம்ம ஹீல்ஸ்லாம் போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம்ன்றதால பட் நிறைய பேருக்கு இங்கே வாய்ப்புகள் கிடைக்கிது போல. நர்ஸாக இருக்க, நர்ஸ் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க
1: சார்? டாக்டர் வந்து பிரெயின், நம்ம உடம்புல எப்படி பிரெயின் முக்கியமோ அந்த மாதிரி அவர் வந்து ஹீஸ் பிளானிங் பிளானர். நர்ஸ்ன்றவங்க ஹார்ட், நம்மளுடைய உடலுக்கு ஒரு உயிர் ஜனிக்கும் போது முதல் முதல்ல உருவாகிறது இதயம். அதே மாதிரி ஒரு மனுஷன் மரணிச்சிட்டான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதும் இதய துடிப்பு நின்னதுக்கு அப்புறம் தான். ஸோ நர்சஸோட இம்பார்ட்டன்ஸும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இதய துடிப்பு போல தான். அவங்க எப்பவும் துடிச்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து

0: ஒர்க்கிங் கண்டிஷன்லேயே இருக்கும்.
1: இல்லை அப்படியே பரபரப்பாக ஓடிட்டே இருப்பீங்க.
0: பேஷண்ட்டுக்கு நல்ல கேரும் கிடைக்கும், நல்ல அவங்க வந்து எல்லாரும் நல்லா ஆகி வீட்டுக்கு போவாங்க சார்.
1: எனக்கு இது சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சம்தான். ரத்தத்தை பார்க்கறதுக்கும் இதுக்கெல்லாம் பயமாக இருக்குங்க எங்களுக்கு. நீங்கள் அது கூடவே எப்படி அந்த ஒரு அந்த அந்த மனநிலை எப்படி உருவாச்சு?
0: எங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போதே ஆரம்பத்தில் நாங்களும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஸ்கூல் முடிச்சுட்டு
1: நீங்கள் பயந்தீங்களா?
0: பயந்துருக்கோம் சார், பயந்துருக்கோம் ரொம்ப. அந்த பிளட் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் எங்கள் சீனியர் நர்சஸ் வந்து அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, இந்த யூனிஃபார்ம் போட்டால் நீங்கள் தைரியமாக இருக்கணும், எதையும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு எங்களை வந்து எம்பவர் பண்ணி பண்ணி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் இதெல்லாம் வந்து போஸ்டிங் போய் நாங்கள் லேர்ன் பண்ணும்போது லைவாக சர்ஜரிஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்போது பழகிருச்சு எங்களுக்கு அது.
1: ஓகே, அது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
0: ஆமாம், பயமாக தான் இருக்கும் சார், சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது முதல் முறையே பார்க்கும்போது பயந்து.
1: எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து நர்ஸை பார்த்துட்டு நான் பயந்துட்டு இருந்தேன், இப்போ நர்ஸ் அதை சொல்லும் போது அவங்களும் அதை கடந்து தான் வந்திருக்காங்கல்ல அப்படின்னு தோணுது.
0: அதை விட மார்ச் ஊரில் எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டும் டெட் பாடிஸ் நாங்கெல்லாம் பயந்து வெளியில ஓடி வந்திருக்க காலங்கள்லாம் உண்டு. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை, ஏன்னா நம்ம மீடியால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒரு காலகட்டங்கள் இருக்கு. அதனால அந்த பயம் எல்லாம்
1: அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன என் பயத்தை நீங்க போக்கிட்டு தான் இங்க இருந்து நீங்க போறீங்க நர்ஸ். ஓகே, காலர் வந்தாங்க, ஸோ அதுக்குள்ள கட் ஆயிடுச்சு. நீங்க நம்ம நர்ஸ் கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனே போன் எடுத்து 2986000038 2952055545 எனக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு ஒன்று கேட்க போறோம். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேச போறோம், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் ஆனால் அது காலர் வந்துட்டாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓகே, கால் வந்து கரெக்டாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள், ஒரு நர்ஸ்னால் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது? ஏன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் நர்ஸ்ன்றதும் டாக்டருக்கு ஒரு சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் அப்படி கிடையாது, அவங்களுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் அங்கே. ஸோ நாம் அதெல்லாம் வந்து பேச போகிறோம். ஆனால் அது மாதிரி ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், வணக்கம், லைனில் இருக்கீங்க? இல்லை, ஏதோ லைனில் பிரச்சனை நினைக்கிறேன். ஓகே, நம்ம ஒரு பாடல் வந்து கேட்டு வந்துடலாம், என்ன சரிங்களா? நர்ஸ் அவங்களுக்காக பிடிச்ச அவங்க கேட்ட ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. எனக்கும் இது ரொம்ப ஃபேவரட். கர்ணா திரைப்படத்திலிருந்து எஸ்பிவி மற்றும் ஜானகியோட குரலில் தான் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. யார் இதுக்கு இசை அமைச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்யாசேகர். எஸ் கரெக்ட், இந்த ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே சமதுல.

0: ரொம்ப அழகான பாடல. பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் வந்து 3:15 ஆயாச்சு. எஸ் ஹலோ டாக்டர்ல தான் வந்து இணைஞ்சிருக்கோம். ஒரு காலர் வந்து இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அம்மா பேசுறேன்.
0: கலீல்
1: அம்மா பேசலாமா?
0: டாக்டர் இல்ல, நர்ஸ் இருக்காங்க. சொல்லுங்க டாக்டர்.
1: நர்ஸ் தான் சொல்றேன்.
2: சொல்லுங்க சார்.
1: உலக செவிலியர் தினம் நல்வாழ்த்துக்கள்.
2: நன்றி சார, நன்றி.
1: ஏன்னா கொரோனா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப அதிகமா
2: இருந்தது.
1: கண்டிப்பா. எனக்கு வந்து சில சந்தேகங்கள் இருக்கு.
2: சொல்லுங்க சார்.
1: இப்ப வந்து நீங்க வீட்டையும் பாத்துக்கிறீங்க,
2: ஹாஸ்பிட்டல்ல
1: வந்து ஒர்க்கும் பண்றீங்க, சில நர்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா முகத்தை காட்டுவாங்க. நல்ல குட் நர்ஸா எப்படி, அதை பத்தி சொல்லுங்க.
2: அப்படி ஒரு இமேஜ் இருக்குனாலதான் இந்த பாட்டையே நான் சூஸ் பண்ணேன் சார். இன்னைக்கு மலர்கள் மௌனமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய தொழில் அந்த மாதிரி சார், எல்லாருக்கிட்டயுமே பேசணும். அவங்க வந்து ஷீஸ் த சென்டர் பார்ட். டாக்டர் கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணும், பேஷண்டோட இதையும் நிறைவேற்றணும். சுற்றி இருக்கிற மற்ற மருத்துவத்துறையை அவங்களோட வந்து ஒருங்கிணைச்சு எல்லாத்தையும் அவங்க வந்து கேர் கொடுத்தா தான் நோயாளி வந்து நல்லா போகணும். அவங்களுடைய எய்ம் வந்து நோயாளி நல்லா போகணும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சில விஷயங்களில் கட்டுப்பாடாக பண்ணுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு யாரையும் வந்து திட்டணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை சார். அந்த இடம் வந்து சுத்தமா இருக்கணும். இன்னொன்னு, கவர்மெண்ட்ல வந்து கொஞ்சம் அந்த பேர் உண்டு. ஏன்னா க்ரௌடு அதிகம், மக்களும் வந்து அரசாங்கம் தானே, ஹாஸ்பிட்டல் தானே அப்படின்றது நிறைய கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்றதுனால கண்ட்ரோல் பண்ற ஒரு கட்டத்துக்கு போறோம். ஆள் பற்றாக்குறை இருக்கு கொஞ்சம். அது இருக்கிறத வச்சு நாங்க வந்து உங்களுக்கு நல்ல கேர் கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை.
0: அதனால அந்த டென்ஷனை காட்டுறீங்க.
2: டென்ஷன் எல்லாம் இல்லை, நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக உங்களை வந்து கட்டுப்படுத்துறோம்.
0: நன்றி
2: சார்.
0: அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: நான் வேலூர்ல இருந்து சாமிநாதன் பேசுறேன்.
0: சாமிநாதன், அசிஸ்டர் கிட்ட பேசுறேன், நர்ஸ் கிட்ட பேசுறேன்.
3: சிஸ்டர், உலக செவிலியர் தினம்.
2: நன்றி சார, நன்றி.
3: நான் கேட்க நினைச்ச கேள்வி கலீல் அகமது நண்பர் கேட்டாரு.
2: சரிங்க சார்.
3: நீங்க சொன்னீங்க ஐடி ஐடி ஜிக்கு எல்லாத்தையும் பாத்துட்டு சேர்க்கறாங்கன்னா, ஆனா குணநலன்களையும் பாக்கணும்ன்றது ஒரு கோரிக்கை.
2: இன்னொன்னு,
3: இப்போ 12வது வகுப்பு எல்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க நம்ம சகோதரிங்க மாணவிங்க. அவங்க இந்த படிப்புல வந்து டிப்ளமோ நர்சிங் கோர்ஸோ அல்லது பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸோ எழுதுறதுக்கு அவங்களுக்கு அந்த படிப்புக்கான ஒரு விழிப்புணர்வை கொஞ்சம் சொல்லணும். மேலும் வந்து ஒரு சந்தேகம் இருக்கு
2: சகோதரி.
3: என்னன்னாக்கா, இப்ப டாக்டருங்க மட்டுமே, எம்பிபிஎஸ் டாக்டர் மட்டுமே சிரஞ்சி எடுத்து இன்ஜெக்ஷனை வந்து பண்ணணும் பேஷண்ட்டுக்கு. ஆனா எல்லா இடத்துலயுமே நர்சிங்கும் பண்றாங்க. அது இல்லாம கம்பவுண்டர், மேல் கம்பவுண்டர், அது பரவாயில்ல. கீழே இருக்கிறவங்க ஆயாஜெல்லாம் வந்து போடுறவங்க

0: அப்போ கொரோனா காலத்துலலாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்தது. அவங்க வந்து சுத்தப்படுத்துறவங்க தூய்மை பணியாளர்லாம் செய்யறதா வந்து நம்ம பார்த்தோம் சோசியல் மீடியாவில் செய்தி சேனல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்க முடியல மனசுக்கு.
1: நைட்டிங்கேல்
0: அம்மா ஒன்னுடைய நினைவாக தான் உங்களுடைய நாளை வந்து உலக அளவில் கொண்டாடுறோம். போர்க்காலத்திலேயே அவங்க அவ்வளோ சேவை செய்தாங்க. உங்க சேவை எங்களுக்கு எல்லாம் தேவை. நேயர்களுக்கும் சொல்லுங்க, மாணவிகளுக்கும் சொல்லுங்க. நான் வானொலியில் கேட்டீங்கன்னா
2: நன்றி.
1: இப்போ பிளஸ் டூ முடிச்ச உடனே சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூர் சயின்ஸும் இருக்காங்க, அப்புறம் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து மார்க் கட் ஆஃப் பொறுத்து அவங்க டிப்ளமோ நர்சிங்கில் சேரலாம். பிஎஸ்சி நர்சிங் 4 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது சார், டிப்ளமோ நர்சிங் 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது, அவங்க வந்து சேரலாம். அவங்க வந்து பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து ஸ்டைஃபண்டு கிடைக்காது, டிப்ளமோ நர்சிங்கில் வந்து ஸ்டைஃபண்டு உண்டோடு படிக்கலாம் சார் அவங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு சீட்ஸ் இருக்குது, 2000 மேலே சீட்ஸ் இருக்குது, நீங்கள் அதில் வந்து சேர்ந்துக்கலாம். அது வந்து கம்யூனல் பேஸில் கொஞ்சம் செலெக்ஷன் இருக்கும் சார். இப்போது இதை வந்து டிப்ளமா பிஎஸ்சி நர்சிங்கிறது வந்து கட் ஆஃப் நிறையா இருக்கணும் சார். உங்களுக்கு 198 கட் ஆஃப் கூட இருக்குது. எம்பிபிஎஸ் சீட்டு வந்து நீட்டில் விடுற அந்த 1.51 மார்க்லலாம் விடுற பிள்ளைங்க தான் வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து வராங்க, வேறு வழி இல்லாமல். எல்லாமே நல்ல டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க வந்து நமக்கு 6 நர்சிங் காலேஜ் ஆயிடுச்சு இப்போ, அதில் ஒவ்வொன்றிலையும் சீட் இருக்குது சார். இப்போ சென்னை மருத்துவக் கல்லூரியில் செவிலியர் கல்லூரியிலையும் உங்களுக்கு வந்து 100 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மதுரையில் இருக்குது, அப்புறம் செங்கல்பட்டில் இருக்குது, சேலமில் இருக்குது, தேனி மெடிக்கல் இருக்குது, தென் கடலூரில் இருக்குங்க சார். இந்த காலேஜில் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அவங்க மார்க்கை பொறுத்து சேரலாம் சார். அது இல்லாமல் தனியாரில் வந்து நிறைய இருக்குது, மார்க்கை பொறுத்து அவங்க வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நிறைய வந்து ஸ்காலர்ஷிப் வந்து அதோடு படிக்கலாம். இப்போல்லாம் கஷ்டம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு. அது இல்லாமல் கவர்மெண்ட் சப்போர்ட் ரொம்ப இருக்குது. கட்டிட தொழிலாளர்கள் கூட அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து அவங்களோட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் துறை சார்ந்த ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, அதை வச்சு அவங்க நல்லா படிக்கலாம் சார். ஒன்றும் இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் நீட் எக்ஸாம் வரும் இனி எதிர்காலத்தில். மாணவர்கள் மருத்துவத்துறைக்கு மட்டும் இல்லாமல் நர்சிங் துறைக்கும் நீட் சார்ந்து படிக்க வேண்டியிருக்கும். அதில் விடவங்க இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம் சார் எதிர்காலத்தில்.
2: ஓகே,
1: இது தவிர்த்து பிஜி இருக்குது சார், எம்எஸ்சி நர்சிங் இருக்குது, 5 ஸ்பெஷாலிட்டி இருக்குது அதில். இது இல்லாமல் நர்ஸ் ப்ராக்டிஷனர் கோர்ஸும் இனி வருது, நமக்கு இன்னும் தமிழ்நாட்டுக்கு வரலை, நார்த் இந்தியாவில் வந்திருக்கு. அதுவும் இந்தியன் நர்சிங் கவுன்சிலால் அப்ரூவல் பண்ணப்பட்ட ஸ்டடி தான். அது முடித்தவங்க 2 வருஷம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு எம்எஸ்சி நர்சிங் முடித்தாங்கன்னா நர்ஸ் ப்ராக்டிஷனர் அவங்க வந்து டாக்டர் மாதிரி கிளினிக் வச்சு மைனர் எயில்மெண்ட்ஸ் வந்து சர்ஜரி பண்ணாமல் மற்ற எல்லாமே டாக்டர் அவங்க வந்து பார்க்கலாம் சார்.
2: ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஓகே, கால் கட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு டவுட் இருக்குது, டவுட் இல்லை க்வெஷ்சன்ஸ் இருக்குது. சொல்லுங்க. கலீல் அகமதோட க்வெஷ்சன் அதுதான், நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க, டாமினண்ட்டாக இருப்பீங்க அப்படின்றாங்க. அந்த இடத்துக்கு தள்ளப்படுறோம், அது அது அது அதுக்கு உண்மையான விஷயம் தான், மக்கள் வந்து தள்ளப்படுறோம். அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க?
1: வேலை சார்ந்த இதுதான் சார், அது வந்து டைமுக்கு முடிக்கணும், அந்த உயிரை காப்பாற்றணும், அதுதான். மற்றவங்க அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மளோட எய்ம் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுற அதை நோக்கி இருக்கும்போது மற்றவங்களுடைய தலையீடு வந்து வேண்டாங்கிறதுனால நர்ஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை, அது வேறு எந்த இதுக்காகவும் இல்லை. அதனால் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் நலனுக்காக உங்களுடைய சொந்த உறவினரோட நலனுக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சீக்கிரம் நல்லாகணும், இன்ஃபெக்ஷன் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து நர்சஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களே தவிர மற்றபடி உங்களை வந்து அவங்க ஹர்ட் பண்ணுற
2: எந்த
1: நாங்களும் உங்களில் ஒருத்தங்க தான் உங்களுக்காக
2: உழைக்கிறீங்க.
1: இப்போ நிறைய வந்து மீடியாஸ் இருக்கு அவங்களுக்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் இருந்தா போதும் சார். அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வந்தா வீட்டுல வந்து ரெஸ்ட் கொடுத்தாங்கனாலே அவங்க வந்து அதுலேருந்து ரிலீவ் ஆகிடுவாங்க. கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்தாங்கன்னா நல்ல ஃபுட்டு ரெஸ்ட்டு இது போதும், நல்ல ஓய்வும் உணவு இருந்தாலே நர்சஸ் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணுவாங்க. அந்த யூனி

0: யூனிஃபார்ம் போட்டாலே அவங்களுக்குள்ள அவங்க எம்பவர்ட் ஆகிடுவாங்க. அந்த எதையும் எதிர்க்கிற ஒரு எதிர்கொள்கிற ஒரு தைரியம், அந்த உயிரை காப்பாற்றணும், அதுக்கு மட்டும்தான் அவங்க அந்த.
1: நான் தான் சொன்னேன், பார்த்தாலே பயமாக இருக்கும், நீங்கள் அப்படியே பெரிய ஆஃபீஸர் மாதிரி இருப்பீங்க. இல்லை அது வந்து அந்த அது பார்க்கும்போதே ஒரு டிக்னிஃபைடான ஒரு இது தோன்றும். அது பார்க்கும்போதே ஒரு நீங்கள் உயிரை சின்ன வயசுலாம் வந்து ஒரு நர்ஸ் அப்படின்னு தெரியும், கையில் ஒரு ட்ரே வச்சுட்டு நீங்கள் மருந்து கொண்டு போய், ஆனால் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அட்மிட் ஆகும்போது தான் உங்களோட வேலைக்கு எவ்வளோன்னு தெரியும். பட் அது ஒரு கட்டம் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரியும். நீங்கள் மறக்க முடியாத ஒரு பேஷண்ட் யார் இருப்பாங்க என்ன சொல்லுங்கள்?
0: நிறைய பேர் நான் காப்பாற்றியிருக்கோம் சார் என்னுடைய சர்வீஸ்லலாம். வந்து நான் வந்து குழந்தைகள் நல துறையில் வேலை செய்யும்போது சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலில் நிறைய குழந்தைங்க காப்பாற்றுறத அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து அம்மா நீங்கள் தான் தெய்வம்னு காலிலே கூட விழுந்துருவாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஆகும், நமக்கு புல்ல அரிச்சிடும். ஸோ அதுதான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற உயிர் நம்மளால் காப்பாற்றப்படும். என்னுடைய பீரியடில் வந்து நான் ஐசூவில் வேலை செய்தேன் குழந்தைகள் நலத்தில். அப்போ வந்து திருத்தணி சேர்ந்த ஒரு குழந்தை சுரேஷின் பேர், அப்போ வந்து 2002 காப்பாற்றணும், பாம்பு கடிச்சிட்டு வந்த குழந்தை. அந்த குழந்தை வந்த அப்புறம் அதுக்கு பிரெயின் டெத், ஹார்ட் பீட் நிற்க போது, உடம்பு ஃபுல்லாக விஷம் பரவிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்கெல்லாம் தாரத்தப்படையோடு வந்துட்டாங்க கொண்டு போகிறதுக்கு. எம்எல்சி கேஸ்னால எங்களால் வந்து போலீஸ் கேஸ்னால கொடுக்க முடியல. ஒன்ஸ் பாடி குழந்தை இறந்த அப்புறம் தான் கொடுக்க முடியும்னு நாங்கள் ரீடெயின் பண்ணிட்டோம் ஐசியூவில். இவங்க தொல்லை தாங்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஐசியூலேயே வச்சுட்டோம் ஒரு பட் இன்டுபேட் பண்ணி நாங்கள் வந்து ஆக்சிஜன் கொடுத்துட்ருந்தோம், ஆர்டிஃபிஷியலாக செயற்கை சுவாசம் கொடுத்துட்ருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அந்த குழந்தைக்கு வந்து லிப் மூமெண்ட்டும் பிளிங்கிங்கும் ஆச்சு. நான் எதேச்சும் அந்த குழந்தைக்கு சக்ஷன் போட்டுட்ருக்கும்போது பார்த்தேன். நான் சொன்னால் யாருமே நம்பலை, டாக்டர்ஸ் கூட, சார் இந்த குழந்தைக்கு வந்து இருக்குது அப்படின்னு. நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சார் டாக்டர் தங்கவேல்னு சொல்லுவோம், அவர் வந்து இப்போ மேத்தா ஹாஸ்பிட்டல் டைரக்டர் இருக்கார், அவர் ஓடி வந்து ஹார்ட் பீட் பார்த்தா எஸ் நல்லா இருக்குது, பிளிங்கிங் இருக்குது, மூமெண்ட்ஸ் இருக்குது பேபின்னு உடனே நாங்கள் வென்டிலேட்டருக்கு மாற்றினோம். அந்த குழந்தை வந்து ஒரு மாதம் வந்து வென்டிலேட்டரில் இருந்தது.
1: ஓகே,
0: காப்பாற்றிட்டோம்.
1: ஓகே,
0: ஆனால் அந்த குழந்தையோட கண் மட்டும் அந்த பாய்சனில் இந்த ஸ்ரீபிரியா கண்ணு மாதிரி லென்ஸ் வச்ச மாதிரி மாறிச்சு கலர்ல, அந்த காப்பர் சல்பேட் ப்ளூல
1: பாம்பு கண்ணு.
0: ஒரு 6 மந்த் கழிச்சு அந்த குழந்தை, அப்புறம் நாங்க அனுப்பிட்டோம் வீட்டுக்கு. 6 மந்த் கழிச்சு செக்அப் கோரா எங்களை வந்து சாதாரணமா பேசும்போது சர்ப்ரைஸ்டு, அப்படி ஒரு ஹாப்பி அந்த குழந்தைய. அந்த அம்மாவது
1: குழந்தை பிழைக்கவே பிழைக்காதுன்னு நினச்ச ஒரு குழந்தை டக்குன்னு செக்ஷன் போடும்போது பார்த்து உயிர் இருந்து 6 மாதம் கழிச்சு அந்த குழந்தை வந்திருக்கு.
0: ஸோ அந்த குழந்தைய காப்பாற்றினது என்னுடைய ஒரு வாழ்நாளில் ரொம்ப மறக்க முடியாத ஒரு.
1: கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா.
0: அந்த குழந்தை பெரிய பிள்ளையா இருக்கும், கல்யாணம் கூட ஆயிருக்கும், இதை கேட்டுட்டு இருக்கலாம் சார்.
1: கண்டிப்பா சுரேஷ், நீங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை காப்பாத்தின அந்த ஒரு நர்ஸ் இங்க தான் எங்க கூட தான் உட்காந்து பேசிட்டு
0: இருக்கு. நான் மட்டும் இல்ல, ஐசியூ டீம் ஃபுல்லா.
1: சரி, இந்த காலராவது எங்கிட்ட பேசுறாங்களான்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: வணக்கம், ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து.
1: ஹேமலதா பேசுங்க.
0: நன்றி.
2: நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அவங்களோட இதுக்காக செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு.
0: நீங்க
2: குழந்தைங்களை எல்லாம் டெலிவரி பண்ணிருக்கீங்க, அம்மா கையில வாங்குறத விட நீங்க தான் ஃபர்ஸ்ட் வாங்குவீங்க. எப்படி இருக்கும் அந்த புது குழந்தை வரும்போது உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்?
0: பூவோட மென்மையா இருக்கும், அப்படியே ஒரு உயிரை நாங்க வந்து இந்த ஜென்ம எடுத்ததோட பலன் அதை அடைஞ்ச மாதிரி இருக்கும்.
2: ஒவ்வொரு குழந்தையும் நீங்க வாங்கும் போதெல்லாம் எப்படி தோணும் உங்களுக்கு?
0: நாங்களே பிரசவிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அத வார்த்தையில சொல்றதுக்கே இருக்கும், உடம்பெல்லாம் புல்ல அரிக்கும்.
2: வரும்போது அதை வாங்கும் போதே அந்த ஸ்பரிசம் பண்ணும் போதே அப்படியே புது உலகத்துக்கு வந்திருக்குன்னு நமக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம
0: இருக்கும். ஊ மாதிரி ஏந்திட்டு போயிட்டு முதல்ல உயிர் காப்பாத்தணும். குழந்தையோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கா, குழந்தை மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கா, கலர் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ஓகே பேபி கிரை பண்ணிச்சா முதல் அந்த குழந்தையோட அழுகை கேட்கறது நாங்க தான் ஃபர்ஸ்ட். அம்மா கூட சொல்லுவோம் குழந்தை அழுதுச்சுன்னு
2: சொல்லுவோம்.
0: அந்த ஒரு ப்ரௌட் மொமெண்ட், கடவுள் ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்து. இத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் இந்த ப்ரொஃபஷன்ல.
2: உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய பெரிய சல்யூட்.
0: நன்றி நன்றி மேடம்.
2: அவங்க பிளாரன்ஸ் மேம்க்கு அவங்க எல்லாம் ஆரம்பிச்சு வச்சது, நீங்க எல்லாம் தொடர்ந்துட்டு வரீங்க. இன்னும் உங்களோட சேவைகள் எங்களுக்கு எல்லாம் தேவைகள்.
0: நிச்சயமா நிச்சயம் தொடருமா.
1: தேங்க்யூ கால்
2: பண்ணதுக்கு. நன்றி.
1: தேங்க்யூ. இன்ட்ரெஸ்டிங் அது.

0: அந்த ரெண்டு பெண்கள் பேசும்போது ரொம்ப அழகா இருக்கு. அந்த குழந்தைய பத்தி பேசும்போது எத்தனை குழந்தைகளை கையில வாங்கியிருப்பீங்க
1: சார்? கணக்கே இல்லை சார், அப்படிலாம் கவுண்டிங்லாம் பண்ணதில்லை. முதல்ல நாங்கள் ஸ்டூடெண்ட் பீரியடில் தான் வாங்கியிருக்கோம். அப்போ வந்து அதை பற்றி தெரியாது. இருந்தாலும் அந்த குட்டி குழந்தைங்கள தூக்கும்போது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சார். அந்த உணர்வுகள் எல்லாம்
0: நேயர்களுக்கு வந்து, நேயர்கள் வந்து காதில் கேட்டுட்டு இருப்பீங்க அவ்வளோதான். பட் நான் பார்த்துட்ருக்கேன் நேரில் அவங்க அந்த குழந்தைய தூக்குவேன் அப்படின்னும் போது அவங்களுடைய நெளிவு வந்து லைக் அந்த பூவை விட மென்மையாக இருக்கும்னு சொல்லும்போது அவங்க எவ்வளோ ரொம்ப அழகாக அது கொடுக்குறாங்க ஆக்ஷன் நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த பாக்கி எனக்கு மட்டும் தான் இருக்கு
1: சார்.
0: ரொம்ப அழகாக பேசிட்டு இருக்கோம் நம்ம. நிகழ்ச்சியில் வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? எஸ், நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப அழகான கேள்விகள், அழகான பதில்கள், அழகான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சுரேஷ் வந்து கண்டிப்பாக கேட்டுட்ருப்பார் போல. அந்த சுரேஷ்ன்ற பேர் எனக்கு ஞாபகமாகவே மைண்டில் பதிஞ்சிருச்சு. நிகழ்ச்சியை கேட்டுட்ருப்பாரு போல. எஸ், சொல்ல முடியாது, நீங்கள் எடுத்த குழந்தை இன்னைக்கு எங்கேயோ ரேடியோ கேட்டுட்டு கூட இருக்கலாம், அப்படிலாம் இருக்காது. நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து குரு திரைப்படத்திலிருந்து ஜானகியோட குரலில் கண்ணதாசனோட வரிகள் இளையராஜாவோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிதனங்கள், நிறைய விஷயங்கள் பேசலாம். எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: இந்த பாடெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, கேட்கணுமா? எஃப்எம் ரெயின்போ கேளுங்க. ஹலோ டாக்டர், தான் பேசிட்டு இருக்கோம். நான் அவங்க ஆர்ஜி சரண் ஜெயராமன். என் கூட வந்து செவிலியர் டாக்டர் அஞ்சலி தான் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாமா? எஸ், சொல்லுங்க சிஸ்டர். நீங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் நாம. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபேமிலியோட தான் அந்த சப்போர்ட் நம்மளுக்கு தேவை அப்படின்றீங்க. ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து எவ்வளோ முக்கியம் இந்த இந்த டியூட்டிக்கு?
1: ஃபுல் சப்போர்ட் வேணும் சார். குழந்தைகளும் சரி, ஹஸ்பண்ட் வந்து, இது வந்து ஒரு பெண்கள் சார்ந்த துறை. ஸோ வந்து நிறைய பெண்கள் வந்து இந்த துறையில் இருக்காங்க. அவங்க குடும்பத்தில் மாமியார், மாமனார், அம்மா அப்பா, குழந்தைகளும் சரி, ஹஸ்பண்ட் ரொம்ப முக்கியம். அவர் வந்து சப்போர்ட் இல்லைன்னா அவங்களால வந்து ப்ரொஃபஷனலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நர்ஸை வந்து அவங்க லீட் பண்ணுறது கஷ்டம். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப இருந்தால் தான் அவங்களால நல்ல நர்ஸாகவும், நீங்கள் சொல்கிற மாதிரி புன்னகை அரசியாக இருக்க முடியும், இல்லைன்னா சிடு சிடு நர்ஸாக தான் இருக்க முடியும். ஏன்னா குடும்பத்தோட பிரச்சனையும் அவங்கள பேர்டன் பண்ணும். அதே சமயம் ஓய்வில்லை, ஒர்க் ஃபோர்ஸு, இன்னும் நிறைய ஷார்ட்டேஜ் ஆஃப் நர்சஸ் வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து குளோபல் லெவலில் இருக்குது. அதை வந்து நல்ல ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் அப்படி இருப்பாங்களே தவிர, மற்றபடி அவங்களும் உங்களில் ஒருத்தர்ன்றது நீங்கள் போங்க. இப்போது விஜய் சார் எடுத்துக்கோங்க, நம்ம சிஎம். அவர் ஜெயிச்சோன்னே எல்லோரும் இன்டகிரேட் பண்ணி எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நான் ஒரு நல்ல அரசாட்சி தரேன் உங்களுக்கு, மக்களுக்கு அப்படின்னு சொன்ன. அதே தான் சொல்கிறேன், நோயாளிகள் உறவினர்கள் அவங்களோட ஒருங்கிணைந்து நர்சஸ்க்கு சப்போர்ட்டாக இருங்க. அவங்க பேசுறதெல்லாம் இப்போ ஒர்க் ஃபோர்ஸில் ஏதாவது தப்பாக சொன்னாலும் உங்கள் நல்லதுக்குன்னு எடுத்துக்குங்க, அதை பேசி தீர்த்துக்குங்க. சண்டையெல்லாம் வேண்டாம், ஒருத்தர் ஒருத்தர் மேலே யாரும் பகை உணர்ச்சி இல்லை. இன்னைக்கு உயிரோட இது ரொம்ப முக்கியம்,
0: முக்கியமாக இருக்குது டாக்டர். அடுத்து ஒரு காலர் இல்லை, நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய ஒரு காமனான விஷயம் சொல்லுங்கள். இது இதை பண்ணாதீங்க, இது நீங்கள் சில பேர் வந்து நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வரதுக்கு மட்டும் சில விஷயங்கள்லாம் பண்ணிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க, டைரெக்டாக வந்து பார்த்துருங்கன்னு சொல்கிறது.
1: இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பெருசாக இருக்குது.
0: ஓகே,
1: எல்லோரும் எதுனால கூகுள் கூகுள் கூகுள்னு ஓப்பன் பண்ணிடுறாங்க.
0: ஓகே,
1: ஸோ அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் அவங்கவுங்களுடைய, இப்போ ஒரு தலைவலின்னு போனால் இஎன்டி டாக்டர் வந்து ஒரு மருந்து கொடுப்பார், கண் டாக்டர் கண்ணாடி போடுங்கன்னு சொல்லுவார், நியூரோ டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தர் அவங்களோட துறை சார்ந்த ஒரு விஷயங்கள் சொல்லும்போது, அதே மாதிரி தான் மக்கள் அவங்களோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி பல விஷயங்கள் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துக்காதீங்க, நேராக மருத்துவர் அணுகுங்க, அங்கே இருக்கிற வந்து உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அப்ரோச் பண்ணி நேராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.
0: ஓகே,
1: அதுதான் நல்லது.
0: அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, காலர் போயிடலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: மகேந்திரன் பேசுறேன் சார்.
0: மகேந்திரன், நர்ஸ் இருக்காங்க, பேசுங்க அவங்ககிட்ட.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: மேடம், பொதுவா ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம எப்படி மேம் ரிலீஃப் பண்றது? மேம், நிறைய நம்ம ஆபீஸ் ஒர்க் எல்லாம் போயிட்டு வரோம்ல.
1: ஆமா சார்,
2: நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம திடீர் திடீர்னு என்ன ரீசன்னே தெரியல, அப்பப்போ வந்து திடீர்னு அப்படியே ரொம்ப அப்படியே நம்ம என்ன சொல்றது, ரீசன் இல்லாம டென்ஷன் ஆகுது. எப்படி மேம் இதுல இருந்து வெளில வருது
1: சார்? இப்போ வந்து நம்ம டைவர்ஷன் தரப்பு எடுத்துக்கணும் சார். நமக்குன்னு சில நேரங்கள் ஒதுக்கி, ஒன்றும் இல்லை நீங்கள் அதுக்குன்னு உட்கார்ந்தெல்லாம் பார்க்க வேணாம். மியூசிக் தெரப்பி இருக்குது சார், நீங்கள் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டுகளை கேட்கலாம், ஹியரிங் பண்ணிகிட்டே கூட ட்ராவல் பண்ணலாம், நடக்கலாம் சார். ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகுன்னா நல்லா கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா போதும். ரொம்ப இதுவாக இருந்தால் போயிட்டு வார்ம் பாத் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் அந்தாக்கா வார்ம் பாத் எடுத்துட்டு சாங்ஸ் போட்டு கேளுங்க. மியூசிக் தெரப்பி வந்து ரொம்ப உங்களை அவுட்கம் பண்ணும், எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ் இருந்தாலும். அதேமாரி உங்களுக்கு அதேமாரி ஃபிசிக்கலாக பிபி எதுவும் இருக்கான்னு பார்த்துக்குங்க, ப்ரெஷரு ஆகாமல் பார்த்துக்குங்க. நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் சைக்காலஜிஸ்ட் அணுகி உங்களுக்கான என்ன பிரச்சனைன்றதை ஒரு தெளிவுக்குவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா வச்சுக்குங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணுங்கள். தீய பழக்க வழக்கங்கள் எதையும் தேடி போக வேணாம்.

0: அதில் போனாலே நமக்கு அதுதான் நம்மளுக்கு கில்டி கான்ஷியஸ் கொடுக்கும். அந்த மாதிரி போகும்போது நம்ம உள் மனசே நம்மளை வந்து கேள்வி கேட்கும்போது நம்மளை தடுமாறிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் அதிகம். அதனால் உள் மனசை கிளியராக வச்சுக்கிட்டாலே 90% வந்து நம்ம வந்து இருக்கலாம். இந்த உலகத்தில் 30% தான் நோயாளி, 70% நமக்கு நோய் வந்துருமோ இருக்கோன்னு நினைச்சே நோயாளி ஆகிறதும் இங்கே அதிகம் சார். அதுதான் நிச்சயம்.
1: என்ன பேசுறது அப்படின்றது. ஓகே, நர்சிங்ல பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க, அது ஒரு பலமா இல்ல சேலஞ்சா?
0: இல்லை சார், ஒரு காலத்தில் வந்து பலமாக இருந்துச்சு, இன்னைக்கு ஆண்களும் வரும்போது இது சேலஞ்சாக இருக்குது சார். இன்னைக்கு
1: ஓகே, ஆண்களும் இருக்காங்கல்ல?
0: ஆ, இருக்காங்க, சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சில இடத்துல டாமினேஷனும் அதிகமாக இருக்குது.
1: ஓ, அப்படியா?
0: அந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுறோம்.
1: சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணுறீங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, நான் அதை பற்றி பேசுகிறேன். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ,
1: வணக்கம் சார், யார்?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் அடித்தூர்ல இருந்து புகழேந்தி பேசுறேன் சார். நிகழ்ச்சியெல்லாம் நல்லா இருக்கு சார், பாடலாம் சூப்பரா இருக்கு சார்.
1: நல்லா இருக்குங்களா? நர்ஸ் இருக்காங்க, பேசுறீங்களா?
2: நல்லா இருக்குங்க சார்.
1: ஓகேங்க, உங்களுக்கு நம்ம நர்ஸ் கிட்ட எதனா கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா?
2: இல்ல இல்ல சார், எங்க கூட பேசுங்க.
1: ஓ, எங்க கூட பேசுங்க. உங்களுக்கு நர்ஸ் கிட்ட பேசணுன்ற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கால் பண்ணுங்க. 298-6-00-38 இல்லைனா 295-2-0-55-4 என்ற எண்ணை கால் பண்ணலாம். அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து? வணக்கம், வணக்கம். ஓகே, கேக்குதுங்களா? கேக்குதுங்களா?
3: கேக்குதுங்க சார். மதிய வணக்கம்.
1: மதிய வணக்கம், நர்ஸ் இருக்காங்க, பேசுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: ராயப்பேட்டை வெங்கட் மேடம்.
1: வெங்கட், நர்ஸ் இருக்காங்க, உங்க கேள்வி கேளுங்க.
3: மேடம், செவிலியர்கள் நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார, சொல்லுங்க.
3: எங்களுக்கு உங்களை மாதிரி அரசு பணியில நீங்க சொன்ன அதே ஹாஸ்பிட்டல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீட்டுல.
0: வாழ்த்துக்கள் சார்.
3: உங்க பணி வந்து மகத்தானது, போற்றுதலுக்குரியது, வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார, நன்றிங்க சார, நன்றிங்க.
1: தேங்க்யூ,
0: வாழ்த்து சொன்னேன்னு சொல்லுங்க.
1: ஓகே, உங்களுக்கும் வாழ்த்து சொன்னாங்க. அடுத்த காலர் வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், வணக்கம்.
4: வணக்கம்,
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
4: நமது நிலைய நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்புடைய நல்வாழ்த்துக்கள்.
1: ஓகே,
4: சர்வதேச நல்வாழ்த்துக்கள் அம்மாவுக்கும்.
1: ஓகே, நல்வாழ்த்து. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா?
4: தங்களின் பணிகள், இருவரின் பணிகளும் சிறப்புடைய நல்வாழ்த்துக்கள் மட்டும்.
1: நன்றிங்க, நன்றிங்க ஐயா, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. ஓகே, நானே உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கிறேன். லிசனருக்கு சொல்லுங்க, ஹோம்ல பேஷண்ட்ஸ்லாம் கேர் பண்ண வேண்டிய பேசிக் டிப்ஸ். வீட்டில் இருப்பாங்க இல்லையா பேஷண்ட்ஸ்லாம், அவங்கெல்லாம் வந்து பார்த்துக்க வேண்டிய பேசிக்கான டிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன்
0: சார். நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்மளே நம்ம பார்த்துக்கினா அதுவே பாதி, நமக்கு வந்து முக்கால் வசி நல்லா இருக்கும் சார்.
1: ஓகே,
0: அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தை வந்து வச்சுக்கணும். தேவையில்லாத ஃபுட்டு, இந்த நிறைய யூடியூப் பார்த்து அதை சாப்பிட்றது, இதை சாப்பிட்றது, இதை சாப்பிட்டா ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் சார், ஒரு சிலருக்கு
1: ஒத்துக்காது.
0: நம்ம உடலுக்கு என்ன தேவையோ, எது ஒத்து போகுதோ அதை சாப்பிட்டு ஹெல்த்தியான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுங்க. முதல்ல ஃபுட்டு, உணவு தான் பேசிக்கு. அதுக்கப்புறம் சுத்தம், காலை 2 வேளை குளிக்கலாம், தண்ணி இருந்த பிரச்சனை
1: இல்லைன்னா,
0: இல்லைன்னா 1 வேளையாவது குளிங்க. தேவையான மருந்து மாத்திரை வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்காமல் இருந்து ஃபுட்டுலேயே மெயின்டைன் பண்ணலாம். ஏன்னா இப்போ அது ஒரு கெமிக்கல் தான், நம்ம பாடிக்குள்ளே போய் நிறைய ரியாக்ஷன் ஆகும். ஃபார்மசியில் போய் நீங்களாக வந்து தலைவலிக்கணும் சொல்லிட்டு போய் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்து,
1: நல்லா சொல்லுங்களேன்.
0: அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அவரும் படித்த ஒரு ஒரு மருத்துவரோட ஆலோசனையின்றி சொந்தமாக எந்த மருந்து மாத்திரையும் எடுக்காதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நல்ல ஆலோசகரை மனநல ஆலோசகர் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கேளுங்க. தென் ஃபேமிலி மெம்பர்ஸோட மனசு விட்டு பேசுங்க. பேசினாலே உங்களுடைய பாதி பிரச்சனை குறையும், உங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் நல்லா இருப்பீங்க. அப்புறம் ஃபுட்டு செலக்ட் பண்ணும்போது பார்த்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நல்லா ரொம்ப வேக வைக்காமல் நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்டாலே அதில் இருக்கிற விட்டமின் சத்துங்கள்லாம் வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து ஏற்றுக்கும். இது நல்ல உணவு, நல்ல ஓய்வு, நல்ல தூக்கம்.
1: மனசு
0: நம்ம அமைதியா வச்சுட்டாலே தூக்கம் நல்லா.
1: அடுத்த நேர் வணக்கம் ரெயின்போ.

0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சொல்லுங்க. நர்ஸ் இருக்காங்க.
1: வணக்கம் வணக்கம் உங்களுக்கு என்னுடைய, சாரி நர்ஸ், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இனிய செய்தி.
2: தேங்க் யூ சார், டெய்லி நான் உங்க வாய்ஸ் கேட்பேன், சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கும் போது நீங்க ரெகுலரா போன் பண்ணுவீங்க. இப்ப தான் சொன்னேன் நானு உங்க நேம்.
1: பொதுவாகவே உங்களுக்கு அந்த ஒரு சுழற்சி முறையில அந்த ஒர்க் அப்படிங்கறது இருக்கும். ஒரு நான் வந்து காலையில, ஒரு நான் நைட்டு, ஒரு நான் மத்தியானம். இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கறது எப்படி பண்றீங்க ஒண்ணு, ரெண்டாவது சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்ற விதம் அப்படிங்கறது ஒரு பாசிட்டிவா இருக்கும். உங்க லைஃப்ல இந்த பேஷண்ட்க்கு நான் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அவங்க ஆள் ரொம்ப டவுனா இருந்தாங்க, பட் நான் சொல்லி மாத்திட்டேன், அல்லது எனக்கு இது ரொம்ப மன நிறைவா இருந்தது, இந்த பேஷண்ட் கூட நான் வந்து இன்டராக்ட் பண்ண விதம், அவங்களுக்கு சிகிச்சை பார்த்த விதம், ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
2: இப்பதான் கொஞ்சம் முன்னாடி சொல்லி முடிச்சேன் சார், குழந்தை காப்பாது. ஆக்சுவலி நான் குழந்தைகள் நலத்துல நர்ஸ் எஜுகேட்டரா இருக்கேன்.
1: ஓகே.
2: இப்ப கல்லூரியில வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நிறைய மாணவிகள் வந்து படிப்பு துறை சார்ந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. பேலன்ஸ் ஒன்று, ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு வருவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கவுன்சிலராக இருக்கேன். அந்த ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணனால என் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நான் வந்து கவுன்சில் பண்ணுவேன். முதல்ல அவங்கள வந்து கவுன்சிலிங் டெய்லி பேசுவேன். காலையில் நல்லா இருக்கீங்களாம்மா, சாப்பிட்டீங்களா, மூணு மந்திரம் சார் நோயாளியை கூட காப்பாத்துறதுக்கு.
1: ஓகே,
2: நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, நான் இதை தான் சொல்லி கொடுப்பேன். எந்த யாரை பார்த்தாலும் நீங்கள் இதை கேளுங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கே நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க வீட்டில். நல்லா இருக்கீங்களான்னு கூட எதிரில் பார்த்தா கேட்க மாட்டாங்க. இதை நீங்கள் மூணு மந்திரத்தை சொல்லுங்க. நீங்கள் தான் சார் பெஸ்ட்டு பர்சன் இந்த சொசைட்டியில், உங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை தான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி
1: கொடுப்பேன்.
2: நோயாளி கிட்ட போய் கேட்கும் போது இதுதான் சுழற்சி முறை. வேலைன்றது அது அது பழகிடும் சார்,
0: பழகிடுச்சு.
2: வேற ஒன்றும் இல்லை, அது பழகிடுச்சு. ஸ்டூடெண்ட் பிள்ளைந்தே அதை பழகி வந்ததுனால அது எங்களுக்கு ஒரு பெருசாக தெரியல. இன்னொன்று ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த டியூட்டியில் இப்படி தான் இருப்போங்கிறது அவங்களுக்கு பழகினதுனால எங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது சார்.
1: உங்களுடைய பணிகள்
2: நன்றி சார். நான் எதிர்பார்க்கல, நீங்க வந்து உங்களோட வாய்ஸ் நிறைய முறை கேட்டிருக்கேன், நீங்க எனக்கு வந்து காலரா வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப நன்றி சார்.
0: நான் எதிர்பார்த்தேன் கால் பண்ணுவாரு.
2: ஆனா நீங்க சொன்னேன், நான் நீங்க கால் பண்ணுவீங்க.
0: அவங்க சொன்னாங்க ரசிகர் கால் பண்ணுவாரு,
2: சந்திரசேகர் சார் ரெகுலரா பண்ணுவாரு அப்படின்னு சொன்னேன் நான்.
1: ரொம்ப சந்தோஷம்,
0: தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ, பை பை. எஸ் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். எஸ், இந்த ஃபர்ஸ்ட் எய்டுன்னு இருக்கு இல்லையா, அது எல்லாருமே கற்றுக்கணுமா? அதில் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மூணு விஷயம் சொல்லுங்க, இதை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு.
2: நிச்சயமா சார், ஒரு ஆளை பார்த்த உடனே எப்படி இருக்காங்க முகத்தை பாருங்க, புன்னகை இருக்கான்னு பாருங்க, இல்லைன்னா என்ன பிரச்சனைன்னு பாருங்க, அவங்க நல்லா மூச்சு விடுறாங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன, அதை பார்த்துட்டு கீழே விழுமா மயக்கமா இருந்தா நேரம் படுக்க வச்சிருங்க. எல்லாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து கார்டியக் மசாஜ். ஹார்ட் வந்து எப்படி வந்து ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கா வந்து அந்த கோர்ஸ் படிக்கணும்னு இதுக்கெல்லாம் இல்லை. நீங்க வந்தாலே நிறைய வந்து சொல்லி கொடுக்குறோம், அந்த எப்படி அந்த ஹார்ட்டுக்கு மேல வச்சு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றது. அந்த பேசிக் ஒரு கொடுத்துட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணி பக்கத்துல ஹெல்ப் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் நீங்க மசாஜ் பண்ணாலே அந்த ஹார்ட் பம்ப் வந்து பிரெயினுக்கு வந்து உடம்புக்கும் ரத்த ஓட்டத்தை கொடுத்துட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு உயிரை காப்பாத்துறீங்க.
0: ஓகே,
2: அது ஒரு பேசிக் தான். நம்ம ரொம்ப இதுக்குன்னு ஒரு கோர்ஸ் படிக்கணும்னுலாம் எந்த இதுவும் இல்லை. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சின்ன பிள்ளையிலேருந்து ஸ்கூல்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார்.
0: ஓகே,
2: ஆனால் எல்லாம் சரி கொடுக்குறோம், ஆனால் இன்னைக்கு இந்த வாருன்னு ஒன்று வந்து உயிர்களுக்கு மதிப்பு இல்லாமல் பண்ணிடுச்சு. பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே படித்தவங்க, எக்கனாமிக்கலாக ஸ்ட்ரென்த்தன் ஆனவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், ஒரு உயிர், ஒரு அம்மா 10 மாதம் கஷ்டப்பட்டு அதை சுமந்து வாந்தி எடுத்து மயக்கத்தோடு அந்த உயிரை ஜனிக்கிறது, ஒரு இன்னொரு ஜென்மம் எடுக்கிறதுக்கு மேலே ஒவ்வொரு குழந்தையும் அப்படி பிரசவிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து தான் ஒரு நல்லா வாழணும்னு நினைக்கிற இந்த உலகம் வந்து எல்லாரும் பீஸ்ஃபுல்லாக வாழறதுக்கு படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த போர் சண்டை இதில் வந்து ஒவ்வொருத்தரும் அப்படியே எல்லா உயிர்களும் தான் எவ்வளோ

0: உயிர்களை கொள்றாங்க போது மனசு பதைக்குது. ஒரு உயிரை காப்பாற்ற ஹாஸ்பிட்டல் அப்படி ஓடுறோம் நாங்கள், எங்களை மறந்து மருத்துவர் துறையில் இருக்கிற அத்தனை பேரும் நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லையே, என்னத்துக்கு நாங்கள் காப்பாற்றணும்? இப்படி அப்படியே பாம் போட்டு எல்லாரையும் கொள்றாங்க. இந்த உலகத்துக்கு தேவை பீஸ். ஆமாம், உயிர்களை கொள்றது இல்லை. நான் புத்தரும் இல்லை, நான் அவதாரம் எடுத்து வரல யாருக்கும் சொல்றதுக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த நேரத்தில் இதை ஒரு வாய்ப்பாக கருதி நான் சொல்கிறேன். தயவுசெய்து தலைவர்கள் புரிஞ்சுக்குங்க, நான் தமிழில் பேசுகிறேன். வி நீட் பீஸ் இன் திஸ் வேர்ல்ட்.
1: எஸ்,
0: ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் த லீடர்ஸ் ஆஃப் வேர்ல்டு இன் ஆல் கான்டினென்ட்ஸ், ஸ்டாப் த வார், லீவ் அண்ட் லெட் லீவ் த சோல்ஸ்.
1: ஓகே, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நர்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க அந்த உயிரை பற்றி பேசும்போது. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: அதாவது நம்ம அன்னை தெரசாவுக்கு அப்புறம் நான் ஒரு பெண்ணை, நான் ரொம்ப புனிதமான பெண்கள் தான் அது.
0: நன்றிங்க சார், நன்றி நன்றி.
2: அதாவது பாத்தீங்கன்னா அம்மா வந்து சொன்னாதான் அப்பாவின் பேரே தெரியும்பாங்க. ஆனா அந்த அம்மாவுக்கே உங்க குழந்தை இதுதான் சொல்றதே நீங்க தான்.
0: ஆமா சார்,
2: அதனால உங்க தொழில் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இப்போ
2: ஒரு பூகம்பம் வந்தது ஒரு இடத்துல, அப்போ அந்த செவிலியர்கள்லாம் அந்த குழந்தையத்தை காப்பாத்துவாங்க. அவங்க தப்பிச்சுட்டு ஓடையாம அவங்க அந்த அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெண் நர்ஸுக்கு எவ்வளவு ஒரு பண்பு இருக்கு. இப்ப ஆண் நர்ஸ் வராங்கன்னு சொல்றீங்க, ஆனா அந்த பெண்களுக்கு இருக்கிற அந்த குணம், ஒரு அன்பு. இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 டீச்சர் இருக்காங்கன்னா முக்காவாசி பெண்கள் தான் வைப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைகளை அரவணைக்கிறதுக்கு அவங்களாலதான் முடியும்.
0: அந்த தாய்மை உணர்வு சார்
2: இருக்கும். அதாவது உங்ககிட்ட வந்த அன்புதான் மேடம். நான் இப்ப எனக்கு வந்து நான் டெய்லர், எனக்கு வந்து நிறைய நர்ஸ் கஸ்டமர் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க யாருமே கோவப்பட மாட்டாங்க. நான் ஒரு 2 லேட் ஆயிட்டாலும் பரவாயில்ல புரிஞ்சு. அந்த அன்பு வந்து எப்படின்னா அவங்ககிட்ட கோவங்கிறதே நான் பாப்பவே முடியல.
0: சரிங்க சார், நன்றி சார்.
2: அதனால உங்களை மாதிரி புனிதமான தொழில் நீங்க பண்ண, அதாவது டாக்டர் எல்லாத்தையும் விட புனிதமான தொழில் நர்ஸ் தொழில் மேடம்.
0: நன்றிங்க சார்,
2: உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்து.
0: நன்றி நன்றிங்க சார், நன்றி
2: நன்றி
0: நன்றி. பாசிட்டிவ் ஃபீட்பேக் சார் அவர்கிட்ட இருந்து நன்றி
1: பண்றேன். நிறைவு காலரா ஒருத்தங்க இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். ஓகே, நிறைவா நான் தான் உங்ககிட்ட பேச போறோம் போல. ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த 1 மணி நேரம் வந்து நான் பேசினது. அவர் பேசும்போது கூட சொன்னாரு, அம்மா அப்பா அம்மா தெரியறதுக்கு மாதிரி எங்களை நீங்க தான், அம்மாவுக்கே நீங்க தான் சொல்ல போறீங்க இந்த குழந்தை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு. எத்தனை குழந்தைகள் அந்த கையில வாங்கியிருந்திருப்பீங்க, எத்தனை உயிர்களை நீங்க காப்பாத்திருப்பீங்க, உங்களை எத்தனை பேர் தெய்வமா பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு உங்களை நாங்க உட்கார வச்சு நான் இங்க எதிரில பேசிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைவு பகுதிக்கு வந்து போக போறோம். அதுக்கு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஒன்று இது பண்ணிடலாம், சரிங்களா? டீ ஆர் காஃபி டியூரிங் டியூட்டி டைம்ல உங்களுக்கு?
0: காஃபி சார்.
1: காஃபி. மோஸ்ட் சேலஞ்சிங்கான ஷிஃப்ட் எது, டே ஷிஃப்டா நைட் ஷிஃப்ட்?
0: நைட் ஷிஃப்ட் சார். ஏன்னா எல்லாருமே தூங்கணும் சார். பேஷண்ட் எல்லாம் தூங்கும் போது நான் மட்டும் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு தூக்கம் வருது, நான் ஏன் இப்படி முழிச்சுட்டு இருக்கணும், எனக்கு தூங்கணும் போல இருக்கும்.
1: பெண்களுக்கு
0: ஃப்ரெண்ட்லி டாக்டர் சார்.
1: ஃப்ரெண்ட்லி டாக்டர் தான். ஓகே, எமோஷனல் பேஷண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா இல்லை டஃப்பாக இருக்குமா உங்களுக்கு?
0: டஃப்பாக தான் இருக்கும் சார். பேசி பேசி தான் குறைக்கணும். முதல்ல அவர் அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கணும், நம்மளை வந்து புரிஞ்சுக்கணும், அடாப்ட் ஆகணும். அவரை ரொம்ப வைலண்ட் பண்ணோன்னா நாங்கள் செடேஷன் கொடுத்துருவோம், படுத்து வச்சு படுக்க வச்சுட்டு காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி ரீடெயின் பண்ணுவோம்.
1: இந்த இன்டர்நேஷனல் நர்சிங் டேக்கு உலகத்தில் இருக்க நர்ஸுங்களுக்கு உங்களோட வார்த்தைகள் என்னவா இருக்கும்?
0: அன்பா இருங்க. அந்த நான் சொன்ன அந்த 3 மந்திரம், ஆர் யூ ஓகே, ஹார்ட் ஃபுட், டிட் யூ ஹார்ட் ஸ்லீப், இந்த 3 மந்த்ரஸ், திஸ் வில் என்ஹான்ஸ் யுவர் குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி.

0: குவான்டிட்டி இன் பிட்வீன் த பேஷண்ட் கேர், அது வந்து உங்களை என்றைக்கு தூக்கி நிறுத்தும், முதல்ல நம்ம மனுஷங்க அந்த மனிதநேய பண்பு இது மூணு மூலமாக உங்களுக்கு வரும். இந்த மந்திரத்தை என்றைக்கும் நீங்கள் உபயோகப்படுத்துங்க.
1: ஓகே, அதாவது இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப அழகாக போச்சு. நான் ஒன்று மட்டும், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் வந்து பாடல் தான் அடுத்து கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் நிறைய பேஷண்ட் சொன்னீங்க, ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, ஏன் சிரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இல்லை, டாக்டர் அஞ்சலி வந்து நான் பார்த்த வரைக்கும் அவங்க சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க ஸ்ட்ரிக்டாலாம் இல்லை, அவங்க ரொம்ப அன்பாக இருங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டாக்டர், உங்ககிட்ட வந்து நான் இன்றைக்கி ஒன்று கற்றுக்கிட்டேன். யாரை பார்த்தாலும் இனிமேல்ட்டு நல்லா இருக்கீங்களான்றதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன் அப்படின்றத நான் இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறேன். இன்றைக்கி எஸ் உலக செவிலியர் தினத்தை அன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து இன்றைக்கி எங்க கூட நிறைய ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.
0: நன்றிங்க சார். வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. நிறைய நர்சஸ், தௌசண்ட்ஸ் ஆஃப் நர்சஸ் இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது பொன்னான வாய்ப்புகள். நன்றின்ற ஒரு வார்த்தையில் நான் முடிக்க விரும்பல. இந்த முயற்சி மேலும் தொடரும்னு நினைக்கிறேன். இதில் அடுத்தடுத்து வாய்ப்புகளில் நான் வந்து நிறைய வந்து சொசைட்டிக்கு ஏதாவது சொல்லணும். வெறும் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறது பத்தலை, இன்னும் சொசைட்டிக்கிட்டு நிறைய ரீச் பண்ண வேண்டிய மெசேஜஸ் நிறைய இருக்குது. அடுத்தடுத்த வாய்ப்புகளில் நிச்சயமாக அதை நான்
1: கண்டிப்பாக பேசலாம். எஸ் இப்போ நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஃபன் பண்ணலாமால கண்டிப்பாக வரேன். நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக வந்து அவங்களுக்கு பிடித்தமான ஒரு பாடலே வந்து வந்துட்டு இருக்கு. என்ன பாடல், ஏது பாடல் அப்படின்றது வந்து கோபால் சர்மா தேவி பாடியிருக்காங்க, வைரமுத்தூர் வரிகளில், வித்யாசாகர் இசையில். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதில் ஸ்டேட்டினாருங்க. ஃபன் பண்ணலாம் வல்ல சந்திக்கலாம்.

0: நேரம் மாலை 4 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். சர்வதேச செவிலியர்கள் தினத்தை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் மீண்டும் பதவியேற்றுள்ள திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மெக்கன்னாவுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக அதிக அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஸ்எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நேரம் 4:03 ஆயாச்சு. சென்னை எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஃபன் பண்ணலாமா? எஸ், நான் உங்க ஆர்ஜி சரண் ஜெயராமன் தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஃபன் பண்ணலாமா? என்ன டாபிக் சரண் அப்படிதானே கேக்குறீங்க? இன்னைக்கு நான் கேள்வியே கேட்க போறது இல்லைங்க, நீங்க தான் கேள்வி கேட்க போறீங்க. அத என்னன்னு தானே கேக்குறீங்க? நீங்க சில படங்களுடைய பெயர்களை உள்ள வச்சு அந்த ஒரு வரியை சொல்ல போறீங்க. அதுல எத்தனை படங்கள் இருக்கு, அது என்னென்ன படங்கள்னு கண்டுபிடிக்க போறேன். ஐயா தயவு செய்து 2 இல்ல 3 வைங்க. நீங்க 5-6 வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் பாவம். அதனால பாடல் அந்த வரியை வந்து எழுதுறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன். அந்த டைமை யூஸ் பண்ணி ப்ளீஸ் ரொம்ப அழகான கேள்வியோட வாங்க, ஜாலியாக விளையாடலாம். ஆனால் நிகழ்ச்சியில் முதல்ல பாடலில் ஒரு அழகான பாடல் வந்து கொண்டு வந்திருக்கேன். பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இருந்து, அந்த பொன்னியின் செல்வன் புதுசில் பழையசு, அந்த படத்தில் வந்து அனுராதா ஸ்ரீராம் மற்றும் மாத்தங்கி பாடிய பாடல் பாவிஜியோட வரிகளில் வித்யாசாகர் இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நிதிரங்கள், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986000038 இல்லைனா 2952-5204 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பாடல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. கேட்டு நிறங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4 எல்லாமே செமதுளே.

0: என்ன ஒரு வைபான ஒரு பாடல்ல பாடல் கேட்டு முடித்த நேரம் 4:09 ஆயாச்சு. எஸ்எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபன் பண்ணலாமா? நான் ஆர்ஜி சரஞ்சே நம்ம வந்து கூட இணைஞ்சிட்டு இருக்கேன். எஸ், கால் போன் அப்படி துடிக்குது, யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், எங்களை பத்தி விவிஎஸ் கண்ணன்.
0: விவிஎஸ் கண்ணன் சார், ரெடியா கேம் விளையாட? படங்களுடைய பெயர்கள்லாம் ஒரு வரியில வச்சு மறைச்சு என்கிட்ட சொல்லணும், அந்த லைன்ல இருக்கிற பெயரை நான் தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். நீங்க யோசிச்சு இன்னொரு கால் பண்றீங்களா? சொல்றீங்களா? சொல்லுங்க.
1: உலகம்.
0: உலகம். உலகம்ல என்ன படம் பேர் இருக்குது? ஒரு பேர் தான் அதுல இருக்குது. அதாவது ஒரு படத்தோட பெயரை ஒரு வரிக்குள்ள வச்சு நீங்க மறைச்சு சொல்லணும்னு நான் எடுப்பேன்னு சொன்னேன். நீங்க உலகம் சுற்றும் வாலிபம் நானே சொல்லியிருந்திருப்பேன், பட் இல்ல அது கிடையாது. ஓகே, தேங்க்யூ.
1: நன்றி, நன்றி.
0: ஐயா, நீங்க வந்து படங்களுடைய பெயர்கள்லாம் ஒரு வரியில வச்சு மறைச்சு சொல்ல போறீங்க, இப்ப நான் அதுக்கான பதிலை கண்டுபிடிக்க போறேன். வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ராமுவிற்கு கை கொடுத்த கற்பகம் ஒரு கோயிலில் தெய்வம்.
0: மறுபடியும் சொல்லுங்க.
2: ராமுவிற்கு கை கொடுத்த கற்பகம் ஒரு கோயிலில் தெய்வம்.
0: ராமு.
2: ஓகே.
0: கற்பகம்.
2: ஓகே.
0: தெய்வம். கரெக்டா?
2: தெய்வம் இன்னொன்னு ஒண்ணு
0: இருக்குதே. ஐயோ, சொல்லிடுங்களேன் பாவல. நான்
2: இல்ல பரவாயில்ல, சொல்லிடுறேன். கை கொடுத்த தெய்வம்.
0: ஓ, கை கொடுத்த தெய்வம்.
2: அப்புறம் கோயில். கோவில்.
0: நான் பே சொன்ன ரெண்டு மூணு வைங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஹலோ, வணக்கம் சார. சென்னை பெருங்குல இருந்து வள்ளி பேசுறேன் சார்.
0: வள்ளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வள்ளி. சொல்லுங்க.
3: நான் சொல்லட்டுமா?
0: ரெடியா இருக்கணும் எல்லாம். சொல்லுங்க.
3: நான் புடிச்ச மாப்பிள்ளைக்கு திருநெல்வேலிக்கு போய் அல்வா வாங்கி கொடுத்துட்டு ஊட்டிக்கு போய் சொட்டர் வாங்கி கொடுத்தேன். இதுல 4 படம் இருக்கு சொல்லுங்க.
0: ஒன்னு ரெண்டு சொல்லுங்க.
3: நான் புடிச்ச மாப்பிள்ளைக்கு திருநெல்வேலிக்கு போய் அல்வா வாங்கிக்கின்னு அப்படியே ஊட்டிக்கு போய் சொட்டர் வாங்கினது கொடுத்தேன்.
0: சரி, ஓகே. இதுல 4 படங்கள் இருக்கா? 3 படங்கள் எனக்கு தெரியுது. மாப்பிள்ளை, ஊட்டி, திருநெல்வேலி. 4வதா ஒன்னு எக்ஸ்ட்ரா சொருகி இருக்கீங்களா உள்ள, அது என்னது?
3: நான் பிடிச்ச மாப்பிள்ளை.
0: ஓ, அப்படி படம் இருக்கா?
3: இருக்கேன்.
0: நல்லா இருக்குமா படம்?
3: சூப்பரா இருக்கும் சார்.
0: சூப்பரா இருக்குமா? நல்லா பாட்டு.
4: என்ன
0: மாதிரி உங்க பேர் சொல்லுங்க?
4: மகேந்திரன்.
0: இன்னைக்கு என்னன்னு தெரியல, எல்லாம் கலரும் பேசுறது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பேசுறீங்க.
4: சந்தோஷம்,

0: சந்தோஷம்.
1: சரி சொல்லுங்க.
0: ஓகே சொல்றேன். அதாவது எங்கேயும் காதல் குழந்தை.
1: இல்ல இல்ல இன்னொரு உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்களேன், எனக்கு கேட்க மாட்டேங்குது. சொல்லுங்க.
0: ஓகே. எங்கேயும் காதல் குழந்தை நட்பு.
1: எங்கேயும் காதலும் காதலும் இருக்கு.
0: சூப்பர்.

0: நட்புணர் படம் இருக்கா?
1: நட்புக்காக.
0: ஓகே, நட்புக்காக இருக்கு. அப்பனா வந்து எங்க காதல் இருக்க? என்ன இன்னைக்கு எல்லாம் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பேசுறீங்க. ஏஸ், அடுத்த காலர் யாருன்னு பார்க்கலாம். எனக்கும் கொஞ்சம் எனர்ஜி கொடுங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க? ஓகே, நெக்ஸ்ட். ஹலோ, கலா எப்படி இருக்கீங்க? கலா நீங்க தாங்க எனக்கு சொல்லணும்.
2: நிறம்
0: பூவா?
2: நிறம்
0: பூல ரெண்டு படம் இருக்குதா? சொன்னது ரெண்டு வார்த்தை தான், இப்ப நாலு படமா இருக்கும். என்ன கலா நீங்க? பூ பூ படம் இருக்கு. இன்னொரு படம் தெரியலையே, நிறம் மாறாத பூக்களா?
2: பூச்சூடவா
0: சைட்ல ஒண்ணு சொல்லிக்கிட்டீங்க. நதியா படம். தேங்க்யூ கலா, ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ சோ மச். அடிக்கடி கால் பண்ணுங்க.
2: தேங்க்யூ,
0: பாய்
2: பாய்.
0: என்ன நடக்குதுன்னே தெரியலல்ல, எப்படி இந்த மக்கள் இவ்வளோ எனர்ஜியா பேசுறாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: வணக்கம்,
0: லைன் கிடைச்சிருச்சு, சொல்லுங்க யாரு?
3: வணக்கம், மயிலாடுதுறையில இருந்து
0: எனக்காக நீங்க ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா?
3: நீங்க
0: பேசுங்க, அந்த வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. சொல்லுங்க, இப்போ எனக்கு ரெடி விளையாடுறதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில வந்து அடுத்து ஒரு பாடல் தான் கேட்க போறோம். ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல. இந்த இந்த விளையாட்டு விளையாடும் போதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் அப்படியே வியந்து போயிடுவேன், எப்படியில கிரியேட்டிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. எஸ், நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடல் வந்து சீனு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டுருக்கு. உன்னி மேனனுடைய குரலில் மற்றும் ஹரிணியும் கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. வாலிவுட் வரிகளில் தேவாவோட இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நிதிருங்கள். உங்களுக்கும் என்கிட்ட பேசணும், ஃபன் பண்ணலாமல் விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 2986000038 இல்லைனா 2952055 எண்ணுக்கு கால் பண்ணலாம். என்ன டாபிக் தானே கேட்குறீங்க? படம் பேரெல்லாம் வச்சு ஒரு வாக்கியத்தை அமைச்சு என்கிட்ட சொல்லுவீங்க, அந்த வாக்கியத்துக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க படங்களுடைய பெயர்கள்லாம் கண்டுபிடிக்கிறனா இல்லையா அப்படின்றது தான் கேம். நான் தான் கண்டுபிடிப்பேன், சரிங்களா? இப்போ பாடலை கேட்டு வரலாம். இது FM 101.4 எல்லாமே சமதுல.

0: இந்த ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்த அந்த நேரம் 4:22 ஆயாச்சு. ரொம்ப அழகான பாடல்ல எஸ் எஃப்எம் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஃபன் பண்ணலாமால ஆர்ஜி சரண் ஜெயராமன் கூட தான் இணைஞ்சிருக்கீங்க. ஏ சார், ரொம்ப தாமதப்படுத்தாம காலருக்கு போயிடலாம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், அத்தியத்தனை தமிழேந்தி.
0: தமிழேந்தி எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கு தமிழேந்தி, ரொம்ப நாள் ஆச்சுல பேசி. சரி சொல்லுங்க, படம் பேர் சொல், சாரி லைன் சொல்லுங்க.
1: மூணு படம் இருக்குது அதுல.
0: மூணு படம் இருக்குது.
1: வேண்டும் வேண்டும் நெஞ்சில் வேண்டும் தீயை தீண்டும் தில் தில்.
0: என்னது?
1: வேண்டும் வேண்டும் நெஞ்சில் வேண்டும் தீயை தீண்டும் தில்.
0: தில் இருக்கு, தீ இருக்கு. இந்த நெஞ்சில்ன்ற ஒரு படம் நெஞ்சு நிலைவா?
1: அதெல்லாம் இல்ல, அதுக்கு முடியும் சொல்ல சொல்லுங்க. முடியும் போது.
0: முடியும் போதா?
1: வேண்டும்
0: ஆமா.

0: எப்படி எப்படி இவ்வளவு கிரியேட்டிவா இருக்கீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ, அடிக்கடி கால் பண்ணுங்க. பாய். தமிழந்தி வந்தாலே தெரியும், ரொம்ப அழகான ஒரு பாருங்களா, வேண்டும் வேண்டும்ன்றது டும் டும் வச்சிருக்காரு, அழகா இருந்துச்சுல. எஸ், அடுத்த காலர் வணக்கம். ரெயின்போ, யார் எங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னை ஏழுக்குளம். தேவா.
0: தேவா, எப்படி இருக்கீங்க?
1: கோயிலுக்கு போய் அருள் பெற அர்ச்சனை செய்ய பூசாரி பூக்களை கொடுத்தார். இது எப்படி இருக்கு?
0: பயங்கரமா இருக்கு. ஒரு வாட்டி சொல்லுங்க.
1: கோயிலுக்கு போய் சாமி அருள் பெற அர்ச்சனை செய்ய
0: கோவில் இருக்கு, சாமி இருக்கு, அருள் இருக்கு, பூ இருக்கு. பூக்கள்ல பூ மட்டும் எடுத்துக்கணுங்க ஐயா. தேவாயா,
1: இன்னும்
0: ஒண்ணு இருக்கா?
1: அர்ச்சனை பூக்கள்.
0: ஓ, ஓகே, நன்றிங்க ஐயா, ரொம்ப அழகா பேசுனீங்க தேவா. தேங்க்யூ.
1: நன்றி நன்றி.
0: தேவா பாருங்களேன், ரொம்ப ஸ்மார்ட், அழகா வந்தாரு, பேசினாரு, ஆன்சர் முடிச்சதுக்கப்புறம் நான் கிளம்புறேங்க அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாரு. ஓகே, நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு காலர் வணக்கம். ரெயின்போ, யார் எங்க இருந்து?
2: மாலையினிய வணக்கம்.
0: மாலையினிய வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால். நல்லா இருக்கீங்களா?
0: கோபால், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன்.
0: சாப்பிட்டீங்களா?
2: ஆச்சு சார்.
0: ஓகே கோபால், சொல்லுங்க. ரெடி.
2: நேற்று நீ எங்கள் மன்னன், இன்று நீ தங்கம், நாளை ராஜா.
0: மன்னன் ராஜா, ஓகே. தங்கம்னு ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க.
2: இருக்கு.
0: ஓ, கரெக்டா படம் கண்டுபிடிச்ச மூணும்
2: இல்ல, நேற்று இன்று நாளைன்னு வந்து ஒரு படம் வந்துடும்.
0: எங்கள்
2: தங்கராஜா, மன்னன், நீ எல்லாம் ஒரு வரிசையா
0: ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். நீங்க தான். தேங்க்யூ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், கோயம்பேடுல இருந்து பார்த்திபன். நல்லா இருக்கீங்களா சார்?
0: பார்த்திபன், நான் நல்லா இருக்கேன். பார்த்திபன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நாளாச்சு சார் உங்ககிட்ட பேசி.
0: ஐயோ பார்த்திபன், எனக்கும் உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன்
0: சார். நலமா இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா?
3: முதல்ல
0: இருந்து சொல்லுங்க.
3: வெற்றி.
0: ஓகே.
3: விழா.
0: ஓகே.
3: கல்யாணம். குடும்பம்.
0: ஓகே, இதுல என்னன்னா, வெற்றி விழா இருக்குது, கலாட்டா கல்யாணம் இருக்குது, குடும்பம் என்ன இருக்குதா? படம்
3: குடும்பம் ஒரு கதம்பம். சொல்லு சார்.
0: குடும்பம் ஒரு கதம்பமா?
3: ஆமா சார்.
0: பார்த்திபன், எத்தனை வச்சிருக்கீங்க? எத்தனை படம் இருக்கு இதுல? குடும்பம் இருக்கு. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
4: வணக்கம் வணக்கம், கும்பகோணம் மாவட்டம், பாபுராஜ் பத்தி, முகமது இக்பால். நல்லா
0: இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன் சார்.
0: ஓகே, உங்க படம் பேர் சொல்றீங்களா? சாரி, படம் பேர் லைன் சொல்லுங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்.
4: பாட்டி சொல்லு தட்டினாலும், தாய் சொல்ல தட்டாமல் இரு.
0: பாட்டி சொல்லி தட்டாதே, படம் கரெக்டா?
4: ஓகே.
0: இன்னொன்னு வர இருக்குதா இதுல?
4: ஆமா.
0: தாய் சொல்லி தட்டாதேவா?
4: ஆமா.
0: ஓ,

அவ்வளவுதானே? அப்பாடா, நீங்க தான் என் லைன்ல இருக்கீங்க, ரெண்டு படம் கொடுத்தீங்க ஈஸியா. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, இது மாதிரி நீங்களும் என் கூட ஃபோன் பண்ணி விளையாடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்ன விளையாட்டுன்னு கேட்குறீங்களா? நீங்களாம் ஒரு படம் பேரை, ஒரு ரெண்டு மூணு படங்கள் பேரை ஒரு லைனில் வச்சு அந்த ஒரு வாக்கியமாக அமைச்சேன்ட்டு சொல்லுவீங்க. நான் அதுலேருந்து அங்கங்கே செதறி கிடக்கிற படத்தெல்லாம் பேர் கண்டுபிடிப்பேன். ரெண்டு மூணு வைங்க, அஞ்சு அறில் வைக்காதீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. கால் பண்ண வேண்டிய நம்பர் 2 9 8 6 0 0 3 8. ஒரு நம்பர் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது, இன்னொரு நம்பரும் இருக்குது, பார்த்துட்ருக்கேன். 2 2 9 5 2 0 5 5 4 தான் அது, இன்னொரு நம்பர். எஸ், நிகழ்ச்சியில் வந்து அடுத்த ஒரு பாடலாம் கலர்ஃபுல் நீலவு அப்படின்ற ஒரு பாடல் வந்து டபுள்ஸ் திரைப்படத்திலேருந்து வசுந்தரா தாசோட் மற்றும் டிமியோட குரலில், வைரமுத்தோட வரிகளில், ஸ்ரீகாந்தோடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. டபுள்ஸ் திரைப்படத்திலேருந்து கேட்டு நின்றுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. ஃபோன் படிச்சுட்டு இருக்க தம்பிகளே, அண்ணன்களே, சொல்லுங்கள். இங்க எல்லாமே சமதுல.

0: எஸ்எஃப்எம் கேட்டுருக்க இந்த நேரம் 4:35 ஆயாச்சு. ரெயின்போ எஃப்எம் தான் கேட்டுருக்கீங்க. இது ஃபன் பண்ணலாமா மற்றும் நான் உங்க ஆர்ஜே சரண் ஜெயராமன். ஓகே, நான் ரொம்ப பலபலன்னு பேசாம நிகழ்ச்சியில வந்து அடுத்த காலர் யாருன்னு பார்த்துலாம். வணக்கம் ரெயின்போ, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நெக்ஸ்ட் அடுத்து வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திருவற்றியூர் பத்மாதி அம்மா. எனக்கு தெரியும். என்ன புரிஞ்சது சொல்லுங்க, விளையாடுவோம். காசா பணமா? நான் விளையாட போறோம், சொல்லுங்க.
1: பாசமலர்.
0: பாசமலரா? சிவாஜி படம் தானா?
1: ஆமா சார்,
0: கரெக்ட். நான் கூட தப்பா சொல்லு நினைச்சேன். தேங்க்யூ, கரெக்டா சொல்லிட்டேன். சொல்லுங்க,
1: உங்ககிட்ட ஒண்ணு பேசணும் சார்.
0: சொல்லுங்க.
1: நான் ஒரு கேள்வி கேட்பீங்க,
0: போவே மாட்டேங்க, உட்காந்துருவேன். எதுக்கு கஷ்டப்பட்டு போய்கிட்டு வீட்டுல இருந்துருவேன்
1: சார். நீங்க சார் சொன்னீங்க ட்ரெயின் போகலன்னா தண்டவாளம் கெட்டு போச்சுன்னு
0: சொன்னீங்க சார். ஐயோ, நீங்க ரொம்ப ஞாபகம் வச்சிருக்கீங்க.
1: நீ சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிற லோகேஷ் சார் சொன்னார் பாரு,
0: என்ன காரா இருக்கும் தெரியலீங்களே. தேங்க்யூ, ரொம்ப அழகா ஞாபகம் வச்சிருக்கீங்க. அடிக்கடி கால் பண்ணுங்க. பாய். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யாரு? வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா?
0: நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க யாரு பேசுறீங்க, எப்படி இருக்கீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்புத்தறி கே சிவசுப்பிரமணியன்.
0: சிவசுப்பிரமணியன், சொல்லுங்க உங்களுடைய கேள்வி. சொல்லுங்க.
2: சொல்லுமா சார்?
0: ரெடியா இருக்கீங்க போல, சொல்லுங்க. நான் ரெடி.
2: பிரியாத வரம் தரும் பத்ரகாளி கோயில் புறா.
0: பிரியாத வரம் தரும் பத்ரகாளி கோயில் புறாவா? ஓகே.

0: பிரியாத வரம் கரெக்டா? பத்ரகாளி கரெக்டா? கோயில் புராணம் ஏதோ சொன்னீங்க தானே?
1: ஆமா சார்.
0: அப்ப அதுல கோயில் கோவில் இருக்கு கரெக்டா?
1: கோயில் புராணம் ஒரு படம் இருக்கு சார், பழைய படம்.
0: கோயில் புராணம் இருக்குதா? ஓகே, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அதுல இன்னொரு படமும் இது கோயில் சிம்பு படம்.
1: ஆமா சார், கோயில் இருக்கு சார்.
0: எஸ் கரெக்டா, கண்டக மிஷனா?
1: ரொம்ப நன்றி சார்,
0: ரொம்ப நன்றி. தேங்க்யூ,
1: நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் ஒரு பதிலா? கிடையாது, அதுதான் கேள்வி, அதுதான் பதில். அதில் ஒரு சின்ன சந்தோஷம், அதை வந்து நம்ம இப்போ பேசி சிரிக்கிறோம். அதை ஒருத்தன் கால் பண்ணி வந்து அதை அவ்வளோ சந்தோஷம், மனப்பூர்வமாக அடி அப்படியே ஆத்மார்த்தமாக பேசும்போது இதை விட வேற என்ன வேணும்ல? எஸ், அடுத்து ஒரு காலர் பார்க்கலாமா? வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், தெலுங்கு பட டயலாக் மாதிரி இருக்கு. நான் தான் சித்ரா
2: சார்.
0: சொல்லுங்க, எங்களுடைய பதில் சொல்லுங்க.
2: நான்
0: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா
0: இருக்கீங்களா? சொல்லுங்க.
2: தரிசனம்,
0: தரிசனம்,
2: உங்களை பார்த்ததில் தரிசனம்,
0: உங்களை பார்த்ததில் தரிசனம்.
2: அதே கண்கள்
0: ஒரு படம் தெரியுது எனக்கு. அதே கண்கள் ஒரு படம் இருக்கு கரெக்டா? தரிசனம் ஒரு படம் இருக்கு
2: தானே?
0: அப்பாடா, ரெண்டு மார்க் நான். நெக்ஸ்ட் வேற எத்தனை இருக்கு? சொல்லுங்க. ஐயோ, நான் ரெண்டு தான் கண்டுபிடிச்சேன், நீங்க எத்தனை இருக்குன்னு சொல்லுங்க. படத்துல அதுல எத்தனை படம் இருக்கு?
2: ரெண்டு படம் தான் சார்.
0: ஓ, ரெண்டு படம் தானா? நான் கூட நான் தான் தப்பா கண்டுபிடிச்சேன். ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ் நிகழ்ச்சியில வந்து அடுத்த காலர் வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னை பூந்தமல்லி. கலை, கலைசாமி.
0: கலைசாமி சொல்லுங்க சார், ரெடியா கேம்க்கு?
3: மதுரை வழியாக சிவகாசி போய் பட்டாசு வாங்கிவிட்டு திரும்ப சென்னை வந்தேன்.
0: ஓகே,
3: என்னென்ன படம் சார்?
0: ஓ, முடிஞ்சிருச்சா? நான் ஒரு படம் இருக்கு, சிவகாசின்னு ஒரு படம் இருக்கு.
3: சரி,
0: ரெண்டு தானே இருக்கு?
3: இருக்கு சார்.
0: நீங்க சொல்றது மொத்தம் இன்னும் நாலு இருக்குதுன்ற மாதிரில இருக்கு. அந்த ட்ரிபிள் சிக்ஸ் படம் இருக்கு, அந்த மூணு ஆறு படமா?
3: ட்ரிபிள் சிக்ஸ்.
0: ஏ கரெக்ட், இன்னும் இன்னும் எத்தனை இருக்கு சொல்லுங்க.
3: மதுரை.
0: நிகழ்ச்சியில வந்து அடுத்த ஒரு பாடல் தான் வந்து கேட்க போறோம். வெளி திரைப்படத்துல இருந்து அந்த பாடல் வந்து வந்துட்டு இருக்கு. நரேஷ் ஐயர், ஆண்ட்ரியா பாடியிருக்காங்க. லிரிசிஸ்ட் வந்து கபிலன். யார் இந்த பாட்டுக்கு இசை அமைச்சிருக்காங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி. எஸ், பாடலை கேட்டு வாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள், நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்களும் கால் பண்ணி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உடனே ஃபோன் எடுங்க. ஃபோன் எடுத்து 2986000038 அப்படி இல்லைன்னா 2952055549 எண்ணுக்கு கால் பண்ணலாம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

0: இந்த அழகான பாடலை கேட்டு முடிக்கும் போது நேரம் 4:47 ஆயாச்சு. தி எஃப்எம் ரெயின்போ 101.4 தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து அடுத்து யாரு பேச போறா, ஒரு நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். சோ காலருக்கு நம்ம அடுத்தடுத்து வாய்ப்புகள் கொடுக்க போறோம். சோ பீ ரெடி வித் உங்களோட க்வெஸ்சனோட ரெடியா இருங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? யாரு? வணக்கம்,
1: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டில இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நான் சென்னையில இருந்து எஃப்எம் ரெயின்போல இருந்து சரண் ஜெயராமன் பேசுறேன். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன்
0: ஐயா. சொல்லுங்க ஐயா, நீங்க பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்குது.
1: நான் ரெயின்போல பேசி பேசி பழகிட்டேன்.
0: அந்த பயம் இல்ல, நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்க போறீங்க, அந்த கேள்வியில எத்தனை பதில் வச்சிருக்க போறீங்கன்னு எனக்கு பயமா இருக்குன்னு. ஓகே ரெடி
1: சொல்லட்டுங்களா?
0: ரெடி ரெடி.
1: கிழக்கே போகும் ரயில் திருட்டு பயிலே,
0: அவ்வளவுதானா?
1: நீங்க
0: வரும்போது அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா வரும்போதே தெரியும் நீ சம்மடி வாங்க போறேன் அப்படின்னு.
1: வாய்ப்புக்கு நன்றி
0: ஐயா. ரொம்ப நன்றிங்க நீங்க கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ. அடுத்த காலர் வணக்கம். ரெயின்போ யார் எங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம் சொல்லுங்க, கேக்குது.
2: பழனி பேசுறேன்,
0: சொல்லுங்க ஐயா.
2: தாய் பெற்ற பிள்ளை கல்யாணராமன் பிரியா வைத்துக் கொண்டு கிழக்க போகிற ஏற்கொண்டு முள்ளுமலம் தோட்டத்துக்கு சென்று சிவப்பு ரோஜாவை பறித்துக்கொண்டு

0: ஸ்ரீ காமாட்சியம் கோயிலுக்கு சென்று மூன்று முடிச்சு போட்டுக்கொண்டு நான் உன்னை வாழ்த்தன் இதய பிடித்து நினைத்தாலே இனிக்கிறது.
1: எந்த ஊர் நீங்க?
0: செங்கல்பட்டு, ஐடிஐ பழனி.
1: செங்கல்பட்டா?
0: ஆமா.
1: வந்துருங்க, தாம்பரம் தான் நான். அந்த லிஸ்ட்டை எத்தனை காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பொறுமையாக நான் டிக் பண்ணுவேன் இதில் எந்தெந்த பழம் இருக்குன்ட்டு. ஓகே, நீங்கள் அப்படியே ஒன்றுனா சொல்லுங்க, நான் சொல்கிறேன்.
0: தாய் பெற்ற பிள்ளை கல்யாணராமன் பிரியா வைத்து கொண்டு போகும் ரயில் ஏறிக்கொண்டு முள்ளுமலர் தோட்டத்தில் சென்று சேப்பு ரோஜா பறித்து கொண்டு ஸ்ரீ காமாட்சியம் கோயிலுக்கு சென்று மூன்று முடிச்சு போட்டுக்கொண்டு நான் உன்னை வாழ வைப்பேன் இது எப்படி இருக்கிறது நினைத்தாலே இனிக்கிறது.
1: ஓகே, இவ்வளோ மட்டும் எட்டு படம் இருக்கா? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, எட்டு. அதில் கூட ரெண்டு அடி வாங்கினேன் பாருங்க நான். முதல்ல வந்து இருங்க, முள்ளு மலரும் இருக்குது, நினைத்தாலை இனிக்கும் இருக்குது, சிகப்பு ரோஜாக்கள் இருக்குது, தாய் பெற்ற பிள்ளை இருக்குது, பிரியா இருக்குது, ஸ்ரீ இருக்குது, அப்புறம் வந்து இந்த ஸ்டார்டிங்கில் எதுவும் சொன்னீங்களே,
0: கல்யாணராமன்,
1: கல்யாணராமன் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு தெரியலங்க ஐயா, அந்த ரெண்டு என்னது?
0: கல்யாணராமன் பிரியா வைத்துக் கொண்டு கேட்க போகிற ரயில்,
1: கேட்க போகிற ரயில், ஆ,
0: ஸ்ரீ காமாட்சி அம்மன்
1: அப்படின்னு படம் இருக்கா?
0: ஆ, காமாட்சி.
1: ஓ, ஓகே ஓகே ஐயா, எனக்கு தெரியலங்க ஐயா. ஆனால் பத்தில் ஒரு ஏழு கண்டுபிடிச்சிட்டேன் நான், வாழ்த்து சொல்லல எனக்கு.
0: ஆ, ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. பாருங்க, ரெண்டு தான் உங்களுக்கு, ரெண்டு தான் நான் உங்களுக்கு சொல்ல சொன்னா, இவருக்கு கணக்கு போட்டு பத்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஐயோ, ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கீங்க, பட் ரொம்ப ஜாலியாக இருக்குது. எஸ், தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர், வணக்கம். ரின்போ, யார் இங்கேருந்து?
2: இனிய பொன்மாலை, வணக்கங்கள். நலம், நலமடிய அவள் வெங்கட் சார், ரகு ஜெயராமன் சார், வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் இருந்து மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: நான் இந்த இந்த மூலையில இருக்கேன், நீங்க அந்த மூலையில இருக்கீங்க.
2: நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க, சென்னையில, அதாவது சென்னை மாநகரத்துல.
1: சென்னை எப்படி, கன்னியாகுமரி எப்படி இருக்கு?
2: கன்னியாகுமரி நல்லா இருக்கிறது, நீங்க வாங்க குடும்பத்தோடு.
1: நான் கண்டிப்பா ஒரு நாள் வரேன், சரிங்களா?
2: வருங்க வருங்க, நிச்சயமா உங்களை வரவேற்கிறேன்.
1: கண்டிப்பா, தேங்க்யூ. காத்துட்டு இருக்கீங்களா? இப்ப நீங்க பேசுறதெல்லாம் வச்சு நான் பார்க்கும் போது எனக்கு ரெண்டு பேர் தான் சொல்ல போறீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, கரெக்டா?
2: மூணு படத்தோட பேர் சொல்றீங்களா, பாப்போம்.
1: சரி, சொல்லுங்க ஐயா.
2: எங்க வீட்டு மாப்பிள்ளை வேலன் மாமா.
1: எங்க வீட்டு மாப்பிள்ளை
2: வேலன் மாமா.
1: வேலன் மாமா,
2: ஆமா.
1: எங்க வீட்டு மாப்பிள்ளை ஒரு படம் இருக்குது, ஆனா நீங்க இதுல மூணு படம் சொல்றீங்க.
2: ஆனா எங்க வீட்டு மாப்பிள்ளை படத்தை எடுக்கவே இல்லை. எங்க வீட்டு மாப்பிள்ளை வேலன் மாமா, கண்டுபிடிங்க பாப்போம்.
1: எங்க வீட்டு மாப்பிள்ளை வேலன் ஒரு படம் இருக்கா,
2: கண்டுபிடிங்கோ.
1: ஐயோ, எனக்கு தெரியல, நான் உங்ககிட்ட சரண்டர் ஆயிடுறேன் ஐயா, எனக்கு சொல்லி கொடுங்க.
2: ஆ, சொல்லட்டுமா?
1: ஆ, சொல்லுங்க.
2: எங்க வீட்டு வேலன்.
1: ஓ, அப்படின்னு படம் இருக்கா? ஓகே,
2: ஆமா. அவர், இவர் நடிச்சது, சிலம்பரசன் நடிச்ச படம், அவர் ஜூனியரா இருக்கிறதே நடிச்ச படம்.
1: ஓ, ஓகே ஓகே ஓகே.
2: அப்புறம் மாப்பிள்ளைன்னு ரஜினி நடிச்ச படம் ஒன்னு இருக்கிறது,
1: ஆமா.
2: அப்புறம் எங்க மாமாவன்னு குட்டீஸ் எல்லாம், குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து சிவாஜி அங்கிள் கூட நடிச்ச ஒரு படம் இருக்கிறது தானே எங்க மாமா.
1: என்ன பண்ற, கன்னியாகுமரி ஒரு நாள் வரேன், சரிங்களா?
2: தாராளமா
1: வாங்க, வாங்க. உங்க வரவே
2: எதிர்பார்த்து
1: காத்துட்டு நிக்கிறேன். நிறைவு காலர் இந்த நிகழ்ச்சியோட, இந்த இந்த ஒரு மணி நேரத்தோட நிறைவு காலர் இவரா தான் இருப்பாருன்ற நம்பிக்கையோட போறேன். வணக்கம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யாரு? நீங்க பேசுறவங்க எல்லாம் அழகா பேசுறீங்க. விருப்பமா,
3: அதாவது பழனி, பழனியில இருந்து சிங்காரவன் வந்தாரு, வள்ளியை கைப்பிடித்தார், வள்ளிக்கோ கை கொடுத்த தெய்வமாய் காட்சி அளித்தார் முருகர்.
1: ஓகே, வள்ளி

0: சிங்கார வேலன் ஃபர்ஸ்ட் ஒரு பேர் சொன்னீங்களே, இப்ப அது சொல்லுங்க. பழனி வந்து ஒரு படம் இருக்கு, சிங்கார வேலன் வள்ளி, அதுக்கப்புறம் ஒரு படம் இருக்கு, நாலு படம் தானே இருக்கு இதுல. அந்த ஒரு படத்தை சொல்லிடுங்களேன், நீங்க ஜெயிச்சிருங்க.
1: அவருக்கு கை கொடுத்த தெய்வமாய்
0: கை கொடுத்த தெய்வம், எனக்கு கை கொடுத்த தெய்வமா இருந்து இந்த நிகழ்ச்சி நீங்க இப்படி ஒரு நிறைவு பண்ணி வச்சதுக்கு ரொம்ப நன்றி பொன்ராஜ் அவர்களே.
1: நன்றி சார், ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ சோ மச், ரொம்ப அழகா பேசுனீங்க. தேங்க்யூ. சீரியஸ்லி நான் ரொம்ப ஒரு மனநிறைவோட இன்னைக்கு நான் கிளம்புறேன். அவ்வளவு அழகான நேயர்கள், அவ்வளவு அழகா பேசினாங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதே தெரியல, ரொம்ப அழகா போச்சு இந்த ஒரு மணி நேரம். எப்படி இந்த ஒரு மணி நேரம், இப்பதான் நான் டாக்டர் கிட்ட பேசி முடிச்சேன், அதுக்குள்ள இந்த ஒரு மணி நேரம் இவ்வளவு ஃபாஸ்டா போயிடுச்சு என்ற ஒரு மன வருத்தத்தோட தான் இங்கிருந்து நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகா மாத்தி கொடுத்த நேயர்கள் எல்லாருக்கும். இப்ப நான் போயிட்டேன், எப்ப வரேன்னு கேக்குறீங்க, நாளைக்கு காலையில நான் தான் முதல்ல வருவேன். எஸ், நான் கேட்டு வாங்கியிருக்கேன், என் நேயர்கள்கிட்ட தொடர்ந்து எனக்கு இன்னொரு நாள் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அதனால எனக்கு நாளைக்குழனி சேர்த்து எழுதியிருக்காங்க.

0: நேரம் மாலை 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. சிலி நாட்டுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் மேற்கொள்வது குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸுடன் பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். உள்நாட்டு சமையல் எரிவாயு உற்பத்தி நாளொன்றுக்கு 36,000 டன்னிலிருந்து 54,000 டன்னாக அதிகரித்துள்ளது என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். தொழிலாளர்கள் நலனுக்காக அதிக அளவில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சென்னை IIT-யில் BS படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் அறிவித்துள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் துஷார் ஸ்வீர், மெய்ரபா லூவாங் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 5:30. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்றைக்கி நம்ம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதை தான் எழுத போகிறீங்க. எது சம்மந்தமாக அப்படின்னா, என்ன தான் வயசானாலும் இந்த ஸ்கூல் லைஃபை யாராலையும் மறக்கவே முடியாதுங்க. பள்ளிக்கால நினைவுகளை எண்ணி ஒரு கவிதை நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. ஒரு லைன், ரெண்டு லைன், நாலு லைன் கூட இருக்கலாம், அவ்வளோதாங்க. நீங்கள் கவிதை எழுதி என்கிட்ட அதை சொல்லணும், நம்ம நேயர்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 298-6000-38 இல்லைனா 295-2-0554. வெளியூர் நேயர்களாக இருந்தால் 044 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்கள். வணக்கம் ரெயின்போ, யாரெங்கிருந்து?
2: வணக்கம்.

0: மாவட்டம் கட்டடியில் இருந்த சந்திரசேகர். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கேன் மேம்.
1: சொல்லுங்க பாப்போம், ஸ்கூல் லைஃப் வச்சு ஒரு கவிதை
0: சொல்லுங்க மேம்.
1: நீங்க தான் சொல்லணும். ஸ்கூல் லைஃப், பள்ளி கால நினைவுகளை வைத்து ஒரு கவிதை கேட்டிருந்தேன்.
0: ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்.
1: ஓகே சொல்லலாம்.
0: சோ ஸ்கூல் லைஃப்ல மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ் பத்தி தான ஷேர் பண்ணோம்.
1: கவிதை.
0: சரி சரி, கவிதை.
1: ஆமா,
0: பள்ளி நாட்கள் மனதில் நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியான பள்ளி நாட்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியுற்றேன். பிறகு புரிந்து கொண்டேன், பிறகு புரிந்து கொண்டேன், எனது ஆசிரியர் என்னை வழி நடத்தியது, என் ஆசிரியர் என்னை வழி நடத்தியது, அதன்பால் நான் வெற்றியுண்டேன் என்று.
1: அவ்வளவுதான், சூப்பருங்க. ஃபர்ஸ்ட் காலரா வந்து என்ன தலைப்பு அப்படின்னு வந்து இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகா வந்து கவிதை சொன்னாங்க. வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின் போயார், இங்கிருந்து.
2: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டில இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சரவணன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் சூப்பரா இருக்கேன்.
1: சொல்லுங்க, கவிதை எழுதிட்டீங்களா?
2: கவிதை சும்மா அப்படியே லேச சொல்றேன் பாருங்க. என்னுடைய நினைவில் வந்தது அந்த ரயில் பெட்டி சத்தமும் அந்த இயற்கைகளோட காத்தும்.
1: இயற்கை காட்சி எல்லாம் ரசிச்சுட்டு போறது அந்த மாதிரி ஒரு தருணத்தை கவர் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அழகா வந்து ஆரம்பிச்சீங்க, வாழ்த்துக்கள். இந்த ஸ்கூல் வந்து பக்கத்திலே இருக்கிறத விட கொஞ்சம் 2-3 கிலோமீட்டர் தள்ளியில் அதையும் தாண்டி இருக்கும்பொழுது அதில் ஒரு மகிழ்ச்சி இல்லையா? இப்போ வந்து பஸ்ஸு, ட்ரெயின், சைக்கிள், பைக்கு, என்னென்ன காரு, இந்த மாதிரி என்னென்ன டிரான்ஸ்போர்ட்டோ யூஸ் பண்ணி நாம் போகிறோம். அப்போலாம் வந்து இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கூலு, வயல்வெளிக்குள்ளே நடந்து போகிறது, அந்த பயணமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும். அப்படியே உள்ளே போய் களைப்போடு இறங்கி ஐயோ ஸ்கூலுக்கு வந்துட்டோமே அப்படின்ற ஒரு கவலை இல்லாமல் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த ஒரு சூழல் நாம இணைந்து பயணிக்கின்ற பொழுது அதுவே வந்து நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஒரு புத்துணர்ச்சி தரும் இல்லையா? அதனால் முழுக்க நமக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும். அவ்வளவுதாங்க, பள்ளி கால நினைவுகளை வைத்து ஒரு கவிதை தான் கேட்டிருந்தேன். வணக்கம் ரெயின் போ. வணக்கம். யார் இங்க இருந்து? கண்ணன் சார், சொல்லுங்க சார்.
3: கல்வி எனக்கு அறிவை கொடுத்தது, அறிவை கொடுத்தது, பண்பை கொடுத்தது. அது இல்லை என்றால்
1: பள்ளிக்கூடம் என்னெல்லாம் கொடுத்தது அப்படின்னு வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து நாம பேசுவோம், கவிதை எழுதிட்டு நீங்க தயாரா இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, உவானத்தை போல திரைப்படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா குரலில், விவேகாவின் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 5:12 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பள்ளிக்கால நினைவுகளை வைத்து கவிதை எழுதி என் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952055544. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: ஹலோ, நான் ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பழத்துலேருந்து
0: பேசுகிறேன். சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம்மா, சொல்லுங்க.
1: ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நல்லா இருக்குது.
0: கவிதை எழுதியாச்சா?
1: என்ன கேட்டீங்க?
0: கவிதை எழுதியாச்சான்னு?
1: கவிதை எழுதியாச்சு. பள்ளிக்கூடம் போக வேண்டும், பாடங்களை படிக்க வேண்டும், அதன்படி நம் நடந்தால் நம் வாழ்க்கை, நாடு, வீடு எல்லாமே நன்றாக அமையும்.
0: அடடா, ஒரு மெசேஜ் மாதிரியே கொடுத்துட்டீங்க, ரொம்ப அழகுமா, நன்றி. வணக்கம் ரெயின்போ. வணக்கம்.
2: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ்.
0: பொன்ராஜ் சார், எப்படி இருக்கீங்க?
2: செம்மையா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க கவிதையோட.
2: அதாவது, பள்ளியில் நானோ பாதி, அதனால் ஆனேன் பாவி, பண்பலை தந்தது நீதி, அதனால ஆனேன் ஞானி.
0: பாருங்களேன், பண்பலை அப்படியே புடிச்சிட்டீங்க, சூப்பர். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது, நன்றி சார். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
0: இனிய மாலை வணக்கம்ங்க. யார் இங்க இருந்து?
3: இனிய மாலை வணக்கம். அடையாளம் மட்டும்தான் ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
3: தலைப்பு நல்லா அருமையா இருக்குது. பள்ளிக்கால் பள்ளிகள் நிகழ்ச்சிகளாம் இப்போ எதிரே தோன்றியது போன்னு தோன்றியது. நல்லா இருக்குது, கவிதை எல்லாம் பேசுற நேயர்கள்லாம் நல்லா இருக்குது.
0: ஆமா, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க கவிதை?
3: நான் எதுவும் கொண்டு வரல மேடம், பாட்டு ஒண்ணு பாடி மேடம். கமலம், அன்போடு நான் எழுதும் கடிதமே.
0: சரி, உங்க ஸ்கூல் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நிகழ்வு, நீங்க பரிசு வாங்கினதா இருக்கலாம், மேடையில பேசினதா இருக்கலாம்.
3: பரிசு வாங்கணும் மேடம், கபடி போட்டியில பரிசு வாங்கணும் நான் மேடம். வாலிபால் சிஜிஎஸ்டி வாட்டிக்கிறாங்களா, அண்ணா நீ என்ன அடிக்கிறா, அதுல வர பரிசு வாங்கிக்கிறேன் மேடம்.
0: பாருங்களேன்,
3: ஓட்டு பஞ்சத்திலயும் பரிசு
0: வாங்கிட்டா, எதெல்லாம் வாங்கல அப்படின்னு நான் கேட்டிருக்கணும் இல்லையா? ரொம்ப சூப்பர் சார். பள்ளிக்கால நினைவுகள், எத்தனை வயசு ஆனாலும் வந்து

அந்த பசுமையான நினைவுகளை நினைக்கின்ற பொழுது நாம் அதுக்குள்ளேயே போயிடுவோம் இல்லையா டா. இன்னும் நாம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கக்கூடிய ஒன்று தான். நம்ம காலேஜ் படிச்சிருப்போம், ரெண்டு மூணு காலேஜ் எல்லாம் படிச்சிருப்போம், நிறைய டிகிரி, அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஸ்கூல் லைஃப் மாதிரி வரவே வராது. என்னதான் விவரம் தெரியாமல் நாம் வந்து அதில் குழந்தைத்தனமான ஒரு சூழலில் இருந்தாலும் கூட அதெல்லாம் நம்ம மனசில் அப்படியே பதிந்த ஒன்றாக தான் இருக்கும். அந்த நினைவுகளை எல்லாம் திரட்டி அப்படியே ஒரு கவிதையாக கொண்டு வாங்க பேசுவோம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சி. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, என் புருஷன் குழந்தை மாதிரி திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவாவின் இசையில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

அப்படியே பதிந்த ஒன்றா தான் இருக்கும். அந்த நினைவுகளை எல்லாம் திரட்டி அப்படியே ஒரு கவிதையா கொண்டு வாங்க பேசுவோம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் காத்துக்கிட்டு இருக்கு, என் புருஷன் குழந்தை மாதிரி திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் தேவாவின் இசையில் பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: நேரம் 5:21 ஆயிட்டிருக்க ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பள்ளிக்கால நினைவுகளை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு கவிதை ஒன்று எழுதி சொல்லணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2986000038 இல்லைனா 2952050454. வெளியூர் நேர்களாக இருந்தால் 0444 அப்படிங்கிற நம்பரை முன்னாடி போட்டு கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம பேசுவோம். வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ
1: மேடம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: கவிதை
1: நீங்க வந்து அழகா செய்தியா சொல்லிட்டீங்க, அத வந்து கவிதையா நான் வந்து நான் கேட்டிருந்தேன். ஆனா அந்த கவிதை தலைப்போட வந்து ரொம்ப அழகா நீங்க வாங்கின பரிசுகளையும் சேர்த்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி கலா மேடம், வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: இனிய மாலை வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் சார், சொல்லுங்க.
3: உங்க வானவில் பண்பலை பட்டிமன்றம் ரொம்ப நல்லா கேட்டேன்,
1: ரொம்ப நன்றி சார்.
3: பள்ளி சமத்துவத்தை கற்றுத்தந்தது பள்ளி, சமூக நீதியை கற்றுத்தந்தது பள்ளி, மனித நேயத்தை கற்றுத்தந்தது பள்ளி, அறிவியலும் கற்றுத்தந்தது பள்ளி, புவியலை கற்றுத்தந்தது பள்ளி, வரலாறை கற்றுத்தந்தது பள்ளி, உங்களை போல நல்ல ஆசிரியர்களை தந்துதான் வந்த பள்ளி தான். நன்றி மேம்.
1: சூப்பர் சார், ஒரு ஸ்கூல்னா என்ன கொடுக்குது, நாம அதனால என்ன பயனடைஞ்சோம், ரொம்ப அழகா வந்து சொல்லிருந்தீங்க, வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: ஹலோ, சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் மேடம்.
1: சொல்லுங்க ஆனந்த் சார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல உங்ககிட்ட பேசுறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி சார், நல்லா இருக்கேன், சொல்லுங்க
4: மேடம். கல்வி ஒரு விளக்கு, கனவுகளை திறக்கும் தளரம், அறிவால் உயர்த்தும் வாழ்க்கை, அன்பால் மலர்க்கும் உலகம், கல்வி என்ற செல்வம் மட்டும் காலம் கடந்தும் நிலைக்கும்.
1: அவ்வளவுதாங்க, சூப்பருங்க. வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், யார் இங்க இருந்து? ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி. வணக்கம்,
5: குமோன் முகமது இக்பால்.
1: சொல்லுங்க சார், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடலாமா?
5: ஆ பண்ணிடலாங்க. ஆ
1: சொல்லுங்க சார். சூப்பர் சூப்பர் சார், சொல்லுங்க. ஆமா, பள்ளி கால நினைவுகளை வைத்து ஒரு கவிதை ஒண்ணு கேட்டிருந்தேன்.
5: அன்று நினைத்து பார்க்கிறேன், நான் இளமை காலங்களில் மாணவர்களோடு உரையாடிய விதத்தை, என்றுமே அதை நீங்காத நினைவுகளாக உள்ளன.
1: சூப்பர் சார், அதாவது என்ன ப்ரோக்ராம்னு தெரியலங்க, நான் இப்போதாங்க வந்தேன் அப்படின்னு வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ஒரு கவிதைங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இல்லைங்க, எனக்கு கவிதைலாம் எழுத வராதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாமல், இல்லை நான் சொல்லுவேன் அப்படின்னு தன்னம்பிக்கையோடு எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாம் எழுதுறது தாங்க கவிதை, அவ்வளோதாங்க, அதில் எதுகை மோனை இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப அழகாக அவங்கவுங்க அனுபவத்தை வந்து அப்படியே கவிதை வரிகள் மூலமாக, அப்படியே கருத்துக்கள் மூலமாக ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி பாடல் வெயிட்டிங். சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா, குரலில் பாவிஜயின், வரிகளில் சபேஷ் முரளி, இசையில் கேட்டிணைந்திருப்போம்.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் நேரம் 5:30. பள்ளிக்கால நினைவுகளை வைத்து கவிதை ஒன்று கேட்டிருந்தேன். என் கூட பேசணும், கவிதை சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 298-5-2-0-5-5-4. வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமே. வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம் சார்.
3: கும்பகோணம், துவரங்குறிச்சி.
2: எம்ஜிஆர் காலனி. சரவணன் சார், நீங்க ரேடியோவை கேட்டுட்டு பேசாதீங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? சூப்பர் சார், சொல்லுங்க சார் கவிதை. நல்லாவே கேட்டது சரவணன் சார், சொல்லுங்க என்ன கவிதை வச்சிருக்கீங்க?
3: கவிதைக்காக வார்த்தைகளை சேகரித்து வைக்கவில்லை, கவிதைக்காக வார்த்தைகளை சேகரிக்க வைக்கவில்லை. என்னாலும் பள்ளிக்கால ஞாபகங்களை சிலவற்றை செலவழிக்க விரும்புகிறேன். அப்ப வந்து 1977 வருஷம், நான் முதல் வகுப்பு படிக்கிறேன். அப்ப வந்து அழகம்மையார் அடிக்கிற படம் வெளியான காலகட்டம். நான் என்னன்னா எங்கும் சக்க போடுது. அப்பா எனக்கு புத்தகம் வாங்கி தரல. முதல் வகுப்பு அரசு பள்ளியிடத்துலாம் படிச்சேன். ரொம்ப டீச்சர் வந்து புத்தகம் கொண்டு வா டெய்லின்னு என்ன அடிச்சாங்க. ரொம்ப ஒரு நாள் அடி தாங்க முடியாம அப்பாட்ட சொல்ற புத்தகம் இன்னைக்கு எடுத்தே வரணும்னு சொன்னாங்க.
2: என்ன
3: ஒரு வழி அப்பா வாங்கி கொடுத்துட்டாங்க. கும்பேஸ்வரன் கோயில இருந்து வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. அங்க பாருங்க, அந்த நடந்தது என்னன்னா, என்னுடைய முதல் அட்டை ஞாபகம் இன்னொன்னு இருக்கு. 77 முதல் வகுப்பு அட்டை வந்து முன்னட்டை வந்து பச்சை கிளி இருக்கும். அந்த பச்சை கிளி அட்டை தான் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வருது. பச்சை கிளி பார்க்கும் போதெல்லாம் என்னுடைய முதல்
2: வகுப்பு நினைவு
3: புத்தகம். 77 வருஷம், இதுவும் சொல்லிடுறேன், குறிப்பிடுறேன். அப்ப வந்து வாசல்ல, எங்க வீட்டு வாசல்ல வந்து மொன சுட்டுப்புத்தது 26 ஏறாறு ரோட்ல இருந்தோம். வாசல்ல ஒரு புது கூட்டம். அப்ப பாத்தீங்கன்னா இசைத்தட்டு தான் பாடல் ஒளிபரப்புவாங்க. அந்த புஸ்தகத்தை முதல்ல புரட்டுறேன், வாசல்ல இருந்து இசைத்தட்டு பாடல் ஒண்ணு நவரத்தினம், இப்போ எம்ஜிஆர் படம் பாட்டு போட்டிருந்தாங்க, மானும் ஓடி வரலாம்னு ஜஸ்ட் அட் பாட்டு. அப்படியே என் காதல வாங்கி உள்ள வச்சு அந்த புத்தகத்தை மூடி அப்படியே அந்த இசைத்தட்டு அந்த சுழலவர் இடத்துல போய் அமர்ந்தது. இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு.
2: ரொம்ப அழகு சார், அதாவது கவிதையோட ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் முதல் வகுப்புல நடந்தது, அந்த அட்டை படம் வரைக்கும் அவ்வளவு நினைவு வச்சிருந்து ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க உங்க அனுபவத்தை. நன்றி, வணக்கம். ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம். திருமதி குண்டுமேடு விஸ்வநாதன்.
2: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
4: ஃபைனா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். என்ன கவிதை?
4: கவிதை, சின்ன வயசுல நான் வந்து உன் உயிரை நம்பாதே, இரவனும் நம்பாதே, உன் கையில் உழைத்தால் புசித்து பசித்து உண்ணலாம்.
2: நன்றி, வணக்கம். ரெயின்போ.
5: வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் இங்க இருந்து?
5: என்ன
2: கவிதை கொண்டு வந்திருக்கீங்க எங்களுக்காக உங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்து?
5: பள்ளி ஒரு கோவில், மாணவர்கள் பக்தர்கள்,
2: எல்லாம் கவலைகளையும் விட்டுட்டு அப்ப இருக்கிற ஒரே கவலை இந்த வீட்டு பாடம் தான்.
5: ஒரு கவலையும் இல்ல மேம், ஒரு கவலையும் இல்ல.
2: ஆமா ஆமா,
5: ஸ்கூலுக்கு போனோம், பண்ணோம், அப்படிதான்
2: அவ்வளவுதான், அவ்வளவுதான் இல்லையா? ஆனா வீட்டு பாடம், அந்த வீட்டு பாடத்தை சரியா முடிக்கணும். அதுவும் கணக்கு கொடுத்தாங்கன்னா அந்த கணக்கோட ஆன்சர் கரெக்டா வரணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குமே தவிர மத்த கவலைகள் எல்லாம் இல்லாம இல்லையா? எக்ஸாம்னு வரும்போது
5: கணக்கு பாடம்
2: சொன்னதுனால இல்ல. சித்ரா மேடம், நீங்க பேசுறது சரியா கேக்கல. சொல்லுங்க.
5: அது ஒரு பாடம், ஒரு வீட்டு பாடம் கொடுத்தாங்க எனக்கு, வகுத்தல். அது வகுத்தல்னா என்னன்னு தெரியாது, மறந்து அந்த அதை போட்டது சொன்னாரு அவரு. சித்ரா நல்லா தட்டி கொடுத்தாரு முதுகுல, நல்லா போட்டிருக்கமா. அதாவது அவர் சொன்னது ஒண்ணு, அதையும் போட்டுட்டேன், சொல்லாம நான் ஒன்னு போட்டு போன.

0: அவ்வளவுதான் அவ்வளவுதான்.
1: அது வந்து இப்ப தெரியல மேம், அந்த பாடமே மறந்துட்டேன்.
0: இருந்தாலும் அப்பா அதை வந்து சரியா செஞ்சு ரொம்ப அழகா வந்து பாராட்டும் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துக்கள்மா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க கவிதை.
2: சொல்லுங்க. என்ன கவிதையா?
0: ஆமா, பள்ளிக்கால நினைவுகளை வைத்து ஒரு கவிதை.
2: பள்ளிக்கால நினைவுகள் இல்ல, அம்மா பத்தி ஒரு சின்ன கவிதை. என்னுடைய கவிதை
0: சொல்லுங்க.
2: ஐயிரண்டு திங்கள் சுமந்து பெற்றால், கையிரண்டில் ஏந்தி பால் கொடுத்தால், அரும்பில் நான் செய்த குறும்புகளை விரும்பி ரசித்து நின்றால், இரும்பாக என் மனம் மாறாமல் கரும்பாக இருக்க செய்தால், ஐயிரண்டு திங்கள் சுமந்த அன்னையே உன்னை கையிரண்டு சேர வணங்குகிறேன், நெஞ்சிருக்கும் வரை உன் நினைவுகள் நீங்காது இருக்கும் அம்மா.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
3: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஜே இஸ்மாயில்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
3: எப்படி இருக்க மேடம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க மேடம்.
0: சொல்லுங்க.
3: என்ன ப்ரோக்ராம் மேடம்?
0: பள்ளி கால நினைவுகளை வைத்து ஒரு கவிதை கேட்டிருந்தேன்.
3: கவிதைங்களா?
0: ஆமா.
3: பள்ளி கவிதைதான் நன்றாக படிப்பேன்.
0: எல்லாருமே வந்து ஷோவோட டைட்டில கேட்காம அப்படியே லைனை பிடிக்கணும்பா பேசணும்பா அப்படிங்கிற ஒரு ஆசையோட வரீங்க. சொல்லுங்க பாத்துக்கலாம், கவிதை தானே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகா வந்து போயிட்டு இருக்கு. தொடர்ந்து நாம பேசுவோம். பள்ளிக்கால நினைவுகளை வைத்து ஒரு கவிதை கேட்டிருந்த ரெயின்போ மேடை நிகழ்ச்சி, உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி. கவிதையோட வாங்க வந்தீங்கன்னா டயல் பண்ணலாம், 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நரசிம்மா திரைப்படத்திற்காக சாய் சிவன் மற்றும் மகாலட்சுமி குரலில், யுகபாரதியின் வரிகளில், மணி சர்மா இசையில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: ஆதிக்கு 90.
1: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூல் போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்தர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது ரேடியோ. நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார் மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.

0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 5:43 நொடிகள் ஆயிட்டிருக்க. பள்ளிக்கால நினைவுகளை குறித்து கவிதை தான் கேட்டுட்டு இருக்கேன். என் கூட பேசணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952205554. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ, கிண்டில இருந்து நான் விஜயா பேசுறேன் மேடம்.
0: விஜயா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, கவிதையோட வந்திருக்கீங்களா?
1: பள்ளி பருவம் ஒரு அழகான பருவம், அது மீண்டும் திரும்பி வராது. கடவுள் வந்து என்னிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டால் என் பள்ளி பருவத்தை திருப்பி தருமாறு கேட்பேன்.
0: பல பேர் சொல்ல முடியாம மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரு மகிழ்ச்சியா கூட இது இருக்கும். நன்றிமா. வணக்கம் ரெயின்போ, யாரு இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், மாநிலம் பாஸ்கரன்.

0: பாஸ்கரன் சார் சொல்லுங்க.
1: பிள்ளையும் படிக்க வேண்டாம், பிரம்படியும் படவும் வேண்டாம், தள்ளையாம் துவடி தூக்கி சங்கடப்படவும் வேண்டாம். பிள்ளை என்று இருந்தால் போதும், பெற்றவள் மகிழ என்று இருந்த காலத்தை அப்படியே தகர்த்து எரிந்து காலத்தை மாற்றி அறிவு கருவூல பெற்றகமாக சிகரத்தில் மாணவர்களை ஏற்றி வைத்து அழகு பார்ப்பது பள்ளி.
0: சூப்பர். சிகரத்தில் ஏற்றி வைத்து அழகு பார்ப்பது இல்ல. வணக்கம் அழைன் போய், யார் இங்க இருந்து?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பாளையத்திலிருந்து சேரங்கசாம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நலமுடன் இருக்கு. இல்ல, சிறிது காலம் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நலமுடன் இருக்கிறேன்.
0: சொல்லுங்களோடு
2: கடந்த கல்விச்சாலையை கண்முனை நின்றான் நண்பன் அடுமனை நில.
0: சூப்பர் சார். அதாவது நண்பர்கள் எப்படி நிறைய விஷயங்கள், நம்ம ஆசிரியர்களை பற்றி பேசலாம், ஸ்கூலில் நடந்த நிகழ்வுகள், நம்ம பரிசு வாங்கினது, மேடை ஏறினது, மதிப்பெண் வாங்கினது, அடி வாங்கினது, பனிஷ்மெண்ட், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த நண்பர்களோடு இருக்கக்கூடிய அந்த நட்பு, சின்ன சின்ன சண்டைகள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய சமாதானம், அதெல்லாமே இன்னும் அழகுபடுத்தக்கூடிய ஒன்று இல்லையா அந்த ஸ்கூல் லைஃபை? ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. வணக்கம் அழைன் போய், யார் இங்கேருந்து?
3: ராஜசேகர் மேடம்
0: சொல்லுங்க. மாலை வணக்கம், சொல்லுங்க.
3: வேற்றுமையின்றி படித்தோம், தோல்வியின்றி வெற்றி அடைந்தோம், சிறகின்றி பறந்தோம், எங்கிருந்தாலும் வாழ்வோம். நன்றி மேடம்.
0: நன்றி சார். வணக்கம் அழைன் போய், யார் இங்கிருந்து?
4: இனிய மாலை நேரம் வணக்கம் மேடம்.
0: மாலை வணக்கம், யார் இங்கிருந்து?
4: எஸ் பிரபு, திருப்பத்தூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க உங்க பேரு.
4: எஸ் பிரபு.
0: சொல்லுங்க சார். கவிதை.
4: உலகின் சிறந்தது கல்வி, நம் வாழ்வினை செழிக்கும் கல்வி, அறிவு கண்ணை திறந்தது கல்வி, அறியாமை இருளை அகற்றிடும் கல்வி.
0: பள்ளிக்கால நினைவுகள் குறித்து கவிதை தான் கேட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் ரொம்ப அழகாவே சொல்லிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நாம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். காமராசு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில், மு மேத்தா வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் பாடல் கேட்டணைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 5:52 ஆயாச்சு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. பள்ளிக்கால நினைவுகளை வைத்து கவிதை தான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கிறதால இன்னும் யார் யாரெல்லாம் கவிதை சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம்மா, பேர் என்னமா?
0: ரேகா. எப்படி இருக்கீங்கம்மா? ஆமா ஆமா, சொல்லுங்க. நினைவுகள் வைத்து ஒரு கவிதை.
1: எங்க பள்ளிக்கால கதை கடினா, நீ அப்படியே மயங்கி கீழே
0: பாருங்களேன்.
1: அந்த அளவுல பள்ளிக்கூடம் ஸ்கூல் போய் வர்ற மாங்க மாங்காய் தோப்பு இருந்தது. என் ஃப்ரெண்டும் நானும் வந்தோம். அந்த மாங்காய பார்த்தா நாங்கள் தண்ணி ஊழிச்சு
0: பறிச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு.
1: சரி, நான் என்ன பண்ணிட்டு அவளை குனின்னு சொல்லிட்டு நான் ஏறினேன். ஏறின உடனே என்ன பண்ண, ஏறி மாங்காய பறிக்க போறோம், தோப்புக்காரன்
0: வந்துட்டான்.
1: என்ன பண்ண, பேக்கை தூக்கி ரெண்டு பேரும் சாப்பாடு கப்ப அங்கே போட்டு
0: விடங்கிட்டோம்.
1: அப்புறம் வீட்டுல வந்து கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தா தோப்புக்காரன் ஆள் இல்ல. போய் கப்பு வச்சுன்னு வந்தேன்.
0: அனுபவமாவே சொல்லிட்டாங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து?
2: பாட்டு பாடிடுறேன்.
0: யார் எங்க இருந்து சொல்லுங்க ஃபர்ஸ்ட்.
2: பாடுங்க பாப்போ. அக்கம் பக்கம் பார்த்து ஆடி வரம் கூட்டு.
0: எந்த வகுப்புல படிச்சது?
2: நான் படிக்கல, எங்க அம்மா எல்லாம் படிச்சிருக்கும்.
0: அத பாடி கேட்டிருக்கீங்க, ரொம்ப அழகுமா. நன்றிமா. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம். வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க சார்.
3: இன்று என்னை படி, நாளை உலகம் உன்னை படிக்கும். வணக்கம்.
0: அடடா அடடா அடடா, ரொம்ப அழகா இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்து அவங்க பள்ளிக்கால நினைவுகளை குறித்து ரொம்ப அழகா கவிதை சொன்னாங்க. அள்ள அள்ள குறையாத அட்சய பாத்திரம் தான் கல்வி. அந்த பள்ளிக்கூடம் தரக்கூடிய நினைவுகள் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ரொம்ப அழகானது. கல்வி கற்பது தவம் அப்படின்னா அதை கற்பிப்பது வரம் இல்லையா. இப்போ மாணவர்களை விடுங்க, ஆசிரியர்களை

பாருங்க, எங்க போறீங்க அப்படின்னா வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்வாங்க எந்த வயசானாலும். அந்த மாதிரி நம்ம நம்மளை எப்பவுமே இளமையாவே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நினைவுகளை பேசுறதுக்கு நிச்சயமா ஒரு மணி நேரம் பத்தாது. ரொம்ப அழகா உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னீங்க. எல்லாருக்குமே ரெயின்போ எஃப்எம் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் 7 மணிக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. நிகழ்ச்சியின் நிறைவா ரன் திரைப்படத்திலிருந்து பாடல் உதித் நாராயணன் மற்றும் சுஜாதா குரலில் வித்யா சாகர் இசையில் கேட்டு நைந்திருப்போம். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: ப்ளீஸ் ஸ்டாண்ட் பை ஃபார் நியூஸ் இன் தமிழ்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்

படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும் அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும் இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும் இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும் சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திரு எஸ் பி வேலுமணி தலைமையிலான அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை திரு சி வி சண்முகத்தின் இல்லத்தில் சந்தித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தாவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில், சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் 1 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும், 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களை

0: இது சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமை தோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத் தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8:30 அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 7:20. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில மனதிற்கு நெருக்கமான பிடித்த பாடல்களை நீங்க ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லனா 2952505554. வெளியூர் நேயர்களா இருந்தா 0444 இணைப்பு என்ன போட்டுட்டு கால் பண்ணுங்க. தொடர்ந்து நாம பேசுவோம் ரெயின்போ சாட் பாக்ஸ், சாட் வித் பாட்டு. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம் வருஷம் 16 பாடல் வந்து பழமுதிர்ச்சோலை.
0: ஏன் பிடிக்கும் அந்த பாடல்?
1: ஏசாஸ் பாடல் ரொம்ப குரல் எனக்கு அப்படியே எப்பவுமே அவர் ஏசாஸ் குரல் பிடிக்கும்
0: பிடிக்கும். கேட்டுடலாம் சார்.
1: நன்றி.
0: கே ஜே ஏசுதாஸ் குரலில் வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் வருஷம் 16 திரைப்படத்திற்காக பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 7:06 ஆயிட்டிருக்கு. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: மயிலாப்பூர்ல பட்டாபிங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மாவீரன் படம், ரஜினிகாந்த் நடித்த மாவீரன் படம்.
0: அதுல இருந்து
1: அதுல ஒதுங்க ஒதுங்க ஒதுங்க வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னால அந்த பாடல்
0: போட்டுலாமா சார்?
1: நன்றிங்க.
0: நன்றி நன்றி. மாவீரன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குரலில், கங்கை அமரன் வரிகளில், இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு நினைந்திருப்போம்.
2: பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு பொதுங்கு.

0: நேரம் 7:11 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்து இருக்கிறோம். வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேடம், சங்கர் மேடம், பிரசாத் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: புதுப்பு வார்த்தைகள் மேடம்.
0: அதுல இருந்து
1: குருவாயூரப்பா
0: போட்டுடலாமா? நன்றி சார், நன்றி. வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா, குரலில் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கு

அதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங்

விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழி கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாய மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாணி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமையவுள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாம்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார்.
இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி

0: ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014 நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23 உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390 825 உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். NCERT மற்றும் CBSE பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3 முதல் 8 வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9 முதல் 12 வரையிலான NCERT பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000 மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே இடத்தில் இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25:30 தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

0: கேட்கணும்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2 9 8 6 0 0 3 8 இல்லைனா 2 9 5 2 0 5 5 4. வணக்கம் ரெயின் போயார், இங்கிருந்து.
1: வணக்கம் மேடம், திருப்பத்தூர் மாவட்டம் பேமக்கலம், சிவகுமார்.
0: சிவகுமார் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேடம், எங்கள் தங்கம் படத்துல இருந்து தங்க பதக்கத்தின் மேலே என்ற பாடல் மேடம்.
0: அடடா, போட்டுலாமா சார்? அனைவருக்காகவும் சார், நன்றி. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில் எங்கள் தங்கம் திரைப்படத்திற்காக பாடல்.

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தினது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகமாறதுக்கு முன்பு இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி

மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலி காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காதுல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.

0: நேரம் 7:31 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலை ரெயின்போ எஃப்எம்ல நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-00-38 இல்லைனா 298-5-2-0-55-4. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து பெரியண்ணா மேடம், அதுல பாடல் தன்னானே தாமரத்தொன்று பாடல் வேணும் மேடம்.
0: போட்டுடலாமா சார்?
1: போடுங்க மேடம்.
0: நன்றி நன்றி. வாசன் வரிகளில், பரணியின் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா பாடிய பாடல் பெரியண்ணா திரைப்படத்திற்காக கேட்டிருப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில மனம் விரும்பிய பாடலை கேட்டுக்கொண்டு உங்க மனசுக்கு பிடிச்ச பாடலை நீங்க ரெயின்போ எஃப்எம்ல கேட்கணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லனா 2952055454. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: ரவி பேசுறோம்.
0: ரவி சார் சொல்லுங்க.
1: படம் வந்து இதய கோவில்.
0: இதய கோயில் திரைப்படத்துல இருந்து
1: இதயம் ஒரு கோயில் பாடல்
0: போட்டுடலாம் சார். நன்றி நன்றி. இதய கோயில் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி, குரலில் இளையராஜாவின் இசையில் மற்றும் வரிகளில் கேட்டிணைந்திருப்போம்.

0: நேரம் 7:42 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனம் விரும்பிய பாடலர் ரெயின்போ எஃப்எம்ல நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்.
0: யார் இங்க இருந்து சார்?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ் சாரம் செல்வம் சார். மேடம்
0: சொல்லுங்க சார். செல்வம் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து படிச்சு புள்ள மேடம்.
0: அதுல இருந்து
1: பாடல் வந்து பூங்காற்றே இனி போதும் என் மனம் தாங்காது, அந்த பாட்டு மேடம்
0: போட்டுடலாம் சார்.
1: அனைவரும் கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.
0: எல்லாருக்காகவும் சார் இந்த பாடல். நன்றி. மனோ மற்றும் சித்ரா குரலில் இளையராஜாவின் இசையில் படிச்ச புள்ள திரைப்படத்திலிருந்து கேட்டு நினைந்திருப்போம்.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 7:48 ஆயிட்டு இருக்கு. மனம் விரும்பிய பாடலை ரெயின்போ எஃப்எம்ல நீங்க கேட்கணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 இல்லைனா 2952205554. வெளியூர் நேயர்களா இருந்தா 0444 அப்படிங்கிற இணைப்பு என்ன முன்னாடி போட்டுட்டு கால் பண்ணுங்க, பேசுவோம். வணக்கம் ரெயின்போ.
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஒரு ஊதாப்பு கேட்டுடலாமா?
0: நன்றி. மனோ மற்றும் சித்ரா குரலில் இளையராஜாவின் இசையில் ஒரு ஊதாப்பு கண் சிமிட்டுகிறது திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நைந்திருப்போம்.

0: வானொலிக்கு 90
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

0: ஒரு ஊதாப்பூ கண் சுமட்டுகிறது திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் குரலில் குமரதேவன் வரிகளில் தட்சிணாமூர்த்தி இசையில் பாடலை கேட்டு முடிச்சோம். நேரம் 7:53. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு காலர் யார், இங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா, நான் தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்க தேவிகா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு படம் வந்து உயிரே உனக்காக. பாட்டு பன்னீரின் பூக்கள் மெல்ல சிரிக்க, பொன்னிறம் சீவந்த வானம் எங்கும் மிதக்க, பாடி ரசிப்போம். அந்த பாட்டு போடுங்க.
0: அப்படியே நீங்களே பாடி முடிச்சிடலாம் போலியே நிகழ்ச்சிய. ரொம்ப அழகா பாடுனீங்க, போட்டுடலாமா? நன்றி நன்றி. எஸ் ஜானகி குரலில் வாலியின் வரிகளில் பாடல் உயிரே உனக்காக திரைப்படத்திற்காக. மீண்டும் 9:15 வந்து உங்களை சந்திக்கிற ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு நைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினார்.

பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடைக்காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை ஆணையராக திரு முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலராக திரு சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக திரு நந்தகுமாரும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக செயலாளராக ஸ்வர்ணாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியா முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

அண்ட் வென் யூ லிசன் டு கே பாப் இட்ஸ் நாட் இட்ஸ் இன் கம்ப்ளீட் வென் யூ டோன்ட் லிசன் டு பிடிஎஸ். ஸோ கமிங் அப் நெக்ஸ்ட் இஸ் கோல்ட் பிளே ஃபீச்சரிங் பிடிஎஸ் வித் மை யூனிவர்ஸ். திஸ் இஸ் கோயிங் அவுட் டு மிஸ்டர் ஜெயசீலன்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேரம் 9:16:25. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் மனதிற்கு நெருக்கமான பாடல்களை எல்லாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். சிம்ம ராசி திரைப்படத்திற்காக கலைக்குமார் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஸ்வரலதா குரலில் பாடல் கேட்டிணைந்திருப்போம்.

இளையோர் மன்றம் என்கிற ஒரு கலந்துரையாடல் நிகழ்விலும் அடிக்கடி நான் பங்கேற்பதுண்டு. அப்படி எனக்குள் இருந்த இலக்கிய ஆர்வத்திற்கு நீர் ஊற்றி என்னை ஒரு படைப்பாளனாக தொடர்ந்து இலக்கியத்தில் ஆர்வத்துடன் இயங்குவனாக மாற்றியதில் வானொலிக்கு மிகப்பெரிய பங்குண்டு. வானொலியின் பங்கு என்பது மகத்தானது. காற்றின் வழியே செய்திகளை இசையை அனுப்பும் வானொலியின் தொடர் பயணம் என்றென்றும் சிறக்கட்டும். எனது மனம் கனிந்த வாழ்த்துக்கள்.

அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் எழுத்தாளர் கவிஞர் மூமுருகேஷ் பேசுகிறேன். வானொலிக்கு வயது 90 என்று சொல்கிற போதே எனது நினைவுகள் அதில் பாதியான கடந்த காலத்தை நோக்கி பயணிக்கிறது. எனது சிறு வயதிலிருந்தே வானொலி கேட்கிற ஆர்வம் எனக்குள் ஒரு விதை போல் விழுந்தது. என் வீட்டில் வானொலி கிடையாது அப்போது. என்றாலும் எனது வீட்டை சுற்றியிருந்த பல வீடுகளில் வானொலி இருக்கும். ஏதாவது ஒரு பழைய பாடலையோ அல்லது ஏதாவது ஒரு தலைவரின் உரையையோ தெருவில் நடந்து கொண்டிருந்தால் ஒவ்வொரு வீடுகளிலும் கேட்கிற ஒற்றை ஒற்றை வரிகள் சேர்ந்து அந்த மொத்த உரையையும் கேட்டுவிடலாம். அப்படி வீடுகளிலெல்லாம் வானொலியும் வானொலி நேயர்களும் இருந்த ஒரு பொற்காலம் ஒன்று இருந்தது. வானொலிக்கும் எனக்குமான உறவு என்பது ரொம்ப நெருக்கமானது. இன்றைக்கு எனது இலக்கிய பயணத்தில் ஒரு படிக்கட்டு போல இருந்தது வானொலி என்று கூட சொல்வேன். ஏனென்றால் திருச்சி அகில இந்திய வானொலி நிலையத்தின் சார்பில் ஒளிபரப்பாகி கொண்டிருந்த கருத்தும் காணமும் என்கிற நிகழ்ச்சியில் முதன் முதலில் நான் கலந்து கொண்டு ஒவ்வொரு திரைப்பட பாடலுக்குமான எனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். அதே போல

நேரம் 9:23 ஆயிற்றுக்கு. அம்ருதா குரலில், புலமைப்பித்தன் வரிகளில், பிரதீப் ரவி இசையில், பாடல் ஜெயம் திரைப்படத்திற்காக கேட்டிணைந்திருப்போம்.

உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் தேவாவின் இசையில் நினைவிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருப்போம். இது FM Rainbow 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:33 ஆயிற்றுக்கு. சொல்லாமலே திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் அறிவுமதியின் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரலில் கேட்டு இணைந்திருப்போம்.

ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் ரவிசங்கர், வரிகளில் தேவாவின், இசையில் பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். கமல்ஹாசன் மற்றும் உதித் நாராயணன் குரலில், வாலியின் வரிகளில், கார்த்திக் ராஜா இசையில், பாடல் காதலா காதலா திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 9:49 ஆயிற்றுக்கு. மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து பாடல், எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில், வாலியின் வரிகளில், உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா குரலில் கேட்டு இணைந்திருப்போம்.

நேரம் 9:53, 40 நொடிகள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஹரிஹரன் மற்றும் மகாநதி சோபனா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்.
2: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். ரெயின்போ ரீவைண்ட் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வீட்டுக்கு ஒரு பிள்ளை திரைப்படத்திலிருந்து, கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில். கேட்டு இணைந்திருப்போம்.

நீரும் நெருப்பும் திரைப்படத்திலிருந்து வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுஷிலா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்டேன இந்த ரிப்போர்ட்.

நேரம் 10:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். உத்தரவின்றி உள்ளே வா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷிலா குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல்.

ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா குரலில், வாலியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடல் கேட்டிணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ளது.

0: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
1: என் தந்தை இருக்கும்போது முழு நேரமா எங்களுக்கு பழக்கப்படுத்தின

அது வந்து வானொலி கேட்பதற்கான ஒரு பழக்கம். தொலைக்காட்சி எல்லாம் அறிமுகமாறதுக்கு முன்பு இதில் முக்கியமா வந்து நிறைய செய்திகள் எங்களுக்கு இன்னைக்கு வானொலி வச்சாதான் தெரியும் அப்படிங்கிற நிலை இருந்தது நெய்வேலியில. அதனால எங்களுக்கும் வானொலிக்கும் வந்து ரத்த பந்தம் இருக்குன்னு கூட சொல்லலாம். தேசிய தலைவர்கள் இறப்பு முக்கியமா சொல்லணும்னா அறிஞர் அண்ணாவுடைய இறப்பு, காமராசருடைய இறப்பு, இதெல்லாமே நாங்க வானொலி மூலம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வுனா காமராசர் இறந்துட்டாங்கிறதே வானொலி மூலம் தெரியவும் என்னுடைய தந்தை அந்த வானொலி காது கிட்ட வச்சுட்டு அழுதுகிட்டு நின்ன காட்சி இன்னமும் எனக்கு அப்படியே மனசுல இருக்கு. அப்படியே காமராசர் அப்படின்னு யார் பேசினாலும் என்னுடைய தந்தை அந்த வானொலியை காதுல வச்சுட்டு அழுத காட்சி எனக்கு அப்படி இன்னமும் ஞாபகத்துக்கு வரும்.

நேரம் 10:18 ஆயிட்டு இருக்க. ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் தேனும் பாலும் திரைப்படத்திலிருந்து பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் ஜானகி மற்றும் ஜிக்கி இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருப்போம்.

சுமதி என் சுந்தரி திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில், எம். எஸ். விஸ்வநாதன் இசையில் பாடல்.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: ரிக்ஷா காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் வாலியின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா குரலில்.

நேரம் 10:32 ஆயிட்டு இருக்கு. சவாலே சமாளி திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா, குரலில் கண்ணதாசன், வரிகளில் எம். எஸ். விஸ்வநாதன், இசையில் பாடல்.

ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேரம் 10:35. பி சுஷிலா குரலில், வாலியின் வரிகளில், வி குமார் இசையில், பாடல், 100க்கு 100 திரைப்படத்தில்.

மூன்று தெய்வங்கள் திரைப்படத்திலிருந்து. அடுத்த பாடல் கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுஷிலா குரலில். கேட்டு நைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ளு.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: நேரம் 10:47:47 ஆயிட்டிருக்கு. ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா, குரலில் கண்ணதாசன்.

வணக்கம். நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூலுக்கு போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி.

0: நன்றி, வணக்கம்.
1: நேரம் 10:53 ஆயிட்டு இருக்க ரெயின்போ ரிவைன் நிகழ்ச்சியில் காலத்தை வென்ற காவிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இரு துருவங் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா, குரலில் கண்ணதாசன், வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் இரு துருவம் திரைப்படத்திலிருந்து. கேட்டிணைந்திருங்கள், மீண்டும் வேறொரு நாள் வேறொரு நிகழ்ச்சியில் வந்து உங்களை சந்திக்கிறது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டிணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்போ

நெஞ்சில் ஒரு துளி வை.

மனசு மயங்கும். ஸ்வர்ணமுகி படத்தின் பாடலை தொடர்ந்து உமா ரமணன் அருண்மொழி பாடிய தந்துவிட்டேன் என்னை.

இணைக்க இணைக்க பாடல்கள் இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். விவுத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4

ஒரு அமைதியான பாடலை ஆண்டவன் கட்டளை படத்திலிருந்து கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் ஜானகி, கே ஜே யேசுதாஸ் பாடிய உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திலிருந்து பிரைசுடன் அவங்களுடைய வரிகளில் பாடல்.

சிறைச்சாலை படத்தின் பாடலை தொடர்ந்து பட்டணத்தில் பூதம் பி சுசீலா டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க ஆர் கோவர்தன் இசையில்.

0: மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். கேட்ட பாடல்கள் உங்களை கிரங்களிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இசையோடு இணைந்திருங்கள். காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன். ஜல்லிக்கட்டு காலை படத்திலிருந்து நிறைவாக பாடல்.
1: சின்ன பொண்ணு சின்ன மாப்பிள்ள சிரிச்சு கட்டின வீடு, அத சிக்கலாமே எடுத்து தந்தா சென்னப்பட்டினம் பாதி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

இந்த மணமகனை கண் திறந்து பாரடி அம்மா, பாரடி அம்மா. ஓஹோ ஓஹோ, திருமணமாம் திருமணம்.

சிரிப்பம் வேண்டா. நான் செத்து போனச்ச வேண்டா, யமனை பார்த்து சிரிப்பம் வேண்டா.

0: சிறப்புகளுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடா.
1: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நடியா

தத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: அம்மாடியோ தனனான ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

ஏண்டி புள்ள நீ இப்படி நடுங்குற? நான் என்ன பண்ணிட்ட? நீ எதுக்கு கலங்குற? ஏதோ சொல்லிக்கோ, நீ ஏதோ சொல்லிக்கோ, ஏதோ சொல்லிக்கோ, நீ ஏதோ சொல்லிக்கோ.

குனிஞ்சு புழுகு மேல மிரண்டு மிரண்டு கீழே விழுந்து விட்டது போல. எதை சொல்லிக்கோ நீ, எதை சொல்லிக்கோ, அவ்வளவுதான், எதை சொல்லிக்கோ நீ, எதை சொல்லிக்கோ.

அரிசி எடுத்துச்சு கிழிக்கு வந்து பழத்தை கடிச்சு புடிச்சு படுத்திருந்துச்சு கொய்யா அது பழ பழத்துச்சு மெய்யா பசி எடுத்துச்சு கிழிக்கு வந்து பழத்தை கடிச்சு புடிச்சு ரசிச்சு ரசிச்சு தின்ன கிளி பறந்துடுச்சுன்னு வெளியே.

நின்றாயா?

இப்போது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில், ஜாலந்தர வளர்ச்சி ராகத்தில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபக தாளம்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை. கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மங்காம்புதி அன்னமாச்சாரியார் கீர்த்தனை, தர்மவதி ராகம், ஆதி தாளம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அடையாறு எஸ் ஜெயராமன் அவர்களின் நாகஸ்வர இசை, கோவிலூர் வி பழனிவேல் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4

ரம் சிஷயதிஷேத் வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்த்ரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

நேரம் 5:22. தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாணி ஜெயராம் பாடிய ஆனந்த லகரி.